0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் சக்கோ அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
2: எரேமியாவின் புஸ்தகம் 30 அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புஸ்தகம் 30 அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
3: ஐயோ
2: ஐயோ, அந்த நாள்
3: பெரியது
2: பெரியது,
3: அதை போல ஒத்த நாள் இல்லை,
2: அதை போல ஒத்த நாள் இல்லை.
3: அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்,
2: அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்.
3: ஆனாலும்
2: ஆனாலும்
3: அவன் அதற்கு நீங்களாகி
2: அதற்கு நீங்களாகி
3: ரட்சிக்கப்படுவான்
2: ரட்சிக்கப்படுவான்.
3: அந்நாளில்
2: அந்நாளில்
3: நான் அவன்
2: நுகத்தை நுகத்தை
3: உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து
2: உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து
3: உன் கட்டுகளை அறுப்பேன்
2: உன் கட்டுகளை அறுப்பேன்
3: என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்
2: என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
3: அந்நியர் இனி
2: அந்நியர் இனி
3: அவனை அடிமை கொள்வதில்லை
2: அவனை அடிமைப்படுத்துவது இல்லை. எரேமியாவின் புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமாய் செயல்பட்ட இந்த புலம்பலின் தீர்க்க தரிசிக்கு 18 தீர்க்க தரிசன காரியங்கள் கர்த்தர் சொன்னார். அந்த 18 தீர்க்க தரிசன வசன அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை இந்த வார்த்தையாகும். என்ன? யாக்கோபுக்கு இது இக்கட்டான காலம், ஆனாலும் அவனை அந்த இக்கட்டான காலத்திலிருந்து நீங்களாக்கி அவனை நான் ரட்சிப்பேன். உபத்திரம் வரும், ஆனால் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கஷ்டம் வரும், ஆனால் நீங்கள் தோய்ந்து போவதில்லை. வியாதிகள் வரும், ஆனால் நீங்கள் வியாதியிலே படுக்கிறது இல்லை. எல்லாம் நமக்கு வரும், இக்கட்டான காலம். சாலமோன் ஞானி பிரசங்கியில் எழுதும் போது எழுதியிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் அந்த பிரசங்கின் புஸ்தகம் 3:1-8 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல பலவிதமான 24 காலங்களை குறித்து படிக்கிறோம். எத்தனை காலம்? 24 விதமான காலங்கள். அந்த 24 விதமான காலங்கள் எழுதியிருக்கிற கூட்டத்தில் இந்த இக்கட்டான காலம் என்ற காலம் வரல. பிரைஸ் அலோ. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஆனால் இக்கட்டான காலம் என்ற ஒரு காலம் அந்த சலமோன் பிரசங்கின் புஸ்தகத்தில் வரல. இது என்னதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்க உங்களுக்கு விரோதமாக உங்களை அறியாமலேயே பல போராட்டங்கள் உங்களுக்கு முன்பாய் வந்து நின்றாலும் அந்த இக்கட்டான காலத்தில் கர்த்தர் வந்து நடுவில் நின்று அந்த காலத்தை தாண்டி போகக்கூடிய கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். பல நேரத்தில் இந்த இக்கட்டான காலங்கள் உங்களுக்கு கண்களுக்கு பார்க்க முடியாதபடி, பல நேரத்தில் அந்த இக்கட்டான காலம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செயல்படுத்தி பார்க்க முடியாதபடி, தேவனாகிய கர்த்தர் அந்த காலத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக மறைத்து விடுகிறார். பிரைஸ் அலோ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபுக்கு இது இக்கட்டான காலம், ஆனாலும் அந்த இக்கட்டான காலம் அவனை சேதப்படுத்துவது இல்லை. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கணிக்க முடியாத ஒரு நேரத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது எனக்கு இது துன்பத்தின் காலம், கண்ணீர்கள் நிறைந்த வாழ்க்கை வரும்போது இது கண்ணீரின் காலம், வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை வரும்போது இது வேதனையின் காலம். பல நிலையில நம்முடைய காலங்களை நம்முடைய நேரத்தை அறிந்த முடியாமல் பல வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இந்த காலங்களை ஒரு தேவ பிள்ளை அறிந்து செயல்படுவோமானால் அவன் இந்த காலத்தை நேர்த்தியாய் கடந்து போவான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நெருப்பையும் என்னுடைய ஸ்தோத்திர மனுஷரங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார், தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து சென்றோம். இக்கட்டான காலத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இக்கட்டான காலம் வரும்போது அதை தாண்டி போகக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு விசேஷம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதுதான். அந்த இக்கட்டான நேரத்தில் தண்ணீர்ல ஒரு அமிழ்கிறது போல அமிழ்கிறதுக்காய் அல்ல, அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவராகிய தேவன் தாண்டி போகக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்க மனசுல ஒரு இக்கட்டான நேரம் காலம் என்று நினைத்தாலும் அந்த காலத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் உங்க மேல அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் புத்தகத்தின் 5 திருப்பிக் கொள்ளுங்கள். 5 அதனுடைய 19 வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது,
3: 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார்,
2: உம்மை நீங்களாக்குவார்,
3: 7வதிலும் பொல்லாப்பூனம் உம்மை தொடாது.
2: 7வது இக்கட்டு வரும்போதும்
3: பொல்லாப்பு உம்மை தொடாது,
2: பொல்லாப்பூனுக்கு தொடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த 5 9வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், 6 இக்கட்டுகள், இந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க,
3: 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார்.
2: 6 இக்கட்டுகள் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த 6 இக்கட்டுகள் வந்த நிலைமை உங்களுக்கு தெரியல, ஆனா அந்த 6 இக்கட்டுகளை நீங்க தாண்டி போயிட்டீங்க. அதான் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்போதோ வியாதி படுக்கையில படுத்த படுக்கையா போக வேண்டிய நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனா அதெல்லாம் நீங்க தாண்டி போயிட்டீங்க. எத்தனையோ நேரத்துல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பாட்டிக்க வழி இல்லாம வேதனையோடு கூட பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாம இருந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனா அதெல்லாம் கர்த்தர் உங்களை தாண்டி போக பண்ணினா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 6 இக்கட்டுகள் என்னை தாண்டி போயிருச்சு, 6 என்ன தொடல. விசுவாசிகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எத்தனையோ பிரச்சனையை நாங்கள் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ கஷ்டங்கள் உங்க தலைமையில வந்துருச்சு, எத்தனையோ போராட்டங்கள் நீங்கள் தாண்டிட்டீங்க. இக்கட்டான நிலைமையில யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த இக்கட்டான நேரத்தில் எந்த மனிதன் எனக்கு கரம் கொடுப்பார், எந்த பிள்ளை எனக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு நிறைய பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. ஆவியில கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு யாரையா கரம் கொடுப்பார்? அந்த கரத்தை கொடுத்து என்னை தூக்கி விடுறதுக்கு யாரையா இருக்கிறாரு? நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டில இருந்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார், நீ அவரிடத்தில் உன் கரத்தை கொடு, அந்த இக்கட்டிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க போறாரு, அந்த இக்கட்டிலிருந்து உன்னை மேல தூக்க போறாரு. ஆழமான குழியிலும் குடையான சேற்றிலிருந்த உன்னை தான் தேவன் தூக்கி எடுத்தார். ஏற்கனவே கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தால் இப்பொழுது இருக்கிற இந்த இக்கட்டான நிலைமை எல்லாம் சர்வசாதாரணமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, 6 விதமான இக்கட்டுகள் உங்க வாழ்க்கையில வந்தது. அந்த 6ஐ நான் இன்னைக்கு நேரத்தில் விளக்க போகிறேன். 7வது இக்கட்டுகள் உன்னை என்ன செய்யாது? 7வது வசனத்துல 6வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? 7வது இக்கட்டு என்ன செய்யாது? 6 இக்கட்டு உன்னை தாண்டி வந்துருச்சு, 7வது இக்கட்டு ஒரு பொல்லாப்பு வரும், அதை உன்னை தொடராது, உன்னை தொடாது, தொடராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு மகிழ்ச்சி என்ன? எனக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் வரும், பாரோன் சேனை பின்னாடி வரும், பின்னாடி வருகிற பிரச்சனைகள், பின்னாடி வருகிற குழப்பங்கள், பின்னாடி வருகிறதான கஷ்டங்கள், பின்னாடி வருகிற நெருக்கங்கள், பின்னாடி வருகிற வியாதிகள், பின்னாடி வருகிற ஆபத்துகள், ஒன்றும் என்னை தொடாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கால வேளையில நீங்க விசுவாசிக்கணும், இந்த பிரச்சனைகள் ஒன்றும் என்னை, சத்தமா சொல்லு.

பஞ்சம். பஞ்ச காலத்துல தான் ஈசாக்கு விதை விதைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எம்டினஸ், பேசல, காசு இல்லை, உங்களுக்கு நீ எந்த சோத்திரம் முன்னேற்றமும் இருக்காது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு நீ ஒரு உயர்வு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தா, ஒரு பஞ்சகாலம் போல உங்க இக்கட்டான காலத்தை நீங்க நிறுத்தி இருந்தா, ஆண்டவர் சொல்றார், இந்த பஞ்ச காலத்தை ஒரு வயல்வெளிய, ஒரு செழிப்பான தேசமாய், நேரமாய், காலமாய், இடமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்துல இந்த இக்கட்டான காலம் முதல்ல சொல்லுகிறது ஒரு பஞ்சகாலம். உலகத்தில் எங்கும் பஞ்சம் நடந்தாலும் இந்த யோசேப்பினுடைய களஞ்சியம் ஒருபோதும் என்ன செய்கிறது இல்லை, எம்டி ஆகி போகிறது இல்லை, வெறுமையாய் போகிறது இல்லை. அந்த யோசேப்பினுடைய களஞ்சியம் எகிப்தில் எங்கும் பேர் பெற்று புகழுமாய் வேர் பற்றி இருந்தது போல, இன்றைக்கு உலகம் எல்லா இடத்திலும் பஞ்சமாய் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த பஞ்சத்தை நெருங்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். விரும்புகிறது சாப்பிடக்கூடிய அளவில் ஆண்டவராகிய தேவன் அந்த பஞ்சத்திலிருந்து ஒரு மாற்று வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க மேல நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். இந்த கால வேளையில நீங்க ஏதோ எனக்கு அடுத்த தீமை தான் வரப்போகுது, அடுத்த கஷ்டம் தான் வரப்போகுது, அடுத்த மாசம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஜூன் மாதம் எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, என்ன செய்ய போறேன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எப்படி நான் சமாளிப்பேன்னு தெரியல. நோ, நெவர் மைண்ட், அதை குறித்து நீங்க கவலையே படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் உனக்கு உதவி செய்கிறவர் பரத்தில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, என்னைக்கும் உன்னுடைய கரம், தேவனுடைய கரம் உனக்கு ஆதரவாயிருக்கிறது. ஏசியாவில் வாசிக்கிறோம், உங்க தேவனுடைய உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடி கர்த்தருடைய கரம், சத்தமா சொல்லுங்க, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாய் போகவில்லை. ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் மன உருக்கத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயம் மாற்று கருத்து கிடையாது, நிச்சயமா. ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி முறையிட்டால், மண்டியிட்டால், ஜெபித்தால், உருக்கமாக நீங்க தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்தா நிச்சயம் அதற்கு மறிகடந்து போகிற கர்த்தர் அல்ல, அந்த சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அதிகமான ஜனங்கள் சத்தம் போட்டு கொண்டு வர்றாங்க, அதிகமான பேர் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு வர்றாங்க. அந்த நாட்களில் தாவீதின் குமாரனை என்று எல்லாரும் கூப்பிடுறதுனால, எல்லா ஒரே வார்த்தை சொன்னதுனால, எந்த வார்த்தை நான் ரிசீவ் பண்றது, எந்த வார்த்தை நான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், எல்லாரும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் கூப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தனுடைய வார்த்தை கர்த்தர் திரும்பி பார்க்கிறாரு. எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அல்ல அந்த பெர்தலோமாய் கூப்பிட்டது, எல்லாரும் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறது மாதிரி அல்ல இந்த பெர்தலோமாய் கூப்பிட்டது. அவன் திரும்பி பார்க்கிறான். சீஷர்கள் சொல்றாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு எப்படி ரெக்கக்னைஸ், எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும், அந்த கண்டுபிடிச்சா கூட யாருன்னு நம்ம கேட்கறது. அப்படி அல்ல, ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வேதனை உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் உன்னை உருவாக்கினவரும் உன்னை நடத்துகிறவரும் உன்னை ஆதரிக்கிற கர்த்தருக்கு தெரியும் உன் நிலைமை என்ன. இக்கட்டான நேரத்தில் இருக்கிறாயா சகோதரி, இக்கட்டான பஞ்சமான காலத்தில் இருக்கிறாயா சகோதரே, நாளைக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது, என்ன செய்வேன்.

0: என்று தெரியவில்லை என்றுதான பொருளாதாரத்தில் இக்கட்டான நிலையில நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், நீ கவலைப்படாத. உன்னுடைய நேரம் வரும்போது, காரியம் வரும்போது, முன்பாகவும் அல்ல பின்பாகவும் அல்ல, ஒன் த ஸ்பாட்டில் கர்த்தர் சில காரியங்களை உனக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர் உனக்காக இருக்கிறார். யாக்கோபே, பஞ்சகாலம் உனக்கு ஒரு இக்கட்டல்ல. யாக்கோவே, இந்த இக்கட்டு உன்னை ஒருபோது சேதப்படுத்துவதில்லை. யாக்கோவே, நீ பட்டினி கடந்து சாக வேண்டியவன் அல்ல. யாக்கோவே, உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் இதை தாண்டி போக வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு இந்த இக்கட்டான பஞ்ச காலத்துல கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறாரு. இரண்டாவது, வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலத்துல இரண்டாவது உம்மை மரணத்திற்கும், இரண்டாவது என்ன காலம்? சோத்ரம். இது மரண செய்தி அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற காலம். பிரைசலோ, பிரைசலோ, பிரைசலோ. கர்த்தருக்கு சிலவங்களுக்கு கிரேஸ் பீரியடு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன கிரேஸ் பீரியடு? மறிக்க வேண்டிய நமக்கு நீக்கு போக்கு கொடுத்து இன்னும் சில வருஷங்கள் எசுக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தது போல கர்த்தர் கூட்டி கொடுத்து கிடக்கிறாங்க. எல்லா பயத்தை விட மரண பயம் தான் ஒரு மனுஷனை அதிகமாக ஸ்தோத்திரம் திகிலும் காரிருளும் வேதனைகளும் ஸ்தோத்திரம் மனமடிவாக்குகிறதும் இந்த மரண பயம் தான். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. இரண்டாவது இக்கட்டு என்று சொன்னால், ஒன்று அதனுடைய ஸ்தோத்திரம் பஞ்சம் ஒரு இக்கட்டான காலம், இரண்டாவது மரண பயம். எல்லா பயத்தை விட மரண பயம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் போது ஆண்டவருடைய ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இதோ மரணத்திற்கும் திறவுகோல், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை என் கையில நான் வச்சிருக்கிறேன். அப்ப நீங்க மரணத்துக்கு பயப்படணும்? மரணத்தினுடைய திறவுகோல் யாரு கரத்துல இருக்கு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டருடைய கரத்துல கர்த்தர் அந்த திறவுகோலை வச்சிருக்கிறார். கர்த்தர் அறியாம நம்முடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்கிறது இல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய மரணம் தற்செயலாய் வருகிறது இல்ல. ஒரு தேவ பிள்ளை பாதி வயதுல மரித்து போனாலும், முதிர்ந்த வயதுல மரித்து போனாலும், அது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு தேவ பிள்ளை மரித்து போகிறார். பிரைஸலோ. ஒரு நாள் பிலயாம் ஜபிக்கிறாங்க. என்ன ஜபிக்கிற? ஆண்டவரே, ஒரு நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். அவனுடைய ஆசை, நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து சற்று தூரமாய் போனான். பாகால் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு தீர்க்கதரிசிகள் தாண்டவராகிய தேவனுடைய பிள்ளையே, அந்த ராஜாக்களுக்கு, அந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய வார்த்தை கேட்டு கீழ்பட்டு போன, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்ச நேரத்தில் அவனுடைய அபிஷேகம் அவன் இழந்து போனான். அப்புறம் அவன் பார்க்கிற, ஆண்டவரே, ஒரு நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். பிரைசலோ. வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லி, நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில். ஹல்லேலூயா. எப்படி மரித்து போனாலும் கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்கு. எப்படி அவர்கள் மரித்து போனாலும் அந்த மரணம் கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டருடைய பிள்ளைகளை சோத்திரம், மரணத்தை பார்த்து ஒரு மனிதனை விதி எழுதக்கூடாது. ஒரு மனிதனுக்கு நடக்கிறதான விபத்தில் வருகிற ஆபத்தை பார்த்து நாம் ஒருபோதும் மற்றவர்களை சோத்திரம், சோத்திரம், இதனால தான் இவர் மரித்தார் என்று சொல்ல முடியாது. ஒரு வியாதிப்பட்டு மரித்து போகிற ஒரு மனிதனை பார்த்து இதனால தான் இவனுக்கு வியாதி வந்துருச்சு என்று சொல்றதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட வியாதியும், எப்பேற்பட்ட ஆபத்தும், எப்பேற்பட்ட காரியத்தினானாலும் மரணம் வரலாம். ஆனால் மரணத்தில் நீதிமான் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான். இப்ப மரணம் ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு இளைப்பாறுகிற நேரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தானியலை பார்த்து கர்த்தர் சொன்னார், தானியலை நீ போய்கொண்டிரு, காலத்தின் முடிவில் உன் சுதந்திர வீதத்திற்காக நீ எழுந்திருக்க போகிறாய். மரணம் ஒரு இக்கட்டான காலம். டாக்டர் சொன்னாங்க நீ மரிச்சு போயிருவேன். ஏசியா போய் எசக்கியாவின் இடத்துல சொல்றார், நீ மரித்து போற, வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. இந்த வார்த்தை கேட்கும் போதே அவன் பாதி உயிர் போயிருக்கும். நீ வீட்டு காரியங்கள் எல்லாம் உயிர் ஸ்தோத்திரம் அதை சரிப்படுத்த, அதன் பிறகு மரித்து போவான். ஆனா அவன் நேரா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். ஆண்டவரே, என்ன கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்களை நினைத்திருக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களை நினைக்கிற ஒரு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில மரண பீதி உன்னை தொடுவதில்லை, மரண ஆபாசங்க, மரண ஸ்தோத்ராப கட்டுகள் உன்னை தொடுவதில்லை, மரணத்தினுடைய பயம் உன்னை தாக்குவதில்லை, மரணத்தினுடைய சங்கிலிகள் உன்னை கட்டுவதில்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே மரணத்தையும் திறவுகோல், பாதாளத்தையும் திறவுகோல் உடைய இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன். அப்ப மரண பயம், இன்றைக்கு தேவ பிள்ளைகளில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மரண பயம் வரும், ஆனாலும் கர்த்தர் அதை விடுதலை கொடுக்கிறார். பிரைஸலோ, உண்மையா சொல்றேன், நான் இப்ப சொல்றேன். அந்த குழந்தை ஸ்டெட் போர்டில் கொண்டு போய் அந்த டாக்டரை பார்த்துட்டு காதில் இருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கு. உடனே ஸ்தோத்திர அந்த அந்த டாக்டரை தனியாக கூட்டிட்டு போய், டாக்டர் ஏதாவது ஒரு ரிசல்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இனி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு அந்த குழந்தை அந்த குழந்தைய பற்றி இந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, காதில் இருந்து ரத்தம் வந்துருச்சுன்னா மூளை ஸ்தோத்திர செயல் இழந்தனா தான், இழந்தால்தான் அது காதில் இருந்து ரத்தம் வழியும். அதற்கு ஏதாவது வழி உண்டா? ஒரு வழியும் இல்லை. இது ஸ்தோத்திரம் 99% ஸ்தோத்திரம் மோசமான சூழ்நிலை தான் இருக்கிறது, வேற எங்கேயாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் ஜெபித்தேன், ஆண்டவரே, ஆண்டவருடைய சித்தமானால் அந்த குழந்தைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். பிரைஸலோ. ஆம்புலன்ஸில் ஒரு அரை மணி நேரத்தில் ராமச்சந்திராவுக்கு போய் அங்கே திரும்பவும் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்து ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. மூளையில் 4 இடத்துல ரத்தம் கசிவு ஏற்பட்டு ரத்தம் வந்து கொண்ட காதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சு வைக்க வைக்க காதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அந்த குழந்தைக்கு மரணத்திலிருந்து ஒரு நீக்கு போக்கை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸலோ, பிரைஸலோ. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு தெரியும் அந்த குழந்தை இன்னும் நிறைய நாள் வாழணும், ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் காரியங்களை பற்றி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். உங்களையும் பற்றி நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கிறதில்லை. எல்லாம் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மரண பயம் உன்னை நெருக்குகிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த மரண இக்கட்டான சூழ்நிலை மாற்றுங்க. மூன்றாவது அந்த வசனம் என்ன? இக்கட்டான சில நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
1: யுத்தத்திலே
0: பட்டயம். பிரைஸ் தி லார்ட். நாலாவது என்ன சோதனை? என்ன இக்கட்டான சூழ்நிலை? மூணாவது சோதனை, பட்டயம், சாரி, யுத்தம். மாம்ச ரத்தங்களோடு அல்ல உங்களுக்கு போராட்டம். உங்க யுத்தம் யாரோடு கூட சொல்லுங்க? உங்க மனைவி, உங்க கணவரோடு கூட உங்களுக்கு யுத்தம் இல்லை. உங்க பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு யுத்தம் இல்லை. உங்களுடைய போராயுதங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன போராட்டம்? சத்தமா சொல்லுங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன?
1: ஏனெனில்
0: இது கடைசி காலமாயிருக்கிறபடியினால்
1: ஏதோ ஒரு அசுத்த கிரியைகள்
0: அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க கணவர் நல்லவர் தான், எங்க மனைவி நல்லவங்க தான், எங்க பிள்ளைகள் நல்லது தான், ஆனா ஏதோ ஒரு ஆவி அவர்களை பிடிச்சிருக்கு. இதை ஒரு தேவ பிள்ளை அறிந்து, ஆண்டவரே, அந்த ஆவி அவரை விட்டு விலகுன்னு சொல்லி ஜெபம் பண்ணா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. வாய் தகராறு வராது, சண்டை வராது, பிரச்சனை வராது. என்ன காரணம்? இவங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த ஆவிகளை கொஞ்சம் அதட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க இனங்கண்டு துரத்தக்கூடிய விசுவாசிகளாய் நீங்க மாறணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த காலவேளையில கர்த்தர் அதுதான் உங்களிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த காலவேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற விசுவாசிகளே, யுத்தங்கள் 4 பக்கத்தில் இருந்து இருக்கு உங்களுக்கு. ஹாலேலூயா. 4 பக்கத்தில் இருந்து உங்களுக்கு போராட்டம் வரும். தாவீது எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டான், ஒரு பக்கம் அவனுக்கு விடுதலை இல்லை. நெருக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எனக்கு தஞ்சம் என்று சொன்னார். யுத்தத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளையை நம்ம யுத்த களத்தில் நிற்கிறோம். எப்பொழுதும் ஒரு போர் வீரன் ஸ்தோத்திரம் போர் புரிகிறவர்களுக்கு தான் அதிகமான ஆபத்துகள் வரும். நீங்களும் நானும் யுத்த களத்தில் நிற்கிறோம் என்று அறிந்து கொள்ளணும். நமக்கு தெரியும் BSF என்று சொல்லுகிறதான ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸ்தோத்திரம் அந்த ஜம்மு காஷ்மீரில், ஆசாமில், சிக்கிம் சைடில் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கிறாங்க. CISF இருக்கு, ஏறக்குறைய 4 பெட்டாலியன் கம்பெனிகள் இந்த எல்லை பாதுகாப்பு படைக்காகவே அவர்களை வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, சோத்திரம். நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்கள் நிம்மதியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இரவு பகலை பார்க்காம நைட் அண்ட் டே டியூட்டி பண்ணி அங்கே இரவிலும் பனியிலும் பஞ்சு மஞ்சிலும் பொழிவிலும் எல்லாத்திலும் அங்கே கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்கிறாங்க. காரணம் இந்தியாவின் பாதுகாப்புக்காக. அப்போ நமக்கு வருகிற ஆபத்தை விட அந்த போர் வீரன் போர் முனையில் நிற்கிறவங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். பிரைசலோ பிரைசலோ. இன்னைக்கு ஸ்தோத்திரம், யுத்தத்தில் நிற்கிறவங்களுக்கு ஆபத்து அதிகம். அது முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அதிகமான டேஞ்சர், முன்னாடி நிற்கிறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். ஆனால் அந்த டேஞ்சரை தாண்டி போகிறதற்கு தாவீதை போலுள்ள ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தேவை. ஆமே. அவனை பற்றி சொல்லும் போதே அவன் எப்படிப்பட்டவன், யுத்தத்தில் அவன் யுத்த வீரனா? யுத்தம் பண்ணி அவனுக்கு பழக்கம் இருக்கா? இல்லை, அவன் ஆடு மேய்ச்சு தான் பழக்கம். ஆனால் அவனை பற்றி சாட்சி சொல்லும் போது அவன் யாரு? அது எப்படி சொல்லுச்சு? எத்தனையோ இந்த ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் யுத்த வீரர்கள், சவுலினுடைய ராணுவத்தில் வாட்டசாட்டமாக நிற்கிறவங்க. அவங்கள பற்றியெல்லாம் யுத்த வீரன் சொல்லலை, ஆனால் இவன் பறக்கும் போது யுத்த வீரனாக பறந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கணும், நீங்கள் யாரும் சிஆர்பிஃபும் இல்லை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் இல்லை, எந்த ஃபோர்ஸஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் பறக்கும் போது ஒரு யுத்த வீரனாக நீங்கள் பறந்துருக்கிறீங்க. அதான் தாவீதுனுடைய அபிஷேகம். அவன் போர் முனையில் நின்று வாட்டசாட்டம் வரல. அவன் சொல்கிறான், நான் தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரு மனிதன். என்ன, ஒரு சிங்கம் வந்துடுச்சு, வேற யாரும் இல்லை. நான் தனியாக இருக்கும்போது கரடி வந்துடுச்சு, அது யாரும் பார்க்கலை, கிழிச்சு போட்டேன். சொந்த அப்பா அம்மா இடத்துல கூட போய் இவன் சொல்லலை, நான் ஒரு கரடியை கிழிச்சு போட்டேன், ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டேன்னு சொல்லலை. இந்த தாவீது சவுல் இடத்துல சொல்கிறான், ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்தது கிழிச்சு போட்டேன், ஒரு நாள் ஒரு கரடி வந்தது கிழிச்சு போட்டேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் யுத்தத்தில் கர்த்தர் பராக்கிரமம் உள்ள சேனையாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிதியோன் நெற்பயிர்கள் அப்படியே விதைச்சிட்டு வர்றாங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா நெற்பயிர்களும் விதைச்சு விதை அறுவடை செய்கிற நேரம் வரும்போது பெலிசியர் வந்து அதை அறுத்து கொண்டு போகிறார்கள். உடனே ஆண்டவராகிய தேவன், கிதியோனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவரை பார்த்து கிதியோன் கேட்குறாரு, எப்படி நீர் என்னோடு கூட இருக்கிறீ? நாங்கள் விதைக்கிறோம், அவங்க அறுத்துட்டு போகிறாங்க. இந்த மனுஷ கோத்திரத்தில் நான் சிறிய குடும்பம், எனக்கு இவங்க கிட்ட போராடி எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த யுத்தத்தில் இவங்களோடு கூட யுத்தத்தில் பயிற்சி பெறுகிறதற்கு, இவங்களை எதிர்த்து போராடுகிறதற்கு எங்களுக்கு போர் சேவகரும் கிடையாது, போர் முனையில் நின்று செயல்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களும் கிடையாது, எங்களோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பெலிஸ்தீரை நான் எதனால் மேற்கொள்ளுவேன்? அவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்யாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் பராக்கிரமசாலியாக மாற்றுவேன், உன்னை நான் பராக்கிரமசாலியாக மாற்றி அடுத்த விளைநிலம் வரும்போது அவங்கள் இந்த தேசத்தில் இராதபடி மூற்றும் துரத்தப்படுவேன். யாரு? இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நடந்த சம்பவம் என்ன? அடுத்த வருஷத்தில் அவன் விதைக்கிறான், எகிப்தியர்கள் பெலிசியர்கள் அந்த சேனைகள் ஒன்று கூட அந்த வயல்வெளியில் வர விடாதபடி கர்த்தர் தடை பண்ணினார். இன்றைக்கு எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு யுத்த வீரனாய் கர்த்தருக்கு நிற்கும் போது, நீங்கள் ஒரு யுத்த வீரர்களாய் கர்த்தருக்காக மாறும்போது, இந்த போர் முனையில் நிற்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம் வல்லமை உள்ளது. பார்வையில் நேரடியாக பார்க்கும்போது ஒல்லி குச்சி மாதிரி இருப்பான், ஒன்றுக்கு உதவாதவனை போல இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே கர்த்தர் போட்டு இருக்கிற அபிஷேகம் வல்லமையுள்ள அபிஷேகம், உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வல்லமையுள்ள அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை சபையில் ஒரு போர் வீரனாக வச்சிருக்கிறார். வீட்டில் சண்டை போடுறவங்களா, தெருவில் சண்டை போடுறவங்களா, தேசத்தில் சண்டை போடுறவங்களா இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு யுத்த வீரன். அப்படி இருந்தால் தான் சாத்தானுடைய சகல மறைக்கப்பட்ட அஸ்திரங்களையும் கண்டு இனங்கண்டு துரத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் உனக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென் ஆமென். எப்போதும் பேசுகிறது போல பிள்ளைகள் பேசாமல் உங்களை எதிர்த்து பேசினா நீங்கள் நினச்சிக்கணும், என்ன அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆவிக்கிரியை செய்கிறது, அதற்காக ஜெபிக்கணும். அவனை போட்டு அடிக்கிறதும் அவனை போட்டு திட்டுறதும் அவனை போட்டு விதவிதமாக பேசுறதும் நிறுத்திடணும். நீங்கள் அந்த அவனுக்குள்ளே பூந்திருக்கிற ஆவி, அவர்களுக்குள்ளே பூழ்ந்திருக்கிற ஆவி, அவங்களுக்குள்ளே பூழ்ந்திருக்கிற ஆவி என்னவென்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த போர் முனையில் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். லேலூயா லேலூயா. அதனால தான் யாக்கோ இவனுக்கு தெரியும், இந்த தாவீதுக்கு தெரியும், இந்த ஸ்தோத்திரம் ஒரு கல்லு போதும் அவனை நிர்மூலமாக்குறதுக்கு. அந்த வெளிப்பாடு இந்த தாவீதுக்கு இருந்ததுனால தான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு கல்லல்ல, ஐந்து கல் அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். காரணம், இந்த ஸ்தோத்திரம் பெலிசியனுடைய ஸ்தோத்திரம், இந்த மனிதனுக்கு கூட பிறந்தவங்க அஞ்சு பேர். அந்த அஞ்சு பேர் வந்தாலும் மடங்கடிக்கக்கூடிய கல் இந்த தாவீது கடத்தில் ஆண்டவர் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன, ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்தா கூட அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆயுதம். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுடைய யுத்த சேனைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படும். நாலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்துக்கு பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை
2: நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படும்.
0: நாவின் சவுக்கு, பிரைஸலோ பிரைஸலோ பிரைஸலோ. நாவினுடைய சவுக்கு என்று சொன்னால் என்ன, நாவினாலே அடிப்பாங்க. என்ன செய்வாங்க, சவுக்கு, விதவிதமா பேசுவாங்க. செய்யாததை செஞ்சிட்ட மாதிரி சொல்லிடுவாங்க, பேசாததை பேசின மாதிரி சொல்லிடுவாங்க, கேட்காததை கேட்ட மாதிரி சொல்லிடுவாங்க. எப்படி வென்றாலும் இந்த நாவுக்கு ஸ்தோத்திர எலும்பு கிடையாது, எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்கும். இன்னைக்கு சொல்லியிருப்பான், நாளைக்கு இல்லைன்னுவாங்க. எப்பொழுதும் அவனுடைய வார்த்தையில் சுத்தம் இல்லாமல் மாறி மாறி மாறிக்கொண்டே இருக்கும். பிரைசலோ பிரைசலோ பிரைசலோ. ஜூன் மாதம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திரம், மறுபடியும் ஆண்டவர் பில்லரை போட்டு செபிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாம், எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் போராட்டம். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஆராதனை முடித்த உடனே ஒரு சகோதரி என்னிடத்தில் கொண்டு வந்து 100,000 ரூபா கொண்டு கொடுத்து ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுத்துட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா, பிரைஸ் ஹலோ. நம்ம விசுவாசத்தில் சொல்கிறோம், ஜூன் மாதம் வேலை நடக்க போகுது. என்ன வழி, எது முகாந்திரமும் இல்லை. எந்த காலம், நெருக்கமான காலத்தில் என்னென்ன செய்யறது. ஆனா அந்த நெருக்கத்திலும் கர்த்தர் ஜனங்களை எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். 100,000 ரூபா பணமா கையில் கொடுத்து நான் நினைச்சடா, இப்ப நமக்கு நிறைய தேவைகள், இதை எடுத்துட்டு என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம் அப்படின்னு மனசு சொல்லுது, மாம்சம் சொல்லுது. உடனே எனக்கு இந்த மைண்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஆக தாங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டு நான் என்ன செஞ்சேன், கமலா ஏஜென்சி கூப்பிட்டுட்டு, எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நீ வாங்கிட்டு போ. திங்கக்கிழமை அந்த ஜூன் மாசத்துல வேலை தொடங்கும் போது கம்பி மணல் சிமெண்ட் எல்லாம் இங்க அனுப்பிச்சிரு அப்படின்னு. பிரைசலோ பிரைசலோ. கொடுத்தது யாருக்கு, எங்களுக்கு, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு தேவை. பைசா இருந்தால் யாருக்கு தான் வேண்டாது, இருக்கும், எல்லாருக்கும் தேவை. நிறைய தேவைகள் இருக்கு, தேவைகள் நிறைந்த காலம் இது. ஆனால் 5 பைசா அதிலிருந்து எடுத்துருச்சுன்னா, ஆண்டுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்த பைசா ஒரு 5 பைசா நான் எடுத்துட்டேன்னா, அது எனக்கு மனசு வேதனையாயிரும். அதனால ஓடிக்கொண்டு போய் அந்த கமலா ஏஜென்சியிட்ட கொடுத்துட்டு, ஜூன் மாதத்தில் எனக்கு கம்பி மணல் எல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா, கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு செய்ய சொன்னால் அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். 1008 கஷ்டம் வரும், 1008 வேதனை வரும், துக்கம் வரும், பாடு வரும், நிந்தை வரும், எல்லாம் வரும், விதவிதமாக பேசுவாங்க. பிரைசலோ. அவருக்கு என்ன குறை, வெள்ளக்கார பணம் வச்சு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க பாஸ்டருக்கு என்ன, பணக்காரு பாஸ்டர்னுவாங்க, அப்படித்தானே இருக்கணும். பின்ன நம்ம அவங்க முன்னாடி போய் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும. அந்த காங்கிரஸ்ல ஒரு எம்பி இப்ப வந்தார், இந்த வழியா வந்தார். அப்போ மைக்கை ஓ பண்ணிட்டு அங்கிட்ட சொல்றாரு, நீங்க பெரிய பாஸ்டர்னு சொல்லிட்டாங்களே சார் அப்படின்னு. நான் சொன்ன, நான் ஒன்றும் பெரிய பாஸ்டர் கிடையாது. என்ன பெரிய பாஸ்டர்ல, என்ன பெரிய ஆளு, நான் சொன்ன ஹைட்டில் உன்னை விட ஹைட்டு ஜாஸ்தின்னு எனக்கு. அதனால நீங்க பெரியவங்களை நினைக்கிறீங்களான்னு சிரிக்கிறாரு. அப்ப தேவ பிள்ளைகளை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் நம்முடைய வீட்டில் பெரியவங்களா நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே, உங்க கூட பிறந்தவங்களில உங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனா நாட்கள் போக போக போக உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறதுன்னு கர்த்தர் அதை வெளிப்படுத்த போறார். ஹாலலூயா ஹாலலூயா. ஆண்டுகள் விதவிதமா பேசட்டும். எனக்கு அடிக்கடி அந்த பாட்டு அடிக்கடி வரும், நாவினால் என்ன செய்யும், நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாடுகிறதுக்கு யார் இருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல வக்கீல் இருக்கிறாங்க. மருமகளை சொல்லுறது சொல்லட்டும், மாமியார் சொல்றது சொல்லட்டும், பிள்ளைகள் சொல்றது சொல்லட்டும், அக்கம் பக்கத்துல 4 விதமா பேசட்டும். அவங்க வாயை கட்ட முடியாது, 100 குடத்தினுடைய வாயை கட்டிடலாம், ஆனா ஒரு அம்மாவோட வாயை கட்ட முடியாது, ஒரு ஐயாவோட வாயை கட்ட முடியாது. அதனால பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்க மனைவிக்கு 100 குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு. 2 குணம் தான் இல்ல, அப்ப 98 குணம் இருக்கு. ஒண்ணு என்ன குணம்? சொன்ன கேட்க மாட்டாங்க, வாய் திறந்து மூட மாட்டாங்க. ஆனா 98 குணம் இருக்கு. 98 நல்ல குணம் இருக்கு, 2 குணம் மட்டும் இல்ல. ஒண்ணு, வாய் திறந்தா மூட மாட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இது போதுமே, 98 மூச்சம் போயிடுச்சு. இந்த 98 அடக்கிடுவாங்களே இந்த 2. தேவ பிள்ளை, அப்படி இல்லை, உங்கள் நாவை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அவதூறாக பேசக்கூடாது. யாரோ ஏதோ சொன்னாங்க கேட்டுட்டு ஊரெல்லாம் பரப்பக்கூடாது. நீங்கள் உங்கள் வாய் எப்பவும் பவர்ஃபுல்லானது, ரொம்ப பெரிய ஆயுதம் உங்கள் நாவு. அப்போ அந்த வசனம் சொல்லிக்கிறது, நாவினுடைய சவுக்கு சவுக்கால் அடிக்கிறது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரை சவுக்கால் அடிக்கும் போது, சவுக்கடின்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை, அந்த சவுக்குக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இரும்பு கம்பி வளைஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அப்படி அடிக்கும்போது அந்த செதையோடு கூட சேர்ந்து பிச்சுட்டு வரும். இயேசு 1 குறைய 39 தடவை அடித்தாங்க. 40 அடி அடித்து அடிக்கக்கூடாது. இயேசு ஆண்டவருக்காக வைராக்கியம் அணிந்து அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் 5 தடவை 39 அடிகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த சவுக்குனால. அப்போ நாவு அவ்வளோ பெரிய சவுக்கு. நம்ம சொல்லுகிற வார்த்தை அநேகரை வெட்டும், அநேகரை அறுக்கும், அநேகரை காயப்படுத்தும், அநேகரை வேதனைப்படுத்தும், அநேகரை கண்ணீர் வைக்கும், கண்ணீர் விட வைக்கும், அநேகருடைய இருதயம் பிளந்து போகும். ஒரு நாவினால அத்தனை காரியங்களும் நடக்குது. அதனால மற்றவர்கள், புறஜாதிகள், சொந்த பந்தங்கள், அவங்க இவங்க பேசுகிற கூட பிறந்தவர்கள், எது வேணாலும் பேசட்டும், கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கூட கூட பேசாம, அவங்களுக்கு எதிரடியாக பதில் சொல்லாம, நீங்கள் பேசாமல் அமர்ந்திருந்து கர்த்தர் அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பேசாமல் இருந்து கர்த்தர் அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நாவினுடைய சவுக்கு, நீங்க கேட்கிற வார்த்தைகள், ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் 2 அடி அடிச்சாலும் பரவாயில்ல. சிலவங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க 2 அடி அடிக்கலாம், ஆனா இந்த மாதிரி பேசுறது என்னால தாங்க முடியல. ஹலோ, அப்ப எவ்வளவு அடி அடிச்சா தாங்கலாமா? வாயில வந்த வார்த்தைகள் நம்ம ஸ்தோத்திரம் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க ஸ்தோத்திரம், சில கோபம் வரும்போது விடுகிற வார்த்தைகள் ஸ்தோத்திரம், அது பலருக்கும் பயங்கரமான புண்களை ஏற்படுத்தும். அது ஸ்தோத்திரம் காயமாறுறதுக்கு ரொம்ப நாளாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு, தேவையில்லாத ஒரு வார்த்தை உங்கள் சொந்த மனைவிகிட்டையோ, சொந்தக்காரர்கள்ட்டையோ, கூட பிறந்தவர்கிட்டையோ, உங்கள் அம்மாகிட்டையோ, பிள்ளைகிட்டையோ, யாரிடத்திலும் தேவையில்லாத சவுக்கால் அடிக்கிற வார்த்தைகள் நாவு. நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு யுத்தத்துக்கு பழகி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்ளணும், அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கணும். அந்த ஸ்தோத்திரம், அந்த இக்கட்டான நேரத்தில் இந்த நாவு நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது, நமக்கு எதிராக நிற்கிற இந்த காரியம் சாட்சி சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக 5வது என்ன சொல்லுகிறது? அதனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது?
2: பாழாக்குதல்.
0: பாழாக்குதல் என்றால் என்ன? ஒன்று இல்லாம வெறுமை அனுப்புறது. ஆமே, பிரைஸ் ஹலோ. அது ஒரு 6வது விதமான இக்கட்டு. என்ன சம்பாதிச்சுட்டு என்ன இல்லை? நீங்க ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. யாத்ரியாமத்தின் புஸ்தகம் 5:18-19 வசனங்கள். யாத்ரியாகமும் 5:18-19 வசனங்கள்.
2: போய் வேலை செய்யுங்கள்,
0: போய் வேலை செய்யுங்க.
2: உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை.
0: ஆனாலும்
2: கணக்கின்படியே நீங்கள் செங்கோலை ஒப்புவிக்க வேண்டும்.
0: ஒப்புவிக்க வேண்டும்
2: என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைபடாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரர் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள்.
0: என்ன, இவங்க வேலை செய்யறாங்க, கூலி இல்லை. ஆமே, இப்போ உள்ள அரசாங்கம் அப்படித்தானே செய்யறது? மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், 4 மாசம் சேர்த்து கொடுக்குறாங்க. மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறது இல்லை, நிறைய கம்பெனி இழுத்து மூடிக்கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் BSNL கம்பெனி இழுத்து மூடிக்கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் கம்பெனிகள் வேலை செஞ்சுட்டு காசு கொடுக்க முடியறதில்ல. பொருளாதாரத்தில் பின்தங்கி கொண்டு இருக்கிறது நம்முடைய இந்திய தேசம். இன்னும் போக போக பின்தங்கி கொண்டு போகும். ஸ்தோத்திரம், நம்முடைய தேசம் வல்லரசு தேசமாய் மாற வேண்டிய தேசம் இன்னைக்கு கீழ் மட்டத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? பொருளாதாரம் டவுன் ஆகிக்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நம்மை பாழாக்குகிறதனுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எல்லாம் சம்பாதிக்கிற ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கல. பைபிள் சொல்லுது, பொத்தலான பையில போடுகிறோம், அது ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றும் எனக்கு நன்மையாய் செய்கிறது இல்லை. ஆனா பைபிள் சொல்லுங்க, 128:2 சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு அப்ப நீங்க பிரயாசப்படுறதா, நீங்க சாப்பிடணும், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா பாழாக்குறதான அனுபவம் அல்ல, வெறுமை அனுப்புறது அல்ல. நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 10,000 கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கறது அல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வேதனையோடு கூட தான் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்த்த இப்போ, ஆனால் அந்த ஃபீஸு மட்டும் கொடுத்துட்டு மெதுவாக வந்துட்டேன். அந்த மருந்து மாத்திரையில் அவ்வளோ வாங்க சொன்னாங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும், நம்முடைய பணம் வேணான நிலையில் செலவாகக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரிக்காரனும் சாப்பிடக்கூடாது, ஒரு பொல்லாங்கனும் நம்முடைய பணம் எடுக்கக்கூடாது, ஒரு பணமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பணம் கூட வேஸ்டாகி போகக்கூடாது, நஷ்டமாகி போகக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. அப்போ தேவனாய் கர்த்தர் நம்மை பாழாக்குகிற தேவன் அல்ல, நம்மை உருவாக்குகிற தேவன். பாழான நிலங்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? அது விளை நிலமாய் மாற்றுகிறார். அதற்கு தேவையான தண்ணீரும் அந்த தேவையான உரங்களும் அதற்கு தேவையான நல்ல செழிப்புகள் எல்லாம் அந்த பாலைவனமாய் இருக்கிறதை சோலைவனமாய் மாற்றுகிறவர். பாழாய் கிடந்த நிலம் பாலைவனமாய் இருந்த இளம் சோலைவனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதனால தானே பாஸ்டர் லூக்காஸ் பாடுறாரு, சோலைவனமாய் இருந்த எங்களை, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமா மாத்திட்டாரு. பாலைவனம் போல இவங்க வாழ்க்கையில வெறுமையா தெரியும், விருதாவாய் தெரியும், பாழாக்குகிறது அனுபவம். பாழாக்குகிறவன் இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பாழாக்கிறவனுடைய பெயரை யாருக்கு போட்டிருக்குன்னா, சாத்தானுடைய பேர் தான் பாழாக்குகிறவன். தானியேலின் புத்தகம் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளை பாழாக்குகிறவன் கடந்து போகிறான், பாழாக்குகிறவன் நம்மை வெறுமையாக்கி அனுப்புகிறான், ஒன்று இல்லாமல் அனுப்புகிறான். ஆனால் இந்த கால வேளையில் இக்கட்டை கர்த்தர் தாண்டி போக பண்ணுகிறார். 4வது 6வதாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டு மிருகங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த மிருகங்கள் என்ன ஆயிடுச்சு, என்ன செய்கிறது? அந்த வசனத்தை படிங்க.
2: பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர்.
0: காட்டு மிருகங்களை பார்த்து நீ என்ன செய்ய மாட்டாய், பயப்படாது இருப்பாய். சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஹாலேலூயா. சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற விலங்குகளை போல வருவான். 4 காலும் 10 தலைகளும் உள்ள பாம்பை பார்க்கிறான். விதவிதமான உருவமுள்ள தோற்றமுடைய அந்த விலங்குகள் எல்லாம் உனக்கு எதிரிட்டு வரும், ஆனாலும் நீ என்ன செய்ய மாட்டாய். அதனால தான் சங்கீதக்காரன் நல்லா எழுதி வச்சிருக்கான், பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. உன்னை அணுகாமல் இருக்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுது, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, ஆபத்து உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. உன்னுடைய வண்டி மோதணும்னு நினைச்சவங்க கூட ஆண்டவர் வழி தப்பிக்க வச்சிருவாரு. பிசாசு ஏதாவது ஒரு வழியில உன்னை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கூட தள்ளி போயிடுவான், ஆண்டவர் விலகாதபடி ஓரங்கட்ட விட்டுருவாரு. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் விரும்புறார். நீங்க பாழாக்கப்பட்டவர்கள், நீங்க ஸ்தோத்திரம் மரணத்தின் பயத்தில் இருக்கிறவர்கள், நீங்க பஞ்சமா இருக்கிறவங்க, இப்படிப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் சொல்ற. இதெல்லாம் நான் தாண்டி போக பண்ணினேன், 6 இக்கட்டுகளை நான் தாண்டி வந்தேன். 7வது இக்கட்டுல சொல்லுங்க, 7வது இக்கட்டு என்ன செய்யாது? ப்ரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டருடைய பிள்ளைகளை அந்த இக்கட்டு நம்மை தொடாமல் இருக்கிறதுக்கு 3 காரியங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 66:14 சொல்லுகிறது, இக்கட்டில் நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வேன் சொல்லுங்க?
2: என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து,
0: இக்கட்டு நேரத்தில் என்னுடைய வாயை திறந்து,
2: என் வாயினால் சொல்லிய,
0: என் வாயினாலே சொல்லிய
2: என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன்.
0: அப்ப இக்கட்டில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பொறுத்து இந்த நேரத்தில் எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் ஓமுக்கு செய்வேன் தம்பி, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆவிகள் வந்துடும். என்ன வரும்? ஆண்டவரே, இந்த இக்கட்டான நேரத்தில் நீ இது செஞ்சால் நான் என்ன செய்வேன், உமக்காக இது செய்வேன் ஒரு பொருத்தனை வரும். அந்த பொருத்தனை என்ன செய்யக்கூடாது? எல்லாம் நடந்த பிறகு சொல்லுங்க, முதல் கிடச்ச பொண்ணு, முதல் கிடச்ச பையன், அது நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். பிரசவம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அவன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பான். ஸ்மார்ட்டாக அவன் படிக்க வச்சுன ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவான். இந்த அம்மா அப்பா சொல்லுட, நமக்கு அதுக்குள்ளே 2வது குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையும் படிச்சுட்டு வருது, 3வது ஒரு குழந்தை கொஞ்சம் பலவீனமாக கொஞ்சம் படிப்பெல்லாம் மெத்தனமாக இருக்கிற பிள்ளை வந்துருக்கும். இப்போ இந்த 3 பிள்ளையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆரம்பத்தில் என்ன பொருத்தனை சொன்னேன் சொல்லுங்க? முதல்ல எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து அது ஆண்டவருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன நடக்குது? 3 குழந்தையும் பார்க்குறாரு. இதில் எது ஸ்மார்ட்டாக இருக்குது? மூத்தவன் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறான், ரெண்டாவது அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கிறான், மூணாவது ஒண்ணுக்கு உதவாதவனா இருக்கிறான். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, இவன் நம்ம மூணாவது ஆள் யாருக்கு வேண்டாம், யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாதத கர்த்தருக்கு வேணும், இது மூணாவது கர்த்தருக்கு இருக்கட்டும். பிரைஸலோ, பொருத்தனை பண்றது சரியா பண்ணணும், முதல் கிடைக்கிறது கர்த்தருக்கு. பிரைஸலோ, முதல் முருங்கைக்காய் யாரு, உங்க வீட்டில் விளையிற முதல் முருங்கைக்காவோ வெண்டைக்காவோ பாவைக்காவோ கத்திரிக்காவோ ஏதோ அந்த மாங்காவோ எதுவாக இருந்தாலும் யாருக்குள்ளது, பாஸ்டுக்குள்ளு சொல்லாதீங்க, கர்த்தருக்குடையது. பிரைஸலோ, பிரைஸலோ, ஃபஸ்ட்டு முதல் இடம் கர்த்தருடையது. நீங்கள் பொருத்தனை பண்ணால் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ நம்ம இக்கட்டான நேரத்தில் அது இது வாய் விட்டுருவோம், ஆண்டவரே நான் இது செஞ்சால் இது செய்வேன் அது செய்வேன், ஆனால் காரியம் வரும்போது நான் காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது என்ன செஞ்சிருவோம், பொருத்தனை மறந்துடுவோம். இப்படி நம்ம தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பொருத்தனை நிறைவேற்றுகிறவர்கள் இக்கட்டில் இருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது சங்கீதம் 107:6 என்ன சொல்லுகிறது, அந்த ஒரு வசனம் சொல்லுகிறது எப்படி இந்த இக்கட்டை மாறும். ரெண்டாவது என்ன செய்யணும், என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல யாரை நோக்கி கூப்பிடணும், சத்துரு சொல்லுங்க, ஆண்டருடைய போன் நம்பர் என்ன, 333 என்ன, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தருவில் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அதுதான் 333. அப்போ ஸ்தோத்திர பாஸ்டருடைய போன் நம்பரை கூப்பிடுறத விட முன்னாடி யாரை கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், எனக்கு எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. ரெண்டாவது பாஸ்டர் உங்க ஆவிக்குரிய தகப்பன், முதல் போன் யாருக்கு போகணும், பிரைஸலோ, பிரைஸலோ. சமீபத்தில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தபோது முதல் போன் கட்சிக்காருக்கு, அதுக்கு பிறகு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பிறகு பாஸ்டருக்கு, உலகத்தான் வந்து போன் பண்றாங்க, பாஸ்டர் இந்த நிகழ்ச்சி தெரியுமா, தெரியாது, அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது, இப்பவும் தெரியல. இப்படி நம்முடைய நேரம் இருக்கணும், கர்த்தருக்கு முதலிடம், ரெண்டாவது உங்களை ஆவிக்குரிய நிலையில வழி நடத்துகிற கர்த்தருடைய ஊழிய காரணம். பிரைஸலோ, ஹாஸ்பிட்டலில் போய் 4 நாளைக்கு பிறகு பாஸ்டர் சோத்திரம் என்ன விஷயம், 4 நாளாச்சு ஒரே ஜுரம் ஒரே வியாதி ஒரே அந்த கஷ்டம், எத்தனை நாள், இப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சுகப்படுத்த முடியாது, பாஸ்டருக்கு வேணும் ஜெபம் பண்ணு, இப்போ சொல்லு ஜெபம் பண்ணட்டும், இப்போ யாருக்கு வேணும்னா அடுத்த ஃபோன் யாருக்கு வரணும், முதல் போன கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் நடத்துங்க. ரெண்டாவது உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தாய்க்கு சொல்லணும், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்துங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு வேற என்ன வேலை. பிரைஸலோ, பிரைஸலோ, பிரைஸலோ. உங்களை பராமரிக்கிறது உங்களை நடத்துகிறது தான் எங்கள் வேலை, உங்களுக்காக ஜெபிக்கிறது உங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதா எங்கள் வேலை, அதை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். பிரைஸலோ. அப்போது ரெண்டாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய இக்கட்டான நிலைமை எல்லாம் போகும். யோபின் புஸ்தகம் 15:24 மூணாவது வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன், வசனத்தை படிங்க. 15 இக்கட்டும் நெருக்கமும்
2: அவனை கலங்க பண்ணி,
0: அவனை கலங்க பண்ணி
2: யுத்த சன்னத்தனான ராஜாவை போல,
0: யுத்த சன்னத்தனான ராஜாவை போல
2: அவனை மேற்கொள்ளும்,
0: அவனை மேற்கொள்ளும். இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தை என்ன, இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தை என்ன பிரதர், ஆசிரமா மேசம் இருங்க, சகோதரர்கள் சொல்லுங்க, சகோதரர்கள் சொல்லுங்க, கூட்டத்தில் கோவிந்த போறது எல்லாருக்கும் தெரியும், இக்கட்டு வரும்போது சொல்றோம் இது எனக்கு ஒரு வெற்றியா மாறப்போகுது, நெருக்கம் வரும்போது சொல்றோம் இது எனக்கு ஒரு வெற்றியா மாறப்போகுது, இதை நான் என்ன செய்ய போறேன், மேற்கொள்ள போறேன், எல்லா இடத்துல என்ன வெற்றி சிறக்க பண்ண போறாரு. முழங்கால் படி இடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க.

கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துகிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of salvation and I will follow, I will serve Him. Help us, O God, these days. Give us the grace. Give us the grace to serve You. Give us the grace to follow You, O God, to walk in obedience in the light of Christ in these days. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், நீர் எங்களை மாற்றுவீராக. சத்தியத்திலே நடக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு சந்ததியாய் அல்ல. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த வெளிச்சத்தை இவர்களை இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுப்பதற்கு ஹெல்ப் அஸ் God in these days to carry the light of Christ, the light of Jesus Christ. Oh God, wherever we go, that is what You commanded us to do, oh God. We praise Your name. Help us to live in the light. Help us to walk in that light in obedience. Hallelujah to Your word, oh God.

போற்றுகிறே. இதுவரை நடத்தி நீரே கைவிடாமல் எங்கள் கால்கள் சறுக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, எங்கள் நடைகள் பிசகாதபடிக்கு, ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தவரே.

காரியத்தையும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எடுப்பார். அவர் விரும்புகிற, அவர் சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை நல்லது, உண்மை, உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை எனக்கு என்று நான் தெரிந்து கொண்டேன், நான் விரும்புகிறது எல்லாம் இவன் செய்வான். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல ரெண்டு கையை உயர்த்தி, Lift your hands wherever you are. Hallelujah. Surrender your life. It is not our

அவர். ஹல்லேலூயா. ஒருவனாலும் குற்றம் சாட்டப்படாதவன். கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே உத்தம வாழ்க்கை வாழ. ஏன்னா அங்கே போய் நிற்கும் பொழுது, பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது

தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரா? கேட்பதற்கு சற்று ஹல்லேலூயா கடினமா இருந்தாலும் அதுதான் சத்தியம். அது ஒரு நாள் நம்ம மறந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தின் பணம், ஆசை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுக்கு ஒரு நாளும் வந்துவிடக் கூடாதாண்டு. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஹல்லேலூயா பொருளாசை, ஹல்லேலூயா ப்ராஸ்பரிட்டி, ஒரு நாளும் அது எங்கள் மைண்டில் ஏறவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுக்கு கிருப பாராட்டுங்க. கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபராக எங்களை எடுத்து செல்வீராக. இயேசுவின் உபதேசம் என்ன தெரியுங்களா? நீ ப்ராஸ்பரிட்டி ஆளா பணக்காரனா இருப்பதல்ல, அது இயேசுனுடைய ஹல்லேலூயா உபதேசம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா ஆமென். இயேசு சொன்னதான காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், திஸ் இஸ் வாட் ஜீசஸ் சேட், ஹல்லேலூயா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, லெட் ஹிம் செல்ஃப் டினை, லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப், ஹல்லேலூயா, அண்ட் டேக் த கிராஸ்.

வேதா இந்த பக்தன் பாடும்பொழுது பாடுகிறார், ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்திடுவேன், ஆமென். கர்த்தர் செய்த உபகாரத்திற்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா?

Use us, O God. We are just empty jars, jars of clay. Sadharana patram, udaikkapatta patram. Eliya, Abinadab, endru periya periya jambavangal. தகுதியான ராஜாவிற்கு தகுதியான ஈசாயினுடைய குமாரர்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் வனாந்திரத்திலே நாற்றம் எடுத்த நிலவிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God is not looking for intellectual people. அதனால அவங்க வேண்டான்னு தவறா நான் சொல்லலை. But look at God's heart. He's looking for people who would say yes. அந்த தாவீது அதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனை நான் எனக்கு என்று தெரிந்து கொண்டேன், இவன் நான் விரும்புகிறது எல்லாம் செய்வான். நீங்கள் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறது என்னுடைய மகன் என்னுடைய மகள் செய்கிறார். Today is the challenge for each and every one of us. Take it as a challenge. ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்கிறனா, அவருடைய சித்தத்தை நான் செய்கிறனா. எல்லார் படிக்கணும், எல்லார் படிக்கணும்.

விரும்புகிற பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரா. Changes make us, mold us, oh God. Lord, we surrender. We offer ourselves, oh God. Lead us and guide us. We need you. Without you, we cannot make it, oh God. ஆளுகை செய்ய வழி நடத்து. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்களின் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் மத்தேயு 5:27 28 நாம் வாசிக்க கேட்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும். அன்பால் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிற இந்த காரியம், ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மூலமாய் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதனால்தான் ஏசாண்டவர் இந்த மத்தியில் இதை அழகாக சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் தெரியும் 10 கட்டளையில் ஒன்று விபச்சாரம் செய்யக்கூடாது என்று. அன்பாலே ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தார். இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அன்பாலே இந்த வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. நான் கண்ணாலே அநேக பெண்களை கர்ப்பித்திருக்கிறேனே என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அவள் பாருங்கள், நம்ம விபச்சாரம் செய்யலை, நான் என் வாழ்க்கையில் எனக்கு அந்த பழக்கம் இல்லை, அந்த அனுபவமும் இல்லைன்னு சொல்லி மாறு தட்டின காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எப்போ இந்த பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தோம், அன்றைக்கு என்னுடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்த ஆரம்பித்தான். அன்பானிலே

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கடந்த நாட்களெல்லாம் பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் உங்களை தொடர பண்ணுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ரூத்தின் சரித்திரம் நாம் அறிந்ததே. மோவாபிலிருந்து நகோமி வரும்போது ரூத் நகோமியை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறாள். இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ, பெத்லகேமுக்குள்ளே வர எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவள். அப்படி இருந்தும் பெத்லகேமுக்கு வர காரணம் என்ன? நகோமியின் மருமகளானதினாலே, நகோமியோடு அந்த உறவு இருந்ததினாலே, மருமகள் மாமியார் என்ற அந்த உறவு இருந்ததுனால, இந்த உறவின் அடிப்படையில் பெத்லகேமுக்குள்ளே வருகிறாள். இப்பொழுது பெத்லகேமில் இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு போக வேண்டும். ரூத் சொல்லுகிறாள், யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குதோ அவர்களுக்கு பிறகே போய் நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். இப்போ ரூத்துக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தயவு இல்லாமல், ஒருவருடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்காமல் என்னால் பெத்லகேமில் இருக்கிற எந்த ஒரு வயல்வெளிக்கும் போக முடியாது. காரணம், நான் மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறையானாலும் சாபம் மாறாத சந்ததியில் உள்ளவள். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு வயல்வெளியில இடம் கிடைக்குமானால் அது அந்த ஓனருடைய கண்களில் தயவு கிடைத்தால் மட்டும்தான் ஆகும். எனவே அவள் என்ன செய்கிறாள்? அவள் சொல்லிவிட்டு புறப்படுகிறாள். கேரண்டி கிடையாது, மாமி யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குதோ நான் போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வயல் போவாசுடைய வயலாக இருந்தது. நாம் கீழே பார்த்தால் தெரியும், போவாஸ் வந்து ரூத்தை விசாரிக்கிறார், ரூத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறார். அப்பொழுது ரூத் எதை பார்க்கிறாள் தெரியுமா? போவாசுடைய கண்களை பார்க்கிறாள். போவாசுடைய கண்களை பார்த்து சொல்லுகிறாள், எதனால் எனக்கு இந்த தயை கிடைத்தது? இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்ட விரும்புகிற வார்த்தை இதுதான். நாமும் அப்படிதானே? நாம் இஸ்ரவேலர் அல்லவே? நாம் எந்த கோத்திரத்தில் வந்தவர்கள்? ஒன்றும் அல்லவே. அந்நியரும் புறஜாதியாரும் தேவனற்றவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் பாளையத்துக்கு புறம்பானவர்களுமாயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் சந்தித்து அந்த உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து அவரை அப்பா பிதாவை என்று அழைக்க வைத்து அவருடைய சபை என்னும் வயல்வெளியில் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று சொல்லுகிறார். கோராகின் புத்திரர் 48 சங்கீதத்தில் எப்படி சொல்லுகிறார்கள், உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி. இன்று நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களிலே கிடைத்த கிருபை. இதை மறந்து விடவே கூடாது, இதை அலட்சியம் பண்ணவே கூடாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல பாக்கியம், எதற்கும் உதவாத எனக்கும் உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லி எச்சரிக்கிறது தெரியுமா? இந்த தயவிலே நிலைத்திரு. நிலைத்திருந்தா தயை கிடைக்கும். நிலைத்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், உங்கள் தயவு பெரியதப்பா,

தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் தயவு இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. தயவினால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே காணப்படுகிற சபையில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்திரே. தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்கிற கதிர்களை தகுதியற்ற எங்களுக்கும் கொடுத்து புசிக்க வைத்திரே. உங்கள் கிருபை பெரியது, நன்றி செலுத்துகிறோம். இந்த தயவை எண்ணி தயவை உணர்ந்து தயவு நிலைத்திருக்க கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோட எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவானுக்குள் இருந்த வெளிச்சத்தை இந்த ஜனங்களும் கண்டுகொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகில் பிறந்த நம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பத்தோடு இடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள அவை வட்டமாக நின்று கொள்ளும். தலையை வட்டத்திற்கு உள்ளே வைத்து காலை வெளியே வைத்துக் கொள்ளும். தங்கள் எதிரி விலங்குகளை காலால் எத்தி தள்ளிவிடும். ஆனால் கழுதைகளும் எதிரிகள் வரும்போது வட்டமாகத்தான் நிற்கும். ஆனால் அதன் தலை வட்டத்திற்கு வெளியேயும் கால்கள் உட்புறமாகவும் இருக்கும். இவை தங்கள் எதிரிகளை மிதித்து விரட்டுவதற்கு பதிலாக தங்களை தாங்களே சாகும் வரை உதைத்து தள்ளும். ஆம் பிரியமானவர்களே, இன்று விசுவாசிகள் தங்கள் எதிரியாகிய பிசாசை எத்தி தள்ளுவதற்கு பதிலாக தங்களை தாங்களே சேதப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் தேவன் நாம் இந்த குதிரைகளைப் போல செயல்பட வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே ஒற்றுமையுடன் நின்று நமது எதிராளியாகிய சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். நமது எதிராளியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மகிழ்ச்சியாய் இருக்கும்படி தேவன் உண்டாக்கின குடும்பத்துக்குள் சத்துரு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடுகிறான். அந்த தருணத்தில் குடும்பத்தினர் ஒற்றுமையாக நின்று கொண்டு ஒற்றுமையை குலைக்கும் சாத்தானை எதிர்த்து நிற்காததால் கணவன் மனைவிக்கு இடையேயும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையேயும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதேபோல சபைகள் அனைத்தும் பாகுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக நின்று சாத்தானை எதிர்ப்பதற்கு பதில் தங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை அனுமதிக்க கூடாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் ஒற்றுமையை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

ஆத்மிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி தடைகளை எடுத்து போட்டு நிறைவான ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு நாளாய் ஆசிர்வதிக்கிறார். அநேகர் இன்றைக்கு பல தேவைகளுக்காக, விடுதலைக்காக, ஆசிர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள். உங்களின் ஜெபங்களுக்கு பல ஆண்டுகளாகியும் நாட்கள் மாதங்களாகியும் பதில் வராமல் இருக்கலாம். இதனால் மனம் சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறவர்களும் உண்டு. சிலர் ஜெபத்திற்கான பதில் வரும் வரையில் உறுதியாய் நின்று போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. சிலர் தாங்கள் விரும்புகிற நாட்களில் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமென்று இருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், அதினதின் காலத்தில் நான் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்று. இயேசுவானவர் உங்களுக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றியமைத்து உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதிலை தந்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அதை நிறைவு செய்யாது போனால் கல்யாண வீட்டிலே சமாதான குறைவு காணப்படுமே என்று இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடம் கூறுகிறார். அதற்கு இயேசு, என் வேளை இன்னும் வரவில்லை என்று கூறுகிறதையும், பின்பு ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அதை மொண்டு பரிமாற சொல்கிறதையும், அங்கே வந்தவர்கள் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்துவிட்டு நல்ல திராட்சரசத்தை கடைசி வரையில் கொடுக்கிறீர்களே என்று வாழ்த்தியதையும், வந்தவர்கள் அனைவரும் குறைவில்லாமல் நிறைவாய் திருப்தியாய் சாப்பிட்டு சென்றார்கள் என்பதையும் வாசித்து அறிகிறோம். இன்றைய நாளிலும் அநேகர் உங்களின் பிள்ளைகளின் வருங்கால தேவைகளை குறித்தும், அல்லது குடும்பத்தின் பொருளாதாரம், பற்றாக்குறைகள் மற்றும் தாமதமான காரியங்களை குறித்தும் மனதில் வேதனையோடு, என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது, தேவைகளை யாரிடம் சென்று கேட்பது, யார் நிறைவேற்றுவார் என்று, இவைகளுக்காக இத்தனை வருடங்கள், நாட்களாய், மாதங்களாய் ஜெபிக்கிறோமே. எத்தனையோ உபவாசங்கள், தொடர் ஜெபங்கள் ஏறெடுத்தோமே. பதிலேதும் கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லையே என்று விரக்தியோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்து சொல்கிற பதில் இதுதான். அவர் வேளை வரும்போது உங்களின் தேவைகள், ஜெபங்கள் கேட்கப்படும். பொறுமையாய் காத்திருக்கிற உங்கள் காத்திருப்புக்கு பதில் உண்டு. அவர் அனுக்கிரக காலத்திலே உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. அது தான் விரும்புகிறதை செய்து தான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்க செய்யும் வரையில், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின பிரகாரம் நிச்சயமாய் அவர் வேளை வரும்போது செய்து முடிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களின் தேவைகளை சந்தித்து திருப்தியாக்கி நடத்தி ஆசிர்வதிக்கும்படி உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். 2வதாக, கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே மார்த்தாள் மரியாளின் சகோதரர் லாசரு என்பவரை குறித்து பார்ப்போமானால், லாசரு இயேசுவிற்கு நண்பரும் மிகவும் நேசிக்கப்படத்தக்கவும் ஆனவர். லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட இயேசு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று சொல்லி, தாம் இருந்த ஊரிலேயே இன்னும் 2 நாள் தங்கியிருந்தாள். பின்பு லாசரு மரித்து போன செய்தி வந்ததும் புறப்பட்டு போகையில் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை பார்த்து, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள். பின்பு இயேசு கல்லறைக்கு சென்று கல்லை புரட்டி போட சொல்லி, மரித்து 4 நாட்களான லாசருவை வெளியே வா என்று கூப்பிட லாசருவும் வெளியே வருகிறான். அந்த இடத்தில் கர்த்தருடைய வேளை வந்தபோது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நடந்ததை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போய், எனக்கு நான் நினைத்தபடி ஜெபித்தபடி காரியங்கள் நடக்கவில்லையே, தேவ சமூகத்தில் அனுதினமும் என் கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிறேனே, என் பலவீனத்திற்காக, வியாதியின் போராட்டத்திற்காக, பொருளாதார தேவைகளுக்காக, பற்றாக்குறைகள், திருமணம், படிப்பு, வேலைக்காரியங்கள் என்று பல தேவைகள், எதிர்பார்ப்புகளுக்காக, ஆனால் பதிலில்லையே என்று கண்ணீரோடு இருப்பீர்களானால், கால தாமதமாகிறதே என்று மனக்குழப்பத்தோடும், தடைப்பட்டுவிட்டதே என்று மனமுடைந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார்,

உங்களின் ஜபங்களுக்கு இன்றைக்கு தம் வேளை வந்தது என்கிறார். தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கு நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களின் பதில்கள் உலகத்திற்கு சாட்சியாகவும் இருக்கப் போகிறது. எவையெல்லாம் முடியாது என்றும் முடிந்தது என்றும் எல்லாராலும் கைவிடப்பட்டதே, அவைகளில் இன்றைக்கு ஜீவனுள்ள பதில்களை ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்தி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற வேளையில் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட தேவைகளை அறிந்து செயல்படுத்துகிற, நன்மை செய்கிற அன்பின் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு வேளை வந்தது. அவரிடத்தில் உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆலயமும் உபதேசமும் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களை சந்தித்துக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை லூக்கா 21:37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய போதனைகளாகும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிலைத்திருக்க அவனுக்கு போதனைகள் அவசியம். அநேகர் போதனை மற்றும் உபதேசம் ஆகியவற்றின் முக்கியத்தை உணர்ந்து கொள்ளாமல் பெயர் கிறிஸ்தவர்களாகவே வாழுகிறார்கள். அஸ்திபார உபதேசங்கள் உண்டு, பிரச்சனைகளிலிருந்து பதில் வரக்கூடிய விடுதலையின் போதனைகளும் உண்டு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லக்கூடிய படிப்பினைகளும் உண்டு. அப்போஸ்தலர் பவுலின் நிருபங்களை வாசிக்கும் போது எத்தனை அருமையான உபதேசங்களை கர்த்தர் அவர் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியலாம். அவை அனைத்துமே நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் பிரயோசனமாக இருக்கிறது. பல வேளைகளில் வேதத்தின் கருகலான சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்க. மறைப்பொருளான அநேக தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய தாசர் அப்படிப்பட்ட வேத வசனத்தை எடுத்து அதை விளக்கி போதிக்கும் போது அது உங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலயங்களின் நிலைமை என்ன? ஏராளமான ஆலயங்கள் பேரளவிலேயே ஆலயங்களாக இருக்கிறது, ஆனால் அங்கே உபதேசம் இருப்பதில்லை. அஸ்திபார உபதேசங்கள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாய் கிறிஸ்துவோடு கூட கட்டப்படுவது இல்லை. ஐரோப்பிய தேசத்துல அதிக செலவில் கட்டப்பட்ட பல பெரிய ஆலயங்கள் இன்று பெருமையாய் கிடக்கிறது. ஒரு காலத்தில் நிரம்பி இருந்த அவை இப்போது கேட்பாரிட்டு அனாதியாய் கிடக்கிறது. ஜனங்கள் அங்கே வர பிரியப்படுவதில்லை. அது வெறும் கட்டடங்களாக பாலடைந்து நிற்கிறது. உபதேசம் இல்லாமல், போதனைகள் இல்லாமல் பாழாய் போயிற்று. ஆனால் எந்த ஆலயத்தில் கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்படும். பல சபைகள் எளிய சபைகளாக இருந்தாலும், வெறும் கூரைகளின் கீழ் ஆராதிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும், உபதேசங்கள் அங்கே நிரம்பி காணப்படும். வேத வசனத்தின் வல்லமைகளை அங்கே காணலாம். ஆதி திருச்சபையை நோக்கி பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த சபையில ஊழியர்களும் இருந்தார்கள். அவர்கள் வேத அறிவினால் நிரம்பி இருந்தாங்க. சபை மக்களுக்கு வேண்டிய உபதேசங்கள் ஏராளமாயும் தாராளமாயும் கொடுக்கப்பட்டது. ஆசாரியனுடைய உதட்டிலே ஜனங்கள் அறிவை எதிர்பார்க்கிறார்கள், வேத அறிவை எதிர்பார்க்கிறார்கள், உபதேசங்களை எதிர்பார்க்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தின் உபதேசத்தில் உறுதிப்படுவீர்களாக. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். மத்தேயு 26:55 இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார் இல்லையா? ஆம் அன்பாந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான உபதேச வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

வாசி கேட்டு லேவியராகவும் 19 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். 18 வசனங்களை நாம் வாசி கேட்டோம். இன்றைக்கு நம் கொடுக்கப்பட்ட தலைப்பு பாடின பாடல்களை வைத்தே நீங்கள் அறிந்து கொண்டிருக்க முடியும் நம்புகிறேன். ஹோலினஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான பாடல்கள் அனைத்துமே ஹோலினஸை சார்ந்த பாடல்கள், பரிசுத்தமாக்கலை குறித்தான பாடல்களை நாம் கேட்டோம். லேவியராகவும் மோசே எழுதும்படியான இந்த பகுதியிலே ஒரு பரிசுத்தத்தை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே இந்த பகுதியை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். The holiness of God has been seen from a different perspective altogether. First, I would like to talk about the meaning of holiness. இந்த தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, 2 வசனத்தில் என்ன போட்டிருக்குது என்னவென்றால், உங்கள் தேவனும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும், I am holy, therefore you be holy. The word holiness, holy என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பழைய புதிய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா, ரோமாபுரி கெழுது 1:2 வாசியங்கள், 1 கொரிந்தியர் 1:2 வாசியங்கள், 2 கொரிந்து 1:1 வாசியங்கள், பிலிப்பியர் 1:1 வாசியங்கள், ஏதாவது ஒன்று வாசிங்க. ரோமாபுரி கெழுது 1:2 வாசியங்கள், Romans 1:2. பரிசுத்தமானவர்கள் என்ற வார்த்தை, ரைட், தேங்க்ஸ் அம்மா. சோ 4 இடங்களில் சொன்ன 4 இடங்களிலும் the word பரிசுத்தமானங்கள் என்ற வார்த்தை ரிப்பீட்டடாக வருது. பார்க்கலாம் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல the saints of God, saints of God னு போட்டுருக்கு. Very often we think saints are associated normally with a special kind of people. Special people மாத்திரமே இந்த saints என்ற வார்த்தை நாம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் வேதத்திலே விசேஷமாக நியூ டெஸ்டமெண்ட்ல பவுல் நம்ம எல்லாரையும் பார்த்து, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் அத்தனை பேரையும் பார்த்து பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். What does the word actually mean? பரிசுத்தம் என்ற வார்த்தை அல்லது saints என்ற word வந்து, it comes from the Greek word hagios. Hagios simply means that which is separated for a particular purpose. ஒரு விசேஷமான காரியத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளோ அல்லது மனிதனோ, இந்த வேர்ட் அகியோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்? பரிசுத்தமான யாருன்னா, ஹோலி என்ற வேர்டினுடைய அர்த்தம் என்ன அர்த்தம்னா, பாவமே இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. Man who is holy doesn't mean he is a man without absolutely no sin. That is not what is meant here by the word holiness. Holiness actually means one who is consecrated, one who is separated for a particular purpose. ஒரு விசேஷித்த காரியத்துக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன் என்ற பதத்தில் தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் the word holiness is used. அதே கான்டெக்ஸ்ட் இந்த பகுதியில் உபயோகப்படுத்து, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம் மற்ற எல்லா கடவுளை காட்டிலும் விசேஷித்தமான கடவுள். I am a God who is separated from the rest of the gods and goddesses in the context in which you live. நீ வாழ்கிற கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற goddess, goddess எல்லாம் இருக்காங்களே, அவளை காட்டிலும் நான் விசேஷித்தமான கடவுள், ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட கடவுள் என்பதை தன்னை காண்பிக்கும் ஆண்டவர் நான் பரிசுத்தரா இருக்கிறேன். என்ன அர்த்தம்? இஸ் ஆல்சோ சின்லெஸ். ஓ எஸ். Apart from this, he means, I am a God who is consecrated to the rest of the gods and goddesses you have ever come across in your life. உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கடவுளை காட்டிலும் நான் விசேஷித்தமான கடவுளை, consecrated God. அப்படிதான் நீ இருக்கணும் என்று சொல்கிறார். That is the meaning of the word holiness. So, பரிசுத்தவான் யாருன்னா, பிரித்து எடுக்கப்பட்டவன், consecrated one. அவன் தான் பரிசுத்தவான பாயத்திலே நியூ டெஸ்டமெண்ட்ல பயன்படுத்தப்பட்ட. நல்லது. Having said this, the meaning of the holiness, secondly, he goes on to talk about the model for holiness. What should be a model for my holy life? Na parisuthama van virumburanga yarana role model vechigirade appdi nee kettingina, God says naan parisuthar agayal neengal neenga enna seinga parisuth appdi na, who is the model? God says I am the model for you, right? You reject the model, you can't live a holy life in this world at all. God must be the model that you and I have to emulate in your life in order to live a holy life in this world. கடவுள் தன்னை பிரித்து எடுத்தது போலவே, பரிசுத்தமாக இருக்கிறது போலவே, நீங்களும் அந்த உலகத்திலே பரிசுத்தராக அழைக்கப்படுகிறோம். இட் இஸ் பி சீன் ஃப்ரம் டூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ரெண்டு கண்ணோட்டத்திலே இந்த மாடலை நம்ம பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தர் ஆகையினால் நீ பரிசுத்தர்கள். என்ன சொல்றாருன்னா, யூ வாண்ட் டு பி ஹோலி நாட் பிகாஸ் ஐ எம் ஹோலி, யூ மஸ்ட் பி ஹோலி லைக் ஐ எம் ஹோலி. நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீ பரிசுத்தராக இருக்கிறது ஒரு வகையில் ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா, நான் எப்படியெல்லாம் எவைகளெல்லாம் பரிசுத்தராக இருக்கிறோம் அவைகளெல்லாம் நீயும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசா தேவன் பரிசுத்தராக இருக்கிறதால பரிசுத்தராக இருக்கணும்

அது வந்து ஒரு வகையான ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா, லைக் ஐ எம் ஹோலி யூ ஷுட் பி ஹோலி. நான் எண்ணங்களிலே பரிசுத்தரா இருக்கிறது போல, என்னுடைய செயல்களிலே நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, என்னுடைய பேச்சிலே நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, எல்லா வகையிலும் நீ பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தட்ஸ் வாட் இட் ஆக்சுவலி மாடல். காட் இஸ் அ மாடல் ஃபார் அவர் ஹோலினஸ் இன் திஸ் வேர்ல்ட். நோ, டோன்ட் டேக் அ மேன் ஃபார் யுவர் மாடல். அவர் பெர்ஃபெக்ட் ஹி மே பி, எந்த எவ்வளவு பர்ஃபெக்டா மனுஷன் இருந்தாலும் சரி, டோன்ட் செட் அ மேன் ஆஸ் யுவர் ரோல் மாடல் ஃபார் ஹோலினஸ். காட் அண்ட் காட் அலோன் கேன் பி யுவர் மாடல் அண்ட் மை மாடல் ஃபார் அ ஹோலி லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். தட்ஸ் வாட் ஹி ஆக்சுவலி மீன்ஸ் ஹியர். When you reject the model, you run into real struggle. What you see in the world today, இந்த உலகத்தில் பார்க்கிற என்ன நிகழ்ச்சின்னு சொன்னா, கடவுளை மாடலாக மனுஷன் வைத்து தவறிவிட்டால் சமுதாயம் அசுத்தத்துக்குள்ளே போகிறது, தனிப்பட்ட வாழ்க்கை அசுத்தத்துக்குள்ளே போகிறது, குடும்பங்களும் அசுத்தத்துக்குள்ளதாக போகிறது. I want to just take an illustration with the New Testament and connected that with the New Old Testament. Turn with me to Romans, please. ரோமாபுரிக்கு எதிரே பவுல் நிருபம் ஒன்றாம் அதிகாரத்தில் 21-22-23 வசனங்களை வாசிங்க. கொஞ்சம் குயிக்காக வாசிங்க. We are long way to go. கொஞ்சம் சீக்கிரம் மடமன் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து வீணரானார்கள். உணர்வுள்ளதால் அவள் இருதயம் இருளடைந்த அப்புறம் அவளை தன் ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். In other words, he is saying the model is rejected. God should be the model. What the world did was, மாடலை மாற்றிட்டு தங்களுக்கென்று மாடலான கடவுளை உண்டாக்கி கொண்டார்கள். In other words, கடவுள் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் கடவுளை உண்டாக்கி கொள்கிறார். So the model God is rejected, man had his own model. அவனுக்கு ஏத்த மாதிரி பறவைகள் எதவையெல்லாம் பறவைகள் என்ன போட்டிருக்கு, மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்காக அந்த ரூபங்களை மாற்றிக்கொண்டால் வேறு விதமாக சொன்னால், man began to change the model into his own, he molded his own models. அவனுக்கு தேவையான வகையிலே இஷ்டப்பட்ட வகையிலே மாடல்களை மாற்றிக்கொண்டான். விளைவு என்ன தெரியுமாயா? இந்த உலகத்தில் பார்க்கிற விளைவுகள். 24 வசனம் வாசிங்க. இதன எதன் நிமித்தம், இதன் நிமித்தம் என்ன, மாடலை மனுஷன் ரிஜெக்ட் பண்ணதுனால விளைவு என்ன தெரியுமா பாசிங்கள், அவர்கள் தங்கள் இருதயத்திலே இச்சைகளோடு ஒருவருக்கொருவர் அவமானப்படுத்தத்தக்கதாக தேவனர்களை அசுத்தத்திற்கு. நல்ல கவனிங்க, வேர்ட் அசுத்தம் இஸ் யூஸ்ட். என்ன அர்த்தம், ஹோலினஸ் கான்ட்ரா. God is a model for man's holiness. Because man rejected the model of God and created, molded his own models, the result was மனுஷன் அசுத்தத்துக்குள்ளதாக போனானா. என்ன அசுத்த? 26 வசனம் வாசிங்க. தேவனர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் தொடர்ந்து, அந்தபடி அவர்கள் பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். ஆண்களும் பெண்களை சுவாபத்தின்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒரு விரத தாபமாகி பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான தங்களுக்குள்ளே அடைந்தார். என்ன சொல்றார் தெரியுமா? ஐயா, நீ சமுதாயத்தில் ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியனிசம், சோடோமி வரதுக்கு காரணம் என்ன சொல்றாரு? Man rejected the model. When God ceases to be a model in your holy life in this world, you mold your own models. The result is there will be disastrous situation in your personal life, in your family life, in your societal life. That is what Paul is talking about here. கடவுள் உங்க வாழ்க்கையில மாடலா இருக்க தவறிவிட்டால், when you mold your own models in your life, the result is your personal life will go into disaster, your family life will go into disaster, your societal life will go into disaster. Be warned, don't change the model, don't mold your own models, have the same model of God. கடவுள் உங்க மாடலா இருக்க தவறிவிட்டால் உங்கள் வாழ்க்கை சீர்குலைந்து போகும் என்று பிரித்து எடுத்துக்காட்டு ரோமாபுரி எழுதின 1 அதிகாரத்தில். இன்னைக்கு உலகத்தில் என்ன பார்க்கிறோம், we are talking about lesbianism, we talk about same sex marriages, all this is a result because the model is rejected. Therefore man molds his own models. The result was that a disaster in the personal life, family life and societal life is going to the dogs. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this is exactly சங்கீதம் 14 அதிகாரத்தின் 1 வசனத்தை யார் வாசிங்க. Psalm 14:1, please. தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து. பார்த்தீங்களா, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிங்க. Man, the fool said in his heart, what? There is no God result. They are corrupt. We'll stop there, right? When the model is rejected, அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? Man becomes corrupted. When you reject the model, you become corrupted. As simple as that. என்றைக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையில மாடலா இருக்க தவறி போகிறாரோ,
ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா, சொசைட்டி கெடாதுங்க. யார் வாழ்க்கையிலே கடவுள் மாடலாக இல்லையோ அவள் வாழ்க்கை கெட ஆரம்பிக்கிறது, கெட்டு போகிறது, அசுத்தமாகிறது என்று சொல்கிறார்கள். இதை விட பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் வேர் கேன் வி கோ? பால் இஸ் சேயிங் இட் ரைட். வென் யூ ரிஜெக்ட் தி மாடல் அண்ட் மோல்ட் யுவர் ஓன் மாடல்ஸ், யூ ரன் இன்டு ரியல் டிசாஸ்டர். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கையின் சீர்குலைந்து போவதற்கு காரணம், அசுத்தத்துக்குள்ளதாக அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தமான கடவுள் உங்க வாழ்க்கையின் மாடலா இல்லைன்னா வாழ்க்கை அசுத்தத்துக்கு நேராக போக ஆரம்பிக்கும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இட்ஸ் லாஜிக்கலி கரெக்ட். தட்ஸ் வாட் த பைபிள் டாக்ஸ் அபவுட் ரைட். சோ செகண்ட், ஃபர்ஸ்ட் ஐ சேட் த மீனிங் ஆஃப் ஹோலினஸ். செகண்ட்லி த மாடல், ஹூ இஸ் த மாடல்? காட் ஹிம்செல்ஃப். தேவன் பரிசுத்தமா இருந்ததுக்காக நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு ஒண்ணுங்க. தேவன் பரிசுத்தமா இருந்தது போலவே என்றார் அப்படின்னு அர்த்தம். அவ இவைகளில் எல்லாம் ஏசா தேவன் பரிசுத்தமா இருந்தாரோ அவைகளில் எல்லாம் உன் பரிசுத்தத்தை நீ காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். தட் இஸ் another way of looking at it, right? He is a model for us. Don't reject. Let God be your model and you will never ever go astray in your life. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையில அசுத்தம் வராத இருக்கணும்னா, have God and God alone be your strong model. Put him always before you. Let him be your model. You will never ever go astray at all. I challenge you on this. This is what the Bible is all about. So Paul, அருமையான பவுல் அழகாக சொல்லுகிறார், என்றைக்கு கடவுள மாடலை எடுத்து தூர போட்டுட்டு தங்களுக்கு மோல்ட் தேர் ஓன் மாடல்ஸ், தி ரிசல்ட் வாஸ் கடவுள் அசுத்தத்துக்கு அவளை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார் மூன்று முறை பவுல் அந்த பகுதியிலே பயன்படுத்துகிறார். இந்த 19 அதிகாரம் லேவியராகவும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ரிப்பீட்டடான ஒரு ஃப்ரேஸ் அங்கே வந்துகிட்டே இருக்கு. என்ன தெரியுமா 1 அதிகாரம் என்ன ஃப்ரேஸ் தெரியுமா? வெரி குட். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். இந்த 19 வீட்டில் வாசி 16 டைம்ஸ் ஓவர் இன் ஹீப்ரூ. And also in English, I suppose, 19 chapter, 16 times over, I am the God, your Lord, I am the Lord, your God, I am the Lord, your God. Repeatedly it is used. What does it mean? I am the model and no one else can be your model. Moses can't be your model. No servant of God can be your model. God, me alone can be your model. That's what he says here at this point here. The first I said was the meaning of the word holiness. Secondly, the model for holiness. Thirdly, the mandate for holiness. And the pagadi 2nd vasanathile enna potirukku, naan ungal devanagiye kattaragiye naan parisuthar aagal neengal. Angle translation irukka era vasigireengala? You shall be. You know, you all know grammar, right? You kapra usually grammar teacher will teach us it's always will, never shall. When shall is used, it means a condition or a command. You shall go. That means you will go now. In the normal course of events, you will go. It doesn't say you will go. It says you shall go. That means it's a command. In other words, it's a mandate. நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் ஊழியருக்கு சொல்றது தெரியுமா? 2nd வசனம் வாசிங்க. நீங்கள் சிறைவெளியில் புத்திரர் சபையா யாருக்கெல்லாம் அனைத்தோடும் சொல்ல வேண்டியது. ஒரு குரூப்பார் மட்டும் ஹோலியா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லலைங்க. இல்ல பாஸ்டர் மட்டும் ஹோலியா இருக்கணும்னு சொல்லல. ஒரு ரெண்டு பேர் ஹோலியா இருங்க, மத்தவங்கள பரவாயில்லன்ற. நோ நோ நோ நோ நோ நோ. இட்ஸ் எ மேண்டேட் கிவன் டு எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி இன் தி சர்ச். ஹூவர் இஸ் எ மெம்பர் ஆஃப் எ சர்ச், யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஹோலி. மைண்ட் தட் இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் மேன் ஹஸ் டு பி ஹோலி, தி ரெஸ்ட் கேன் பி சோ வாட் சம் வாட் பரவாயில்ல இது பரவாயில்ல. நோ நோ நோ நோ நோ. காட் இஸ் சேயிங் அனைத்து மக்களுக்கும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆஸ்க் தம் டு பி ஹோலி. இட்ஸ் எ மேண்டேட் given to every single individual sitting under this roof right now at this point of time. It is not a group of people holy, not one particular pastor to be holy. No, no, no. From the pulpit to the pews, every single individual has to be holy, like it or not. It is not a request from God. It is not, God is not pleading with you. He is saying it's a mandate. You got to do it, like it or not. You got to be holy. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தயவு செய்துப்பா, கொஞ்சம் தயவு செய்து பரிசுத்தமா வழங்களேன் அப்படி கேட்கலங்க. இல்லை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்றேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஓலியா இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் சஜஷன். நோ நோ நோ நோ நோ. காட் இஸ் சேயிங் இட்ஸ் எ மேண்டேட், இட்ஸ் அன் ஹீப்ரூ, இட்ஸ் அன் இம்பரேட்டிவ் மூட். கிராமர்ல வந்து இன்ஸ் இம்பரேட்டிவ் மூட்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் எ மேண்டேட், எவ்ரி சிங்கிள் கிறிஸ்டியன் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் எ கிறிஸ்டியன் ஹஸ் டு பி ஹோலி, எதர் ஹி லைக்ஸ் இட் ஆர் நாட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். தி மீனிங் ஆஃப் ஹோலினஸ், நம்பர் 2, தி மாடல் ஃபார் ஹோலினஸ், நம்பர் 3, வாட் the mandate for holiness. And finally, I want to conclude by one more thing. I may spend a little time on that. The manifestations of holiness. Allah God, arumiyana andavar enna alaga solraar, the holiness na mani yosikrona parisuthama vaalrudhu. No, no, no. God is saying, how can I be holy in this world?
இந்த உலகத்திலே நான் எப்படி பரிசுத்தமா வாழணும், அதாவது பரிசுத்தமா இருங்கன்னு சொன்னாரு, அப்புறம் அது மேண்டேட் கட்டளைன்னு சொன்னாரு, அப்புறம் மாடல் யாருப்பா, நான் தான் மாடல் சொன்னாரு, அப்புறம் அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா எப்படி நான் பரிசுத்தமா இந்த உலகத்தில் வாழ முடியும்ன்றது கத்துக் கொடுக்கிறார். Listen to me carefully. If you read this entire chapter, I have no time to go into the chapter verse by verse, but I want to just sum it up. Manifestation of holiness. In the parishuddhathai, ya parishuddhan eppadi theriyum? Na edhi board podukka mudiyuma? Koyilukku varumbodhu parishuddham parishuddhan, that's not the way you're going to, others are going to see the holiness. Your manifestation, your holiness is not something you sing around, right? Alaga paattu paadalam, alaga bible reading vasikkalam, prasangam pannalanga. But holiness has to be manifested in a everyday living. That's what God is going to say. There's something absolutely new concept. பழைய ஏற்பாட்டில் ஒரு புது கான்செப்ட் என்னென்ன, பரிசுத்தமாக இருக்கிறத ஆண்டவர் என்ன சொல்கிறாருப்பா, மற்றவங்கெல்லாம் பார்க்கணும் பாவம் பரிசுத்தத்தைங்கிறார். எப்படி மற்றவங்க பார்க்க முடியும், பை யுவர் லைஃப் தட் யூ லிவ் இன் த கம்யூனிட்டி ஆஃப் காட். தட்ஸ் வாட் இஸ் கோயின் சே. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ். இட் இஸ் வைன் சாம்ஸ். It's a great preacher and a great theologian. He used a beautiful illustration. He calls it submarines. Neermuli couple. Submarines, if they decide I'm not going to go under the water, I want to stay on the ground, on the shore, it can never fulfill its purpose. Its mission cannot be accomplished. Neermuli couple vandu naan thannikulle poga maten, நான் கிரவுண்டு மேலே நிற்குவேன்னா அது பர்பஸ் சால்வ் ஆகுது. இட் கேனாட் அக்காம்பிளிஷ் மிஷன். த பர்பஸ் ஆஃப் த சப்மரீன் இஸ் கோ அண்டர் த வாட்டர், பட் இட் ஹாஸ் கெனாட் ஸ்டே ஐசோலேட்டட் ஃப்ரம் த வாட்டர், பட் இட் மஸ்ட் ஸ்டே இன்சுலேட்டட் ஃப்ரம் த வாட்டர். லிசன் டூ வேர்ட்ஸ் யூசஸ். நம்பர் ஒன் இஸ் சப்மரீன்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு கெட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த வாட்டர், தே ஹவ் டு ஸ்டே இன் த வாட்டர், பட் தே ஷுட் பி இன்சுலேட்டட் ஃப்ரம் த வாட்டர். இன்சுலேஷன் Not isolation is our problem. நம்ம என்ன யோசிக்கிறோம், பரிசுத்தமா வாழணும்னா இமயமலைக்கு போய் உட்காந்துக்கலாம், அல்லது பெரிய பள்ளத்தாக்குள்ள போய் உட்காந்துட்டு பரிசுத்தமா வாழ முடியும். இந்த மனுஷங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து டெம்டேஷன் வருது. நோ நோ நோ நோ, தட் இஸ் நாட் த ஹோலினஸ் தி பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட். பர்டிகுலர்லி 19 சாப்டர் ஸ்பீக்ஸ் அபவுட் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஹோலினஸ். சால்வேஷன் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் இஸ் நாட் பை செக்ரிகேஷன், சால்வேஷன் பை அசோசியேஷன். ஏசாமிக்கும் பரிசேயருக்கும் பெரிய பிரச்சனை என்னென்ன, பரிசேயர் சொன்னாங்க நீ யார் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, பாவிங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாது, நீ வந்து பாவிகளுடைய நண்பன் பேர் எடுக்கிய, கேவலமா இருக்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் வாட் யார் சொன்ன மாதிரி பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் மோசமான நீ அவன் மோசமானவன் தானே. பட் ஒன் வாட் கிரைஸ்ட் கேம் டு டீச் அஸ், சால்வேஷன் நாட் பை செக்ரிகேஷன், சால்வேஷன் பை அசோசியேஷன். பாவிகளோட உட்கார்ந்து ஆனால் பாவம் செய்யாத ஆண்டவராய் வாழ்ந்தார். நம்ம என்ன யோசிக்கிறோம், இமயமலைக்கு போய் உட்கார்ந்துனா பரிசுத்தம் ஆயிடலாம். நம்ம சாது சுந்தர் சிங் ஒரு சமயம் இமயமலை சாருக்குள்ள சர்றச்ச ஒரு ஆளை பார்க்காரு. அவன் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மேலே கை தூக்கிட்டு இருக்காரு, ஒரு காலை நின்றுட்டு இருக்காரு 17 வருஷமா. அவர் எப்படி நின்னார் எனக்கு கேட்காது, எனக்கு தெரியாது. ஏன் அப்படி நிற்கன்னு அவரை பார்த்து சாது சுந்தர் சிங் கேட்க அவர் சொன்னாரு, ஐ எம் பனிஷிங் மை பாடி, ஐ எம் நாட் ஹோலி அப்படின்னு. என்ன என்ன பண்ணுறீங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே எங்கள் அம்மாவுக்கு தெரியாதபடி 1 ரூபா நான் திருடிட்டேன், எங்கள் அம்மா சின்ன டப்பால போட்டு வச்சிருந்தாங்க, திருடிட்டேன். இந்த கையில இந்த கையை பனிஷ் பண்றதுக்கு இப்படியே நிக்கிறாரா 17 வருஷமா. இந்த கை வந்து இப்படி நின்று நின்று அப்படியே நின்றுச்சுக்கலாம், அந்த எலும்பு அப்படியே நின்று நின்று ஃபிக்ஸ் டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட். அதே மாதிரி காலம் என்ன சொல்லணும் ஐயா, அந்த மாதிரி பரிசுத்தம் பைபிள் பேசலைங்க. நீங்கள் சப்மரீன் மாலி, யூ ஆர் ஸ்டே இன் த வாட்டர் பட் டோன்ட் பிகம் ஆஃப் த வாட்டர். லோட்டஸ் லீஃப் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, லோட்டஸ் லீஃப் வந்து தண்ணியில தான் இருக்கும், ஆனா தண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணியில ஒட்டாதுங்க. அந்த மாதிரி பரிசுத்தமீங்கனால we have to live in the world but don't become of the world. Stay, don't stay isolated from the world but stay insulated from the world. That is the holiness we are talking about here. So என்ன சொல்றாரு இயேசுசாமி, manifestationல நான்கு விதமான வகையில சொல்றாருங்க. Just listen to me carefully. Third verse யார வாசிங்க, உங்களில் அவனவன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்திருக்கும். First point என்ன தெரியுமா, ஃபேமிலி உறவை பத்தி பேசுறார். ஐயா பரிசுத்தத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு தெரியுமா, நான் பிரித்து எடுக்கப்பட்டவன் பத்தி எப்படி மத்தவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், உன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல முதல்ல ஆரம்பிங்கிறார். யுவர் ஃபேமிலி ஷுட் டெல் யூ மை ஃபாதர் இஸ் எ ரியல் ஹோலி மேன். ஹோலி மேன் அகைன் மறுபடியும் சொல்றேன், பாவமே இல்லாத பரிசுத்தத்திலே வர்த்தம் யூஸ் பண்ணப்படவில்லை.
எங்க அப்பா ரொம்ப பிரித்தியக்கப்பட்ட ஆளுங்க, என் கடவுளால் எப்படி தெரியுங்க, குடும்பத்தில் எங்க அப்பா உறவில் இருக்கிறார். எங்க மனைவி அதே மாதிரி, பிள்ளைகள் ஐயா, இட் ஹஸ் டு ஸ்டார்ட் வித் தி ஃபேமிலி. ஐ டோல்ட் யூ செவரல் டைம்ஸ் ஓவர், 80% ஆஃப் ஆல் யுவர் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்களில 80% சந்தோஷங்கள் உறவின் அடிப்படையிலே வரும் சந்தோஷங்கள். உறவு உடைந்தால் சந்தோஷம் உடைந்து போகும். அது குடும்பமானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி. When the relationship breaks, there is no more happiness in that world at all. The community goes disintegrated. So that is exactly what God is saying. Your holiness has to be reflected in your family life first. உன் குடும்ப உறவுகளிலே அந்த ஹோலினஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீ பிரித்து எடுத்துக்கப்பட்டான்னு வாயில பாடி பிரச்சனை இல்லைங்கய்யா. எங்க குடும்பத்தில் காமிக்கிறோம், மனைவி கிட்ட பிள்ளை கிட்ட காட்ட அன்புகளிலே, அந்த உறவுகளிலே உன்னால கான்சன்ட்ரேட்டட் வாழ முடியலன்னா, தட் இஸ் நாட் த கிறிஸ்டியானிட்டி தி பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட். யூ ஆர் நாட் அ ஹோலி மேன் தென். தி ஹோலினஸ் நம்பர் 1 இஸ் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் எ ஃபேமிலி லைஃப். நம்பர் 2, தொடர்ந்து வாசிங்க, நோ டைம் டு கோ இன்டு வெர்ஸ் பை வெர்ஸ். அது பகுதி அடுத்த பகுதி வாசிங்க. என் ஓய்வு நாளை ஆசரிக்கவும், கர்த்தர் விக்கிரங்கள் நடவாம்பலம். 3-8 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபாதர் இன் ஹெவன். ஃபர்ஸ்ட் தி ஃபேமிலி, செகண்ட்லி தி ஃபாதர் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற அப்பாவோடு கூட உறவுல வாழணுங்கிறார். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரித்தெடுக்கப்பட்டவன்னா, நான் வந்து பிரத்யேகமான கடவுள், ஹோலி மேன் எதுல காண்பிக்கணும் தெரியுமா, உன் குடும்ப உறவுல முதல்ல காட்டுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, உனக்கும் பரலோகத்துல ஃபாதர் இருக்கிறாரு, அவருக்குள்ள உறவுல அதை காட்டுங்கிறார். உனக்கு அப்பாவுக்கு உறவு இல்லைன்னா நீ உண்மையிலே பரிசுத்தவான் சொல்வதற்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுகிறார். 3:8-9:10 வாசிங்க. பொறுக்காமலும் அவைகள் யாருக்கு, எளியவனுக்கும் பரதேசிக்கு விட. ஐயா, பரிசுத்தத்துக்கு இது எந்த சம்பந்தம் யோசிச்சீங்க? அழகாக மோசஸ் சொல்லுகிறார், ஐயா, யுவர் ஹோலினஸ் ஹஸ் பீன் ரிஃப்ளெக்டட் இன் எ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். நம்பர் 2, இன் யுவர் ஃபாதர்ஸ் ரிலேஷன்ஷிப், அப்பாவோடு கூட உறவுல காட்டணும். 3, ஃபர்லோன் வேர்டு, FORLON, என்ன அர்த்தம் தெரியுமா, எளியவன், லோன்லி பர்சன், டெஸ்டிடியூட் சொல்றோமே, வறுமை கோட்டு கீழே வாழும் மக்களுக்கு காட்டுக்கிற அன்பிலே, அந்த உறவுகளிலே உன்னுடைய பரிசுத்தம் உள்ளது காட்டணுங்கிறார். Thirdly, it's a forlorn people. Fourthly and finally, if you read from 11-18, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை பொய்யான டேஷ் சொல்லிக்கிட்டே வந்து பிறனை ஒடுக்காமல் டேஷ். என்ன சொல்றா, ஃபெலோ மென் ரிலேஷன்ஷிப். See, what he essentially means is family relationship, father in heaven's relationship, பர்லோனோட எளிய மக்களோட ரிலேஷன்ஷிப், ஃபைனலி சேஸ் ஃபெலோமென்னோட ரிலேஷன்ஷிப். இந்த உறவுகளிலே உன்னுடைய பரிசுத்தம், நீ பிரித்து எடுக்கப்பட்டவன் காணப்படாவிட்டால், டூ நாட் எக்ஸ்போர்ட் தட் கிறிஸ்டியானிட்டி. இட் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஹோலினஸ் இஸ் நாட் இன் யுவர் மவுத், இட் இஸ் நாட் த சாங்ஸ் தட் யூ சிங், இட் இஸ் இன் த லைஃப் தட் யூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட். Turn with me to Isaiah chapter 1:16-17. Isaiah 1 adhigara 16 12 vasangal vasinga. Isaiah 1:16-17. See, quick vasinga. Ungale kalivi sutthikareengal. One minute. Please. First he says, cleanse yourself. Ungale kaluvunga sollittu adukku artham enna adu? Adukku artham enna pathi pesuraare? Kriyagal. That verse is saying, cleanse yourself. It doesn't stop at that point. Na cleanse pannan eppadi theriyum? Vasinga. கிரியைகளை பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யப்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதையில் வழங்கி விசாரி. என்ன மீன் பண்றார் தெரியுமா? யுவர் ஸ்பிரிச்சுவல் சாங்டிபிகேஷன் ஹாஸ் டு பி மேனிஃபெஸ்டட் இன் யுவர் சோசியல் லைஃப் ஸ்டைல். யூ சி தி பாயிண்ட்? யூ நோ வாட் ஐசாயா சேயிங்? யுவர் ஸ்பிரிச்சுவல் சாங்டிபிகேஷன் இருக்க, ஆன்மீக வாழ்க்கையில நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்றியே, அது எங்க தினமும் பாட்டணும், சமுதாயத்தில் வாழ்கிற வாழ்க்கையில அது பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். In other words, your spiritual life and your social life must be correlated. If there is a big gap between these two, God is not pleased with that kind of holiness. That's what holiness is about. One simple illustration, I bring my sermon to a close. There was a great sculptor, the Sirpi, Johann von Donacker is a German sculptor, Sirpi, அருமையான சிற்பி, பயங்கரமான ஃபேமஸ் ஆனவர். அநேக கிரீக் காடஸ் எல்லாம் அருமையாக சிற்பமாய் செய்து பெரிய புகழ் பெற்றவர்.
அவர் வந்து ரெண்டு தடவை ஜீசஸ் அப்படியே அவர் வந்து சிற்பமாக வடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். பட் என்ட் இன் டிசாஸ்டர், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்ட் டைம் ஹி வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல், அப்சல்யூட்லி சக்சஸ்ஃபுல். அந்த சிற்பத்தை பார்த்தவங்க எல்லாம் அப்படியே தத்ரூபமாக ஏசாமியே நிக்கிற மாதிரி அந்த தத்ரூபத்தை வரைந்து விட்டார், சிற்பம் பண்ணினார். பார்க்கலாம், அசந்து போயிட்டாங்களாம் இவ்வளவு பெரிய. இதை கேள்விப்பட்ட நெப்போலியன் பர்னபார்ட் அவருக்கு ஒரு தூதுவரை அனுப்பி, நீ இவ்வளவு பெரிய ஃபேமஸான சிற்பின் கேள்விப்பட்டேன், நீ வந்து எனக்கு ஒரு அருமையான சிற்பம் வீனஸ் என்ற காடஸ அருமையாக சிற்பமாக வடித்து தர வேண்டும் என்று சொல்லி, எவ்வளவு நாள் காசு தரேன்னு சொல்லி தூதுவரை அனுப்பினாராம். இந்த டோனோக்கர் சென்ட் எ ரிட்டன் மெசேஜ் டு பர்னபார்ட், நெப்போலியன் பர்னபார்ட். த மெசேஜ் இஸ் ஒன்லி இன் டூ சென்டென்சஸ். இஸ் எ சார், த ஆன்ஸ் தட் காவ்ட் த கிரைஸ்ட் கேன் நெவர் அகெயின் காவ் எ ஹீதன் காடஸ். இந்த கரங்கள் இயேசு கிறிஸ்துவை சிற்பமாய் வரைந்த அந்த கரங்கள் வேற எந்த ஈத்தன் கடவுள் இனி சிற்பமாக வடிக்க முடியாது என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஃப் யுவர் லைஃப் இஸ் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் ஐஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் ஃபீட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் டங் இஸ் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், யூ வில் நெவர் எவர் அகெயின் சின் அகெயின்ஸ்ட் காட் அண்ட் யுவர் ஃபெலோ மேன். If that is the case, then we are not really holy people. The holiness has to be reflected in the everyday living. That's what the Bible speaks. Essentially, relationship. One word is one word in the New Testament. In the New Testament, the gospel is not the same. No other word is used that many times. 59 times the word, one word is one word. 59 times. 44% of the New Testament talks about how we can get along with one another. நம்ம ஒருவரோடு கூட உறவுகளை எப்படி போகணுன்றதுக்கு தான் 44 விழுக்காடு நியூ டெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். 4% மாத்திரமே டாக்ஸ் அபவுட் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ். ஐயா, கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் முக்கியம் இல்லைங்க. லிவிங் வித் ஒன் அனதர், தட்ஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் வி கேன் கிஃப்ட் காட். நம்ம பரிசுத்தமானவர் என்பதை இந்த உறவுகளிலே காட்டப்படணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஃபாதர் அண்ட் ஹெவனோட ரிலேஷன்ஷிப், ஃபர்லான் பீப்புளோட எளிய மக்களோடு கூட உறவு, கடைசியாக என்னது ஃபெலோமனோட உறவு. இந்த உறவுகளில் தான் நாம் பரிசுத்தமான காட்டப்பட வேண்டும் என்று இந்த பகுதியில் சொல்லப்பட்டது. அப்படியாக வாழ கர்த்த கிருபை செய்வராக. ஆமென். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் பிரித்தி எடுத்துப்பட்ட மக்கள் என்பதை வெறும் வார்த்தையில் அல்ல சாமி, எங்கள் வாழ்க்கையிலே காட்ட கருவி சாரம். விசேஷமாக உறவுகளிலே சாமி, குடும்ப உறவுகளிலே, சமுதாய உறவுகளிலே, எங்களோட கம்யூனிட்டி உறவுகளிலே நாங்கள் பிரித்தெடுத்த மக்கள் என்பதை மற்ற அறிந்து கொள்ளும்படியான வாழ்கள் கருவை செய்யும் சாமி. நாங்கள் உலகத்தை விட்டு ஓடி போகிற பரிசுத்தத்தை நீ எதிர்பார்க்கவில்லை சாமி. உலகத்திலே வாழ்ந்து அசுத்தமான இடங்களிலே மக்களோடு கூட வாழ்ந்து சுத்தமாய் வாழ அழைக்கப்படுகிறோம் சாமி. நீர் வாழ்ந்தது போலவே அப்படியாய் வாழ்கள் கருவை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.

உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. இன்று மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லாமல் முடியாது, அவருடைய இரக்கம் இல்லாமல் முடியாது, அவருடைய தயவு இல்லாமல் முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முது முகத்தை மறைத்து கொண்ட போனதோ, முது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன். உம்முடைய தயவினால் என் பருவதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் ஆண்டவரே. முது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன், நான் கலங்கி போறேன் ஆண்டவரே. இந்த பூமியிலே வாசல்கள் அடைக்கப்படும் போதல்ல ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டியது, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது. ஆண்டவர் சொன்னார், நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று. ஆனா ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், அந்த இமைப்பொழுது கைவிடுதல் கூட ஆண்டவரே என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே.

உம்முடைய கிருபையால் காத்து கொண்டீங்க, உம்முடைய கிருபையால் எங்களை அணைத்துக் கொண்டீர். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது போல தோண்டினாலும் வானம் அடைக்கப்படவில்லை. ஒன்றுமில்லாத நிலையில் தான் யாக்கோபுக்கு அவர் ஒரு காட்சியை காண்பித்துக் கொடுத்தார். என்ன தெரியுமா? வானம் திறக்கப்பட்டிருப்பது, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் உனக்காக இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. ஹல்லேலூயா! எந்த அதிகாரத்தின் வல்லமையும் நமக்காய் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலை அடைக்க முடியாது. எனக்காக இன்றும் அந்த வாசல் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கான கிருபை வந்து இறங்குகிறது. சேஃபா இருக்கிறோமா? பல நேரத்தில் நமக்கே சந்தேகம் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அவர் கிருபை பாராட்ட தவறி இருப்பாரானா? எல்லா கடைகள் அடைத்தது போல அவரும் தம்முடைய வாசலை அடைத்திருப்பாரானால் நம்ம இப்படி ஆராதித்திருக்க முடியாது. முடியாது. இன்னும் நமக்கு கிருபை செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்கப்பா, அது போதும். எனக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அது போதும். எனக்கு வேண்டியதை தந்து கொண்டிருக்கிறேன், அது போதும். என் மேல் இன்னும் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறேன், அது போதும் ஆண்டவரே.

எல்லா தோல்விகளுக்கும் உமக்கு நன்றி. யாக்கோபு தேவனை எப்பொழுது அறிந்து கொண்டான் தெரியுமா? எப்பொழுது அவன் வனாந்திரத்தில் தள்ளப்பட்டான். இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர,

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் தன்னுடைய நாட்டை சிறந்த முறையிலே ஆட்சி செய்வதை குறித்து கருத்துள்ளவனாயிருந்தான். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதை குறித்து மக்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் அரசன் மாளிகையின் வாயில் காப்போன் உள்ளே வரும் முக்கியமான நபர்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் கதவை திறப்பான். இதை ராஜாவிடம் சொல்ல எல்லோருக்குமே ஒரு பயம். ஒரு நாள் அந்த மன்னர் அவையில் இருந்த விகடகவி ராஜாவை பார்க்க அவசரமாக வந்தான். அவன் அடிக்கடி அரசனிடத்தில் பணம் பெறுபவன் என்பதை அறிந்து, வாயில் காப்போன், எனக்கு நீ பணம் கொடுத்தால்தான் கதவை திறப்பேன் என்றான். உடனே விகடகவி, சரி, நான் அவசரமாக உள்ளே செல்கிறேன், இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் திரும்பி வரும்பொழுது அரசன் எனக்கு தருவதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி உள்ளே சென்றான். வழக்கத்திற்கு மாறாக அன்று அரசன் மிக கோபமாக இருந்தான். விகடகவியை கண்டவுடன், நீ ஏன் நேற்று என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சேவகர்களை பார்த்து இவனுக்கு 50 சாட்டை அடி கொடுங்கள் என்று கூறினார். அதற்கு விகடகவி, வேண்டாம் வேண்டாம், எனக்கு 100 அடி கொடுங்கள் என்றான். அவையிலிருந்து அனைவரும் சிரித்து விட்டார்கள். ஏன் இப்படி கேட்கிறாய், உனக்கு என்ன பைத்தியமா என்று ராஜா கேட்டான். அதற்கு விகடகவி, நான் அரண்மனைக்குள்ளே வரும்பொழுது வாயில் காப்போன் தனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று கேட்டான், எனவே நான் அரசன் கொடுப்பதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி வந்திருக்கிறேன், எனவே 50 அடிகளை அவனுக்கு கொடுங்கள் என்றான். உண்மையை அறிந்த அரசன் வாயில் காப்போனை அழைத்து 50 சவுக்கடிகளை கொடுத்தான். ஆம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம் வாங்குவது மற்றும் லஞ்சம் கொடுப்பதும் தவறு என்று வேதம் கூறுகிறது. உலகத்திலேயே லஞ்சமில்லாத ஒரு நாடு என்றால் அது டென்மார்க் தான். அங்கே மக்கள் கால்நடை பண்ணைகளை வைத்து பிழைத்து வருகிறார்கள். அங்கே சிறிதளவு கூட லஞ்சம் என்பது கிடையாது. ஆனால் நம்முடைய நாட்டில் எங்கு சென்றாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது இல்லையா? பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களுடைய வார்த்தைகளை புரட்டும் என்றும் வேதம் கூறுகிறதல்லவா? கவனித்து நடப்போமா?

நான்காம் அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பனானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து வந்து திரும்பி வந்த நவோமி விற்கப் போகின்றாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறியப்பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும் படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகின்றேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகின்ற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்கும் படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாப்பிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காத படிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகின்றதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும் படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கும் மக்லேனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாப்பிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் சாட்சிகள் என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கின்ற சகல ஜனங்களும் மூப்பனானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிகள். உன் வீட்டிலே வருகின்ற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகின்ற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாத படிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோஸ்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கின்றவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கின்றவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கின்ற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கின்ற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ட்ரோனை பெற்றான். எஸ்ட்ரோன் ராமை பெற்றான். ராம் அம்னதாயப்பை பெற்றான். அம்னதா
நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான்.

பீலேயாமினுடைய சூழ்ச்சியிலே அவர்கள் வீழ்ந்தார்கள். எண்ணாகமம் 22 அதிகாரத்துல பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு காசை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது. என்னாகும் புத்தகத்துல இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திலும் எழுந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? சம்பந்தமே இல்லாம நாம எதை விவாதம் பண்ணிட்டு இருப்போம்? பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையா? யாரா இருந்தா என்னப்பா நமக்கு? யாரு வேணாலும் நம்மளை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு இதே மாதிரி கேள்வி கேட்டாரு. அப்ப இவன் சாவானா சாக மாட்டானா? இவனை குறித்து என்ன? பக்கத்துல இருக்கிற அப்போஸ்தலனை பார்த்து இவர் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு முகத்தில் அடித்தார் போல் ஒரு பதிலை சொல்லி இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணுங்கிறத அவர் தெளிவா புரிய வச்சார். இப்ப நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுல இருந்து நான் என்ன எடுக்கணும்? பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானாங்கிறது இல்ல. பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்ல சாதாரண மனிதனா என்பதல்ல. அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறானோ சாதாரண மனிதனா இருக்கிறானோ அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறான்ங்கிறதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். பீலேயாமினுடைய அந்த போதகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பீலேயாம் எப்படி வஞ்சித்தான் இதுதான் முக்கியம். பீலேயாமை அந்த இடத்துல ரெண்டு முக்கியமாய் வஞ்சிக்கக்கூடிய ரெண்டு ஒரு வழியை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா என்ன செய்கிறான்? பீலேயாம கூலிக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக முதலாவது ஒரு வழியை அவன் சொல்லி தர்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழகாக அங்க கூடாரத்துல குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மலையின் மேல ஏறி பார்க்கிறான். சபிக்கிறதற்கு பல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி விட்டு வந்து விடுகிறான். எத்தனையோ முறை அவன் சபிக்க முயற்சி பண்ணுகிறான், அவனால முடியவில்லை. தேவன் அதை தடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப என்ன தெரிகிறது? உங்க லைஃப யாரும் என்ன செய்துவிட முடியாது. அங்க இருக்கிற ஒரு வாயை வச்சுக்கிட்டு நான் உங்களை சபித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றதுனால, அந்த வாயை உச்சரித்து விட்டதுனால உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறிவிடும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லது அந்த சாபமே பலிக்காது. ஊழியர்கள் சாபம் விட்டால் பதிலித்து விடுமா? உண்மையிலே சபிக்கிறவன் யார்? ஊழியனா? இல்லை. சாத்தான் அல்லது சபிக்குதல். ஒரு வாயிலிருந்து துதித்தல் வருகிறது, சபித்தல் வருகிறது. யார் சபிப்பா? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சபிப்பார்கள். அதிலும் முக்கியமா பழைய ஏற்பாட்டு காலத்தை விட்டுருங்க. இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் முக்கியம். ஒருவன் அறைய வந்தா என்ன செய்ய? இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லக்கூடியவர் பீலேயாம் சபிக்கிறான். ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் சபித்து விட முடியாது. உங்க போதகரே நினைச்சாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை சபித்து விட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறுவதும் ஆசீர்வாதமாய் மாறுவதும் யார் கரங்களில் இருக்கிறது? நம்ம கரங்கள்ல தான் இருக்கு. தேவனுடைய கரங்கள் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கதான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் விளைவை நானாய் சந்திக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துல போய் திருட போறேன், மாட்டிக்கிட்டேன், தருமடி கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது. தேவன் என்னை சபித்து விட்டார். அப்படியா? ஏப்பா நீ திருட போனா அந்த திருட்டுக்கு ஒரு விளைவு இருக்கிறது, அதை நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு தவறான முறையிலே திருமணம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நீங்கள் அந்த தவறான திருமணத்தினுடைய பின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணு, பையனை திருமணம் பண்ணு. இல்லை, தான் தோன்றித்தனமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் அல்லது பொண்ணு பின்னாடி போயிட்டீங்க, திருமணம் நீங்களா செய்து கொண்டீர்கள், அதனால வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் ஆண்டவரவா காரணம் காட்ட முடியும்? நோ. ஆண்டவர் என் வாழ்க்கையை சபிச்சிட்டாரு. இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நரகமாய் மாற்றி கொண்டதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நான் தான். சோ பீலேயாமினுடைய சாபமோ வேற அவன் என்ன செய்து வச்சிருந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கும் நம்மையும் அது பாதிக்காது. இது ஒரு வழி. அந்த ராஜா ட்ரை பண்ணாரு, சபிச்சு இது பண்ணிடலாம், அதுல ஒன்னும் நடக்காது. நம்பர் டூ, ரெண்டாவது ஒரு வழி, இதுதான் பீலேயாமுக்கு கரெக்டான வழி. சரியான வழியை பீலேயாம் தேர்ந்தெடுத்து விட்டார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி சத்தியத்தில் இருந்து வழிவிலக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தார். அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியான ஒரு கள்ள போதனையை அங்கு பீலேயாம் எல்லார் முன்னாடியும் போட நிலைமை மிக மோசமாய் மாறியது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பாவம் செய்தார்கள்.
கர்த்தருடைய தண்டனைக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். இப்ப கொஞ்சம் நல்லா யோசிங்க, இதுக்கு முன்னாடி பீலேயாம் அவர்களை சபிக்க வந்த பொழுது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, பாதுகாத்தார். ஆனால் இந்த முறை பீலேயாம் தவறான ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது எதற்காக தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை? தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆலோசனையே கொடுக்க விடாமல் பீலேயாமுடைய வாயை பொத்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி பண்ணல? இதுக்கு முன்னாடி அவன் சபிக்க வரும் பொழுது அவனை சபிக்க விடாமல் வாயை அடைத்த தேவன் இந்த முறை ஏன் அப்படி பண்ணல? ஏன் பண்ணல? அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றது வரவிடாமல் தடுப்பார். உங்களை யாரு எங்க சபிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? எஸ் கரெக்ட். ஆனா தேவன் ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஒழுக்க விதிகளை உங்களுக்கு கொடுத்து, இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா. அதற்கு விரோதமா சாத்தானோ, அவனுடைய தூதர்களோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய போதகர்களோ, பீலேயாம் போன்ற தீர்க்கதரிசிகளோ யாரோ இந்த மாதிரி கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம், தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறாரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்ய வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பத்தி கவலைப்படாத, நீ திருமணம் பண்ணிக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த போதனையை ஆண்டவர் தடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்கணும்னு கொடுத்துட்டாரு. அப்ப அதற்கு விரோதமாய் நடக்கக்கூடிய போதனைகள் வந்தால் அதை யார் எதிர்கொள்ளணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எதிர்கொண்டு தாங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளை எல்கேஜியில கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்கேஜியில கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கு ஏபிசிடியை கற்றுத்தருகிறோம். 1, 2, 3, 10 வரைக்கும் அல்லது 50 வரைக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். ஸ்கூலுக்கு போகும்போது பேகை நாம தூக்கிட்டு போறோம். அங்க மதியம் போய் ஊட்டி கூட விடுவோம் சாப்பாடை. திரும்ப நாமளே கூட்டிட்டு வருவோம். யாரும் ஏதாவது பக்கத்துல வந்து அவளை எதுவும் செய்து விடாதபடி அப்படியே கரங்களை பிடிச்சிருவோம், தூக்கிக்கிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அவளுக்கு பதில டெஸ்ட்ல ஏபிசிடியை நீங்கள் நானும் போய் எழுத மாட்டோம். கரெக்டா? மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். அவளுக்கு தெரியாம எங்க இருந்தெல்லாம் ஆபத்து வருதோ எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன். ஆனா அவளுக்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏபிசிடி 26 எழுத்த நீ என்ன செய்யணும்? எழுதணும்பா. கற்றுக் கொடுத்தாச்சு, இப்ப அவள் எழுத வேண்டும், அவ தான் எழுதணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய ஒழுக்க விதிகளை, சட்ட விதிகளை, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த நியமங்களுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு எதிர வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் வந்துகிட்டேதான் இருக்கும். இதற்கு நீ கீழ்ப்படியாத, இதை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் அந்த போதனைகளை தடுக்க மாட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, கள்ள போதவர்கள் ஏன் இருக்கிறாங்க? ஆண்டவர் அதையெல்லாம் இல்லாமல் செய்திருந்தா, இல்லாமல் செய்திருந்தா என்ன ஆகும்? நீங்கள் எல்லாம் நல்லவங்களா மாறிடுவீங்களா? கள்ள போதனை இருந்தாதான் நீங்கள் நல்ல போதனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா, கள்ள போதனைக்கு கீழ்ப்படுகிறீங்கிறதே வெளிப்படும். அதுதானே உண்மை. தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு ஆப்ஷன் இருந்தாதான் நான் யாருங்கிறதே தெரியும். ஆப்ஷன் இல்லாவிட்டால் நாம யாருங்கிறதே தெரியாது. சோ பீலேயாமினுடைய சூழ்ச்சி பயங்கரமான சூழ்ச்சி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியே கைவிட்டுட்டார் இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே சத்தியத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் விழுந்தார்கள். எப்படி ஏவாள் விழுந்தாலோ அதே மாதிரி விழுந்தாங்க. இந்த பழத்தை புசித்தால் நீ செத்து விடுவாய் என்பதை தேவன் ஒரு அற்புதமான பாதுகாப்பாய் கொடுத்திருந்தார். அதனாலதான் சாத்தான் ஏவாள் இடத்துல பேசும் பொழுது தேவன் அமைதியாயிருக்கிறார், அமைதியா இருக்கிறார். ஏவாள் என்ன செய்வாள்னு பார்க்கலாம், நம்ம வார்த்தையின்படி நடக்கிறாளான்னு பார்க்கலாம். சோ இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய பாவமாக அது இருந்தது. இன்றைக்கும் பீலேயாம் மாதிரி நிறைய கள்ள போதகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார். பீலேயாம ஒன்றும் செய்யல. அவன் சூழ்ச்சி ஆன சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் அமைதியா தான் இருந்தார். இன்னைக்கும் கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அவங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு வசமாக அவங்க மாற்றி கொள்ளுவார்கள். அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வசனத்தை கொண்டு தப்பிக்க வேண்டும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. ஒருநாள் பிரபல எழுத்தாளரும் பேச்சாளருமாகிய மால்கம் ஸ்மித் என்பவர் மலைப்பாங்கான பகுதி வழியாய் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மறக்க முடியாத ஒரு காட்சியை அவர் பார்த்தார். பாசி நிறைந்த ஒரு குளத்தில் பாதி மூழ்கிய நிலையில் இருந்த பாறை ஒன்றில் தவளை ஒன்று ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. அவர் பார்த்து கொண்டிருந்த போதே பலூனிலிருந்து காற்று வெளியேறி பலூன் சுருங்கி போவதைப் போல தவளையின் உள்ளே இருந்த சதைப்பகுதி கரைந்து திரவமாய் வெளியேறி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த தவளை செத்து அதன் தோல் மட்டும் பாறையில் கிடந்தது. இப்பொழுதுதானே இந்த தவளை பாறையில் குதித்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது. அதற்குள்ளாக எப்படி இது காற்று போன பலூன் போல சுருங்கி கிடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு பக்கத்திலே போய் பார்த்தார். அப்போதுதான் அவருக்கு நடந்தது விளங்கியது. தண்ணீரில் வாழக்கூடிய பெரிய நாவாய் பூச்சி ஒன்று அந்த தவளையை கடித்து விட்டது. அது கடித்தபோது அதன் உடலிலிருந்து தவளையின் உடலுக்குள் நுழைந்த ஒரு வகை திரவம் தவளையின் சதைப்பகுதியை கரைத்து தண்ணீராய் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அவ்வாறு அது செலுத்திய திரவத்தால் தவளையின் உட்புற சதை கரைந்து வெளியேறும்போது இந்த நாவாய் பூச்சி அதை உறிஞ்சி குடித்துவிட்டு தவளையின் தோலை மட்டும் விட்டு செல்லும். பிரியமானவர்களே, இந்த நாவாய் பூச்சியை போன்றதுதான் பாவமும். பாவத்தை நாம் அனுமதித்தால் அது நம் சரீரத்திலே நுழைந்து நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உறிஞ்சி எடுத்துவிட்டு நம்மை வெறுமையானவர்களாக்கி ஆத்மாவிலும் சாவை ஏற்படுத்திவிட்டு செல்லும். இதைப் போலவே ஆதாமும் ஏவாளும் தேவன் படைத்த அழகிய தோட்டத்திலே தேவனோடு உலாவிக் கொண்டும் தேவன் படைத்த பழ வகைகளை சாப்பிட்டு கொண்டும் சந்தோஷமாக இருந்தனர். இவ்வாறு சந்தோஷமாய் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் குறுக்கிட்டான். ஏவாள் சாத்தானை அனுமதித்ததால் கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவளுக்குள் நுழைந்தது. தேவன் தந்த அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சாத்தான் பறித்து கொண்டு அவர்களை சபிக்கப்பட்டவர்களாக விட்டு சென்றான். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி பாவத்தின் சம்பளம் மரணம்தான். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயம் சாகும். ஆனால் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வந்தார். ஆகவே பாவம் செய்து செத்துப்போவதை விட இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். God bless you. Have a successful month ahead.
2: யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட மாலை நேரத்தில் பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது, நமக்கு பழக்கமான சில பேருடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு பழக்கமில்லாத சில காரியங்களை காண்பித்து கொடுத்து உங்களை ஒரு ஆவிக்குரிய உன்னத நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற இதய துடிப்பை நான் கேட்டேன். ஒருவேளை மனிதனை பார்த்து அல்லது ஒரு தலைவனை பார்த்து இந்த பூமியை நீ எப்படி பார்க்கிறாய் என்று சொன்னால், அவன் பூமியின் மனிதர்களை நிறத்தின் அடிப்படையிலே அல்லது மொழியின் அடிப்படையிலே அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே தேசங்களின் அடிப்படையிலே பிரிக்கிறதற்கு அவன் முயற்சி செய்வான். இவன் இந்தியன், இவன் அமெரிக்கன், இவன் சைனாக்காரன், இவன் ஜப்பானை சேர்ந்தவன் என்று தேசங்களின் அடிப்படையிலே பிரிக்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு தேசத்திற்கு ஒரு கொடி இருக்கிறது. ஒருவேளை மொழியை அடிப்படையாக ஒரு மனிதன் கூட்டங்களை பார்ப்பான் என்றால், இவன் ஆங்கிலம் பேசுகிறவன், இவன் இந்தி மொழி பேசுகிறவன், இவன் தமிழ் மொழி பேசுகிறவன், இவன் மலையாளி என்றெல்லாம் மொழியின் அடிப்படையில் அவர்களை பிரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லது நிறத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கருப்பன் சிவப்பன், இவன் கொஞ்சம் மஞ்சையா இருக்கிறான் என்றெல்லாம் பிரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை மதத்தின் அடிப்படையிலையும் இந்த நாட்களிலே மேலோங்கி இருக்கிறதே மதத்தின் அடிப்படையிலே தேசத்தை பிரிப்பதற்கான முயற்சிகளிலே, அதன் மூலம் பார்த்தான் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன், இவன் ஜைனன், இவன் சீக்கியன் என்றெல்லாம் மதத்தின் அடிப்படையிலே பிரிக்கிறதற்கும் முயற்சி செய்யலாம். ஒருவேளை இதையும் தாண்டி இன்னமும் கொஞ்சம் பெரிதான பரந்த நோக்கமுள்ளவர்கள் ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் பிரிக்கலாம். இது மனித கண்ணோட்டத்திலே மனிதனை பிரிப்பதற்கு ஜனங்கள் உபயோகப்படுத்துகிற அறிஞர்கள், அறிவு படைத்தவர்கள், காரியங்களை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள் பேசுகிற காரியங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கின ஒரே தேவனாம் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் நான் இந்த நாட்களிலே உங்களை கொஞ்சம் பார்க்கும்படியாக உங்கள் கவனத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் திருப்ப விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தார் என்றால், என்னுடைய கணக்கின்படி அதற்கு வேறு வேறு பெயர்கள் கொடுத்தாலும், முதலாவது அது ரெண்டாக பிரிக்க விரும்புகிறார் என்று சொல்லுவேன். ஏனென்றால் ஆண்டவரும் இந்த பூமியை பார்க்கும்போது அது ஆண் பெண் என்று அல்ல, மாறாக இரத்தத்தின் அடிப்படையிலும் அல்ல, மாறாக மொழியின் அடிப்படையிலும் அல்ல, மாறாக ஆண்டவர் ஒரு தடவை பிறந்தவன் மறுபடி பிறந்தவன் என்றுதான் பிரிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு யார் பொருத்தமானவர்கள் என்பதை இயேசு வந்தபோது என்ன சொன்னார் என்கிற வார்த்தைகளை நாம் அறிந்திருந்தாலும் மறுபடியும் அதை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 ஐந்தாவது வசனத்தையும் நாம் கொஞ்சம் வாசிக்கலாம்.
2: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று
1: ஆண்டவர் ஒரு பெரிய அழுத்தத்தோடு நிக்கேதேமு என்கிற இஸ்ரவேலிலே போதகனாக தலைவனாக உயர்த்தப்பட்டிருந்த ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறார். மெய்யாகவே verily I say unto you, அதாவது என்ன, இது சத்தியம் அப்பா, இது சத்தியம். என்ன, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்பதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஐந்தாவது
2: இயேசு பிரதியுத்தரமாக,
1: இயேசு பிரதியுத்தரமாக
2: ஒருவன் ஜலத்தினாலும்,
1: ஒருவன் ஜலத்தினாலும்
2: ஆவியினாலும் பிரவாவிட்டால்,
1: ஆவியினாலும் பிரவாவிட்டால்
2: தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று,
1: தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று
2: மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்,
1: மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த காரியத்தை இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக, அதற்கு அடிப்படையான காரணங்களை உணர்த்துவிப்பவராக இயேசு பேசுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆக இன்றைக்கு காண்கிற இந்த உலகத்தின் ராஜ்யங்களாக இருக்கும், அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்கிற கோணத்திலே தேவன் இந்த பூமியிலே வாழ்கிற மக்களை, அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், இந்த கோணத்தில் தான் பார்க்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. கவனியுங்கள், ஒரு தடவை பிறப்பது எல்லா மனிதருக்கும் தெரிந்தது. நமக்கு நம்முடைய பிறந்த நாள் தெரியும், நம்முடைய பெற்ற தாயை நாம் அனைவரும் கிட்டத்தட்ட அறிந்திருக்கிறோம். ஒரு சிலரை தவிர பெற்ற தாய் எங்கேயாவது தூக்கி போட்டிருந்தால்தான் தாய் யார் என்று தெரியாது, அல்லது விபச்சாரத்தில் பிறந்திருந்தால் தகப்பன் பேரும் தெரியாது. எங்களிடத்தில் கொஞ்சம் ஒரு 575 பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். அவரிடத்தில் போய் அப்பா பேர் என்று கேட்டால் சலை சொறிவார்கள். ஏனென்றால் அம்மா 10 தலைமுறையாக விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறாள். வருகிறார்கள் போகிறார்கள், இதற்கு டிஎன்ஏ டெஸ்டாக வைக்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வைத்து யார் வந்து போனார் என்றால் சொல்ல முடியும் இந்த பிள்ளையினுடைய பெயரை. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரும் தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் கேளுங்கள். இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் தன்னுடைய முதல் பிறப்பை குறித்த கொஞ்சம் அறிவு உடையவன். ஆகையினால் தான் அவன் பிறந்த நாளை எழுதுகிறான். ஆனால் இங்கே என் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடி பிறக்காவிட்டால். முதல் கூட்டத்தில் எல்லாரும் அடங்கும், எல்லாரும் முதல் கூட்டத்தில் அடங்குவார்கள். ஒரு தடவை பிறந்தவர்கள் என்றால் உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒரு தடவை பிறந்தவர்கள், எக்ஸப்ட் ஆதாம் ஏவாளும். ஆதாம் ஏவாளுக்கும் பிறப்புங்கிறது இல்லை, ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கையை தட்டாதவங்க நினைக்கிறாங்க குரங்கலன்னு வந்தான்னு சொன்னாங்க, எல்லாம் கையை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன இடத்துல யாராவது டார்வின் தியரியை வந்து குரங்கிலிருந்து வந்தவன் தான் மனுஷன் அப்படின்னு சொன்னான, உங்கள் தாத்தா வேணா குரங்கலாக இருக்கலாம், எங்கள் தாத்தா ஆதாம் ஏவாள் தான் நான் தைரியமாக சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய படித்தவராக இருந்தாலும் ஹல்லேலூயா. ஒருவர் என்ன இடத்துல ஒரு ரிடில்ஸ் போடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏய் பரலோகத்துக்கு போனால் ஆதாமை எப்படி கண்டுபிடிப்பேன், அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும், இவ்வளோ கோடி கோடி மக்கள் இருப்பாங்க, அங்கே போனால் ஆதாமை எப்படி கண்டுபிடிப்பேன். சிம்பிள் தானே, அவனுக்கு மட்டும்தான் தொப்புள் இருக்காது அவ்வளோதான். ஏன்னா அம்மா வயிற்றுல இருந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவனுக்கு மட்டும்தான் தொப்புள் இருக்காது. தொப்புள் இல்லாத ஆதாம் ஆபதான் ஏவாளன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவனை தவிர மீதி எல்லாரும் ஒரு தடவை பிறந்தவர்கள் தான். பெரிய அதிபதியாக இருக்கலாம், சாதாரண குடிமகனாக இருக்கலாம். ஆக என் வேதம் எல்லாரையும் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு இப்பொழுது ஒரு சாய்ஸ் கொடுக்கிறது. பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஆண்டவரே கொடுக்கிறாரு, மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவரா இந்த ராஜ்யத்தில் பிறக்கிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சீங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு சொல்லுங்க, ஏதாவது செய்தீங்களா? நதிங். இந்த ராஜ்யத்தில் பிறக்கிறதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், யா ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்துட்டேன், இதுக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க கையை பிடி விட்டுறாதீங்க, அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, அழிவில்லாத அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, அழுகை இல்லாத அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, அரசாளுகிற அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, நீதி வாசம் அடைகிற அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா, நீ மறுபடி பிறந்துதான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த காரியத்தை கொண்டு இந்த நாட்களில் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதம் தானே வேணும் இவனுக்கு, பொண்ணு வெள்ளியும் தான் வேணும். அதனால அதை பற்றி தான் பேசுவோம். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. அப்போ அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், நான் மறுபடி பிறக்கணும்னு சொன்ன உடனே, இப்போ சிலருக்கு சந்தேகம் வந்துட்டு, இப்போமே இவ்வளோ கருப்பாக பிறந்திருக்கோம், இன்னொரு தடவை பிறந்தா எவ்வளவு கருப்பாங்க? ஏன்னா நிலக்கரி எடுக்கிற இடத்துல இருக்கிறோம். கரியை பார்க்காத இடத்துல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா என்ன எப்படி பேசுறாங்க, கறிக்குள்ளே கடந்து இவர் எப்படி பேப்பாரு அப்படின்னு இன்னும் கருப்பா பெறுவாங்களேன்னு கொஞ்சம் கவலை வந்துட்டு. சிலர் இந்து நண்பர்கள் சொல்லார்கள், போன பிறவியில் என்ன இருந்ததுன்னு தெரியல, ஒருவேளை எரும மாடாக இருந்திருக்கலாம், இப்போ எப்படியோ மனுஷனாயிட்டேன், அடுத்த பிறவியில் என்ன ஆகுதுன்னே தெரியாது, அது அவனுடைய நம்பிக்கை. ஆனால் என் சத்திய வேதம் மறுபடி பிறக்க வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்தலாமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலம் என்கிற தேவ வார்த்தை, அபிஷேகம் என்கிற அந்த ஆவியானவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னிடத்துல இடம் கொடுக்கும்போது என் எல்லா காரியங்களையும் மாற்றுகிற ஒரு பெரிய மறுபிறப்பை நான் பெறுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் நல்லா கவனிங்க, இந்த மக்களை மறுபடி பிறந்தவர்கள் என்று தேவன் அழைக்கிறார். இந்த அனுபவம் ஒரு விசேஷித்த அனுபவம். நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது வேறு எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் நீ இந்த காரியத்தை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும், நான் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்களை வந்திருக்கிறேனா என்று. நீ ஒருவேளை உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உயர்ந்த பதவி வகிக்கிறவருடைய குடும்பத்தில் நீ இருந்திருக்கலாம், நீ அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற ஒருவருடைய மகளாக மகனாக பிறந்திருக்கலாம். ஆனால் நீயும் நானும் யாராயிருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் என்னை ஆண்டவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்கிற ஒரு பெரிய பெரிய உள்ளான நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம், வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் இதை குறித்து பவுல் நம்முடைய பழைய அனுபவத்தையும் புதிய அனுபவத்தையும் கோடிட்டு காண்பிக்கிற அந்த காரியங்களை பார்க்கலாம். தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து நாம் 7வது வசனம் வரை வாசிக்க போகிறோம்.
2: ஏனெனில்
1: முற்காலத்திலே
2: நாமும் புத்தியினரும்
1: பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்ப கையை பிடிச்சு நான் சொல்றத சொல்லுங்க. நீங்க மறுபடி பிறக்கலன்னா இன்னும் முட்டாளதான் இருக்கீங்க அர்த்தம். You may be a PhD, I don't care, my Bible says so. நீங்க PhD வாங்கியிருக்கலாம், நாட்டிலேயே பாதி உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா மறுபடி பிறக்கலன்னா உங்களுக்கு நல்ல டாக்டரேட் கொடுக்கிறார் FCRA மாதிரி, FOOL. நல்லா கவனிங்க, முக்காலத்திலே நாமும் புத்தியினரும்
2: கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும்
1: அடிமைப்பட்டவர்களும்
2: துர்க்குணத்தோடும்
1: பொறாமையோடும்
2: ஜீவனம் பண்ணுகிறவர்களும்
1: பகைக்கப்படத்தக்கவர்களும்
2: ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம்
1: இப்பவும் அப்படிதான் இருக்கிறோம் சொல்றவங்க மாத்திரம் அல்லையோ போடுங்க பாக்கலாம், ஒன்னு ரெண்டு கிடக்கணுமே. அல்லேலூயா, ரொம்ப சுதாரிச்சாங்க. இது முற்கால அனுபவம், நான் மறுபடி பிறக்க முன்னதாக என்னுடைய அனுபவம் இதையா, கீழ்ப்படிய மாட்டேன். இப்ப என்ன வாழுதான் புருஷன் சொல்றாரு, இப்ப என்ன வாழுதான் எங்க வீட்டுக்காரிக்கு, ஆவில நிறைஞ்ச அரை பண்ணமளவு துள்றா. நான் சொல்றது இந்தாங்க அப்படிங்கிற அதோட எனக்கும் ஸ்டீம் போயிருது. அல்லேலூயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பிள்ளையோ 2 வயசுதான் ஆகுது, உட்கார்னா எந்திரிச்சு நிக்குது, எந்திரிச்சுன்னா உட்கார். கீழ்படுகிறதா கிடைக்கவே மாட்டேங்குது, இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமையா இருந்தோம். கூட்டத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆளை காணாம போயிருக்கான். என்னையா கூட்டத்தில் இருந்து ஆளை காணும், சீரியல் வர்ற நேரம் 8:30 அதுல அப்படியே இழுக்கப்பட்டு அந்த அடிமை அது இழுத்துட்டு போயிருது பிரதர், அடிமைகளாக இருந்தோம். பகைக்கிறவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்கள். What a pathetic condition of a person who was born once. என் தாய் என்னை கபாவத்தில் கர்ப்பம் தரித்தால் என்று அலறுகிறான் சங்கீதக்காரன். ஐயா பவுலை கேட்டா சொல்றான், நான் செய்ய விரும்புறத செய்ய முடியல, செய்ய விரும்பாததை செய்யறேன், எனக்குள்ள இருக்கிற பாவமே.
2: என்னை கேட்கிறேன் அருமையான தம்பி, I receive mails after mails every day.
1: ஒவ்வொரு நாளும் வாலிப உள்ளங்களிலிருந்தும் கல்யாணமானவர்களும் கல்யாணமானவர்களும் எனக்கு அனுப்புகிற மெயில்ஸை நான் படித்தேன் என்றால் அந்த நேரங்களில் ஓ என்று அழுகிறேன்.
2: But I am a youth leader. I am a worship leader. I run a church என்றெல்லாம் எழுதுகிறார்கள்.
1: முற்காலத்தில் தான் அப்படி வாழ்ந்தார்கள், இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்பதை விளக்கப் போகிறேன். அதுக்கு முன்னதாக அணிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் உலகத்திலே அவன் எந்த பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி,
2: அவனுடைய பாவம் அவனை அப்படியாக வஞ்சித்து, அவனை அப்படியாக கேட்டுக்குள்ளாக்கி, அவனை அப்படியாக ஆட்டி படைத்து அடிமையாக்கி வைத்திருக்கிறது.
1: பாவத்தின் பயங்கரத்தை அறிவாயோ, பாவத்தின் பயங்கரத்தை நீ அறிவாயோ. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு நான் பல காரியங்களை செய்து அதை மூடி சட்டத்தினால் நம்மளிடத்தில் இருக்கிற சத்துவத்தினால் அதை மூடி மறைத்தாலும் அது அங்கே இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அங்கே இருந்து சொல்லிக் உன்னை பாழாக்காமல் விட மாட்டேன். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்.
2: என்னை கேட்கிற அருமையானவர்களே, என்னுடைய செய்திகளில் ஒன்று சொன்ன அந்த உதாரணத்தை சொல்லும்படியாக ஏவப்படுகிறேன். ஏன் என்று தெரியவில்லை. யார் ஒருவருக்காக, நான் சிறுவனாக படிக்கும் போது தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு மனிதன் ஒரு பெரிய கோட் சூட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய தொப்பி வைத்திருப்பான். தாடி வளர்ந்து நான் சரியாக குளித்திருக்க மாட்டான், பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியக்காரனை போல இருப்பான். நான் அங்கள் ஹைஸ்கூலுக்கு நடந்து போய் படிக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போகிற வழியில் ஒரு பஜாரை தாண்டி போக வேண்டும். அந்த பஜாரில் தான் அவன் அடிக்கடி சுற்றுவதை பார்த்துருக்கிறேன். அவன் கையில் ஒரு பெரிய தடி வைத்து லெஃப்ட் ரைட் என்று இராணுவத்தில் இருக்கிறது போல செய்வான். சில சேட்டைகளை செய்வான். அவன் சேட்டை செய்யும் போது ஒரு கூட்டம் கூடிவிட்டால் அவன் ஏதாவது உயரமான இடத்துல ஒரு சுவரிலோ ஒரு மரத்திலோ அல்லது உயரமான ஒரு கற்குவியலிலோ நின்று தன்னுடைய கோட்டை எடுத்து எடுத்து பார்ப்பான். எங்களுக்கு விளங்காது என்ன செய்கிறான் என்று. இப்படி பல மாதங்கள் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாளில் அவனுடைய சேட்டைகள் அதிகமாக இருந்தது, அவனுடைய காரியங்கள் அதிகமாக இருந்தது. நானும் பள்ளிக்கூடம் முடிந்து 4:30 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள், நாங்கள், இன்னும் பொதுமக்கள், பஜாருக்கு காய்கறி வாங்கி வந்தவர்கள் எல்லாரும் கூடிவிட்டார்கள். ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது. உடனடியாக ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய ஒரு சுவரில் ஏறி நின்று கோட்டை எடுக்கிறான் பார்க்கிறான், கோட்டை எடுக்கிறான் பார்க்கிறான். எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. திடீரென்று அங்கே மேலே இருந்து ஒரு ஆள் மேலே குதித்தான். நாங்கள்லாம் நினைத்தோம் பைத்தியக்காரன், ஒன்றும் செய்யாதுன்ட்டு. அந்த ஆளுடைய சட்டையை பிடித்தான், கரகரன்னு இழுத்தான். பக்கத்துலாம், ஏய் பைத்தியக்காரன், நீ ஒன்றும் செஞ்சிடாது, அவன் அடிச்சான மாட்டி தாங்க முடியாதுடான்னு சொன்னாங்க. இழுத்து கொண்டு தூத்துக்குடியில் தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் என்று ஒன்று, சவுத் போலீஸ் ஸ்டேஷன், உள்ளே கொண்டு தள்ளிவிட்டு தன்னுடைய ஐடென்டிட்டி கார்டை எடுத்து காட்டினான். அவன் இலங்கையிலிருந்து வந்த ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர். பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல வேடமணிந்து ஒரு கொலையாளி இலங்கையிலே கொலை செய்துவிட்டு கடலை தாண்டி தப்புவித்து தூத்துக்குடி பட்டணத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறான். அவன் நினைத்தான், நாடு கடந்து விட்டேன், கடல் கடந்து விட்டேன், என்னை யாருக்கும் அடையாளம் தெரியாதெல்லாம் நினைத்து கொண்டு அவன் இங்கே சுற்றி கொண்டிருந்தது. இவனுக்கு செய்தி வந்தபோது அந்த போலீஸ் உதவியோடு அவன் கைது செய்யப்பட்ட காட்சி என் கண்களால் கண்டபோதுதான் எனக்கு தெரியும்.
1: பாவம் நமக்கு இத்தனையாய் பின்தொடர்கிற நேரத்தில் என்ன நடந்ததாம்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
3: நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது,
1: மனுஷர் மேலுள்ள அந்த தேவனுடைய அன்பு பிரசன்னமான போது,
3: நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினால்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால்
3: நம்மை ரட்சித்தார்.
1: தமது கிருபையினாலே
3: நாம் நீதி
2: நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி
3: சுதந்திரராக
2: தக்கதாக
3: அவர்
2: நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை
3: நம்மேல்
2: சம்பூரணமாய் பொழிந்தருளி
3: கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? It is because of his grace. It is because of his mercy. அவருடைய இரக்கத்தின்படியேயும் அவருடைய தயையின்படியேயும் தவித்துக் கொண்டிருக்கிற என்னை ரட்சிப்பதற்கு அவர் என்னை மறு ஜென்ம முழுக்கினால என்னை பரிசுத்தமாக்கினார். நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு நூறு அல்லேலூயா சொல்லலாமா? This is how I am reborn. இப்படித்தானே நான் மறுபடி பிறக்கிறேன். நான் எத்தனை பாவியாயிருந்தாலும் எத்தனை துரோகியாயிருந்தாலும் எத்தனை அழுகி போன வாழ்க்கை வாழ்கிறவனாயிருந்தாலும் நான் அவருடைய இரக்கத்தை நாடி அவருடைய கிருபையை நாடி என்னுடைய நீதியை நம்பி அல்ல, நான் அவரிடத்தில் ஓடி வரும்போது என்னை தன்னுடைய ஆவியினாலே புதுப்பித்து என்னுடைய மறு ஜென்மம் முழுக்கினாலே என்னை ரட்சிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறா. நல்ல கவனிங்க. இப்போ முழு உலகத்திலையும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் மறுபடியும் பிறக்க செய்கிறார். பிறக்க செய்த அந்த கூட்டத்தை நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்பும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்று மதத்தினருக்கு ஒரு கேள்வியாம், ஏயா இப்படிலாம் மறுபடி பிறந்தேன் மறுபடி பிறந்தேன்னு சொல்றவங்களாம் பாவமே பண்றது இல்லையா? அவங்க தப்பு பண்றது இல்லையா? அவங்க வாழ்க்கை சரியா இருக்குதா என்றெல்லாம் கேட்கிறதற்கு உங்களுக்கு தோன்றும். நன்றாய் கவனிங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்களும் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, ஒரு காரியத்தில் இயேசுவோடு கூட நான் இணைந்தேன், அவருடைய இரக்கத்தை சார்ந்தேன், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டேன், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுனால எனக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் வந்தது, நான் மறுபடி பிறந்தேன் என்று. வெரி குட், குட். ஆனாலும் இப்பொழுது ஒரு காரியம் என்னை போட்டு அலக்கழிக்கிறது ஐயா, அலக்கழிக்கிறதே. நான் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியவில்லை என்கிற ஏக்கம் உங்களையும் பிடிக்கலாம், கேட்கிறவர்களுக்கு முன்னதாக இருக்கலாம். அவர்களுக்கு

0: இரண்டாவது அதிகாரத்திலையும் மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம்.
1: ஜென்ம சுபாவமான மனுஷனோ
0: தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளும்.
1: அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும்.
0: அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக
1: ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
0: நல்ல கவனிங்க. என் கையில் இருக்கிற சத்திய வேதம் எல்லாவற்றையும் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து என் வாழ்க்கையை தெளிவாக கண்ணாடியிலே பார்ப்பது போல பார்க்க வைக்கிறது. இதுதான் இந்த சத்திய வேதத்தின் பெரிய மகிமை. ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த வேத புஸ்தகமும் செய்யாத, எந்த மதத்தாருடைய வேதங்களும் செய்யாத காரியத்தை என் சத்திய வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவம் என்று முதலிலே பிறந்த எல்லாரையும் அதிலே மாத்திரம் வாழ்கிறவர்களை இங்க அப்ப சொன்னேன் முட்டாளுன்னு. இப்ப என் வேதம் சொல்லுது என்ன சொல்லுது? பைத்தியம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க இன்னும் மறுபடி பிறக்கலன்னா உங்களுக்கு இன்னொரு பெயர் கொடுக்குறார் ஆண்டவர், பைத்தியம். டாக்டர் பட்டம் ரெவரன் பட்டம்லாம் போடும்னால இதையும் போட்டுங்க, மறுபடி பிறக்கலன்னா இதெல்லாம் போட்டுங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. மாண்புமிகு அது இதுன்னெலாம் எழுதுகிறாங்களே, மாண்புமிகு பைத்தியம். ஹலோ, நல்லா கவனிங்க. அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து மறுபடி பிறக்கலன்னா அது என்னதான் மாண்புமிகுனாலும் சரிதான், மாண்புமிகு பைத்தியக்கார முட்டாளா எஸ்ஓன்ஸோ அப்படி தான் கத்தர் டைட்டில் கொடுக்குறாரு. இதை மட்டும் நம்முடைய பெரியவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நாளும் மாண்பும் போட மாட்டான், மிகவும் போட மாட்டான். அல்லேலூயா. தேவன் எப்படி பார்க்கிறார் இந்த உலகத்தை, இந்த உலகத்தை உண்டாக்கினவருடைய கண்ணோட்டத்தில் நான் எப்படி இருக்கிறேன்ங்கிற கேள்வி.
1: நல்ல கவனிங்க. நான் உங்கள் ஊருக்கு வர்ற வழியில் இந்த போஸ்டர்லாம் கொஞ்சம் வாசிக்கிறது வழக்கம். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குன்னு தெரியும்ல. அங்கே திடீர்னு பெரிய லெட்டர் அங்கே எழுதி போட்டுருந்து, நான் அரசூர் வழியாக வந்தேன், தீர்க்கதரிசி. நான் என்ன யார் தீர்க்கதரிசி? அம்மாவை தான் சொல்லியிருக்காங்க அடி. அம்மாவே பக்கத்தில் கொஞ்சம் அம்மாவே தீர்க்கதரிசின்னா நம்ம என்ன குறைஞ்சவங்களா? ஏன்னா என் சத்திய வேதத்தில் சொல்லியிருக்குது இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், நான் எப்படி அவன் எல்லாம் சொல்லியிருக்க. நான் தீர்க்கதரிசி தானே, எனக்கு அவங்கள காட்டிலும் அதிகம் தெரியாது. அதனால அவங்கள காட்டிலும் அவங்களே தீர்க்கதரிசின்னா நம்ம மகா பெரிய தீர்க்கதரிசி. சொல்லுங்கள், கொஞ்சம் கொதுக்கி சொல்லுங்கள், அப்போ தான் கொஞ்சமாவது புத்தி வரும். எழுதுறவனுக்கும் வரணும், நமக்கும் வரணும்.
0: We don't know what we are doing. நம்ம செய்கிறது நமக்கு தெரியல, என்னன்னே தெரியல. என்ன எழுதுகிறோம், என்னத்தை போடுறோம், யாருக்கு என்ன பட்டம் கொடுக்குறோமே தெரியாமல் தமிழ்நாடு கண்ணடைச்சி போய் நிற்கிது.
1: நீங்கள் சொல்லுவீங்க பீகார்காரர் இப்படி தான் கடாமுடான்னு என்ன தான் பேசிப்ப, அடி வாங்குறது நாங்கள் தான்ட்டு. அடிக்கு பயந்தேனா பீகார் வந்துருக்கு, அப்படியாவது வரமாட்டிங்களா? அப்படியாவது வட இந்தியாவுக்கு வரமாட்டிங்களா? தான் கொஞ்சம் இதை காரியத்தை சொல்ல வேண்டியது. நல்ல கவனிங்க.
0: அப்போ என் சத்திய வேதம் சொல்கிற ஒரு பெரிய உண்மை, ஜென்மஸ்பாவம் உள்ளவனுக்கு ஆவிக்குரிய காரியம் பைத்தியமாகத்தான் தெரியும்.
1: நான் அவனை குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் ஜென்ம சுபாவத்தோடு நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதை காட்டி கொடுப்பதற்காகத்தான் நான் மறுபடியுமாக உங்களை கொஞ்சம் ஆழத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.
0: இப்பொழுது மறுபடியும் பிறந்தவர்களை வேதம் பிரிக்கிற அந்த காரியத்தை பார்க்கலாம். அதே 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம்.
1: மேலும் சகோதரரே
2: நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
0: உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள்
2: என்றும்
0: கிறிஸ்துவுக்குள்
2: குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாய்
0: பால் வாஸ் இன் ட்ரபிள். பவுல் ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்கிறார். ஐயா, மறுபடி பிறந்தவர்களையும் பிரிக்க வேண்டி இருக்கிறேன். நீர் அப்படித்தானே பார்க்கிறீர்?
1: ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள்.
0: என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இத்தனை நேரம் பொதுவான ஒரு செய்தியை நீ என்னை கேட்கிறவர்களுக்கும் விளங்கும்படியாக பேசினேன். இப்பொழுது கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற உங்களோடு கூட டைரக்டாக பேச விரும்புகிறேன். ஆண்டவர் பிரிக்கப்பட்ட கூட்டத்தை இரண்டு

0: இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள். அவை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் the carnal Christians and the spiritual Christians. நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன் என்பதனால் அல்ல, என்னுடைய காரியங்களை நான் புரிந்து கொண்டேன், ஆவியானவர் என்னை நடத்துகிற வழியில் நடப்பேன் என்று ஒப்புக் கொடுத்தவர்களை பற்றி பேசுகிறேன். நான் பேச பேச உங்களுக்கு விளங்கிவிடும், நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்று. ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்று, ஐயா நான் மறுபடி பிறந்து விட்டேன், சோத்திரம், நான் தேவராஜ்யத்துக்கு உரியவனாக உரியவளாக மாற்றப்பட்டிருக்கேன், Praise the Lord. But there is going to be another division.
1: Yes.
0: இன்னொரு பிரிவை தேவன் செய்ய போகிறார், அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருஷ்டியில மறுபடி பிறந்தேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் ஆவிக்குரியவர்களாக மாம்சத்துக்குரியவர்களாக பார்க்கிறார். அப்ப நீங்க கேப்பீங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, நாங்கள் எப்படி எங்களை புரிந்து கொள்வது, எங்களை எப்படி ஐயா அறிந்து கொள்வது, எப்படி ஐயா அதை நாங்கள் தெரிந்து கொள்வது என்றெல்லாம் கேள்வி கேட்பீர்கள். உங்களுக்கு உதவும்படியாக ரெண்டு பேரை நான் உங்களுக்கு முன்னதாக நிறுத்த வைக்க விரும்புகிறேன். சத்திய வேதத்தில் அந்த ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுகிறதையும் இணைந்து நிற்கிறதையும் வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறபடினாலே இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் நான் பக்கத்தில் வைத்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து சமயம் தந்துவாரானால் நான் அந்த மூன்று நாட்களிலே 12 காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 12 காரியங்களை வைத்து நீங்கள் உங்களை அலசி ஆராய்ந்தால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள், நான் ஆவிக்குரியவனாக வாழ்கிறேனா அல்லது மாம்சத்துக்குரியவனாக வாழ்கிறேனா என்று. 12 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்க. ஐயா ஆவிக்குரியவனையும் மாம்சத்துக்குரிய எங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்து விடுங்கள். நாங்கள் எந்த பக்கத்தில் நிற்கிறோம் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். எப்படி ஒரு தெர்மாமீட்டர் எங்களுடைய டெம்பரேச்சரை காட்டுமோ, எப்படி ஒரு பிளட் பிரஷர் உடைய எக்யூப்மெண்ட் எங்களுடைய பிரஷரை காட்டுமோ, அப்படி எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடியாக ஆதியாகமத்தில் இருக்கிற ரெண்டு பேரை நான் உங்களுக்கு முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த ரெண்டு கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒருவன் பெயர் அப்ரஹாம், அடுத்தவன் பெயர் லோத்து. நன்றாய் கவனியுங்கள். அப்ரஹாமுடைய வாழ்க்கையையும் லோத்துடைய வாழ்க்கையை நான் பக்கத்தில் வைத்து பார்த்து கொடுக்கும் போது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக, சிறு பிள்ளைகளும் விளங்கி கொள்ளும்படியாக நான் பேசுவதற்கு விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். உடனடியாகவே உங்களுடைய மனதிலே தோன்றலாம், ஐயா ஆபிரகாம் பொய் சொன்னதில்லையா,
1: எஸ் சார்,
0: மனைவியை பார்த்து சகோதரி என்று சொல்லவில்லையா,
1: ஆமையா,
0: ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சொல்லவில்லையா,
1: ஆமையா,
0: ஆபிரகாம் மனைவி சாராள் இருக்க சாராள் கொடுத்த ஆதாரோடு கூட சேர்ந்து குழந்தை பெறவில்லையா,
1: ஆமையா,
0: அவனை பார்த்து நீங்கள் ஆவிக்குரியவன் என்று சொல்கிறீர்களே, எப்படி ஐயா, எப்படி அவன் தவறு செய்வதில்லையா?
1: அன்றை கவனியுங்கள் அருமையானவர்களே,
0: நான் சொல்ல போகிற காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசமாக மாற்றுவதும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை சரியாக்கி விடும் என்கிற தைரியத்தில் மாத்திரமல்ல உங்களை ஒரு செயல் வீரர்களாக இந்த நாட்களில் நடக்கிற அட்டகாசங்கள், விசேஷமாக கிறிஸ்துவின் அடியவர்களுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்களில் உங்களை பலசாலியாக மாற்றிவிடும் என்று நான் சம்பூர்ணமாக நம்புகிறபடினால இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். இந்த கேள்விகள், இந்த போராட்டங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவதில்லையா என்றெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு நான் சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் எழுதின முதலாவது நிருபம், 1 யோவான் 3 அதிகாரம் 9 வசனத்தையும் 10 வசனத்தையும் வாசிக்கலாம்.
2: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
2: ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
0: அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
2: அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
0: இதனாலே
2: தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும்,
0: பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும் போது நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தினுடைய தெளிவு உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? 9வது வசனத்தில் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் என்கிற வார்த்தை, பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டான், அதுதான் அப்படி எழுதப்பட்டிருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனால் பிறந்தீர். முதலாவது ஒரு தகப்பனாலே மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் புருஷ சித்தத்திலையும் நீங்கள் பிறந்தது உண்மை. அது முதலாவது பிறந்தது. நீங்கள் மறுபடி பிறக்கும் போது என் சத்திய வேதம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவருடைய பெரிய ஒரு குணம், அவர்கள் பாவத்தில் நிலை நிற்க மாட்டார்கள். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 3 நாட்களில் ஒரு பெரிய பரிசுத்தத்துக்கு நேரான வாழ்க்கைக்கு உங்களை தேவன் வழி நடத்த விரும்புகிறார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு, முதலாவது பிற எழுப்புதலுக்கு அடித்தளமானது என்பதை நான் அழுத்தமாக சொல்வேன். எழுப்புதல் பெருவிழாவில் உனக்குள்ளேயும் எனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்த வாஞ்சை. சபையின் நடுவிலே பரிசுத்தம் காணப்படுமானால், குடும்பத்தில் பரிசுத்தம் காணப்படுமானால், சத்துரு நம்மிடத்தில் சவால் விடவே முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள், கிறிஸ்துவ விரோதிகள், கிறிஸ்துவ பிரசங்கங்களுக்கு விரோதமாக எழுமி இருக்கிறவர்கள், அவங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்றதுக்கு ஒரு பலன் இல்லை. ஐயா, நாங்கள் பரிசுத்த கூட்டமாக மாறுவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதுனால தான் நாங்கள் அந்த அசுத்தத்திலிருந்து இந்த இதுக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து ஐயா கிறிஸ்தவனானா, அழுக்குக்குள்ளே கிடந்தோம், அசுத்தத்தில் வாடுறதுக்கு இஷ்டப்படலை, பரிசுத்த கூட்டமாக இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கூப்பிடுறான்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், எங்கே கூப்பிடுறீங்க மறுபடி? ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், யாராவது கூப்பிட்டா எங்கேருந்து எங்கே கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு திரும்புங்க, வீட்டுக்கு திரும்புங்கிறீங்களே. ஐயா அசுத்தத்தோடு இருந்தோம், எங்கள் வேதம் அப்படி தான் ஐயா சொல்லுது, அசுத்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிறவனும் அப்படி என்னென்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசித்துப்படலன்னு வேதம் சொன்னதுனால பரிசுத்தம் இல்லையே, பரிசுத்தப்படுத்துகிற ஒருத்தர் கூப்பிட்டாரு போயிட்டே. இவன் கூப்பிடுறிய, எதுக்கு கூப்பிடுறேன், எதுக்கு கூப்பிடுற கேட்டிங்கன்னா சரியாயிடுவான். ஹலோ, நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிக்க வரலையா, ஆரவாரத்தோடு பரிசுத்தரை உயர்த்தி பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அதை சந்திக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இப்போ இந்த மனிதர்கள் ரெண்டு பேரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேனே, அவருடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவது ஆபிரகாமை காட்டி கொடுக்கிறேன் ஒரு காரியத்திற்காக. இன்னொரு காரியம் லோத்துவை காண்பித்து கொடுக்கிறேன். திருப்புங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களையும், 13-14வது அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு புறப்பட்டு தான் கடுக்க போகிற ஒரு தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறதை 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு இடத்திற்கு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். 12வது அதிகாரம் 5வது வசனம்.
2: ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும்,
0: தன் மனைவியாகிய சாராயையும்,
2: தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும்,
0: தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும்,
2: தாங்கள் சம்பாதித்திருந்த,
0: தாங்கள் சம்பாதித்திருந்த
2: தங்கள் சம்பத் எல்லாவற்றையும்,
0: தங்கள் சம்பத் எல்லாவற்றையும்,
2: ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும்,
0: ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும்
2: கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய்,
0: அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு
2: கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள்.
0: ஆண்டவர் உன்னை கானானுக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவன் அறியாத போது காண்பித்து சொன்னார். இடையிலே ஆரானிலே தங்கிவிட்டார்கள். ஆனால் ஆரானிலே தேராக என்கிற அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு புறப்பட்டு இங்கே வருகிறான். வருகிற ஆபிராம் இங்கு கானானியர் அந்த தேசத்தில் இருக்கிறதை பார்த்தான். ஆண்டவர் அந்த தேசத்தை அவனுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம் 7வது வசனம்.
2: கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி,
0: கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
2: உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்
0: என்று, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார்.
2: அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
0: நல்ல வாசனத்தை பாருங்க, இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா 9வது வசனத்தை பாருங்க.
2: அதின் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான்.
0: ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் எழுதியிருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமா வழுக்கி வழுக்கி தெற்க போறான், அங்கன்னு சொன்னாரு. பழிபடலாம் கட்டினா கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி சறுக்கி சறுக்கி சறுக்கி சறுக்கி சறுக்கி கொஞ்சம் தெக்க ஒட்ட பார்த்த உடனே அடுத்த வசனம் என்ன இருக்கு?
2: அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
0: போதும், பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஆண்டவர் வைக்கிற இடத்துல இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி போனா உன்னை திருப்பி வர்றது தான் பஞ்சத்தை அனுப்புறாரு. ஹலோ, ஆபிரகாம் பஞ்சம் வந்தோடனே எகிப்துக்கே போயிட்டான், இன்னும் தெக்க போயிட்டான். பக்கத்தில் இருங்க, உங்க கதை தான், உங்க கதை தான் ஐயா, உங்க கதை தான். நம்ம வழுக்கிறது ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகிறது நமக்கு தெரிய மாட்டேங்கி. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போகிறது தெரியாது. ஆமாம், தினந்தோறும் தாண்டி ஜெபம் பண்ணுறோம், வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணால் போதாதா? வாரது ஒரு நாள் தான் போகிறோமே, அதுக்கு பிற பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமா? இதுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் இன்னொரு ரெண்டு ஆட்டோ பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். இதே சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், மலேசியாக்கார், ஃபிலிப்பினோக்கார், அவர் சொன்னார், நான் தனியாக இருந்தபோது வேக வேகமாக 8:30 சர்வீஸ், நான் 8:30 இருந்தேன். திருமணமான போது 2-வீலர் 4-வீலர் ஆயிடுச்சு, என்ன இப்போ 2 கால் 4 கால் ஆயிடுச்சு. இப்போ 8:30 சர்வீஸ்னா 9 மணிக்கு போனேன், அது பிறகு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, இப்போ 8-வீலர் ஆயிடுச்சு. அதனால் இது போகிறதுக்கு 9 மணிக்குன்னா 9:30 போனோம். இப்போ 2 பிள்ளைங்க வந்துட்டு 16 கால் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் போவோம், 12 வீலர் ஆயிடுச்சு. அதனால் ஆமேன் போடுறது கண்டிப்பாக போகிறோம். பெரிய ஆர்கனைசேஷனுடைய டாப் மேன் அவர் சொன்னார், கன்ஃபஸ் பண்ணி சொன்னார், பிரதர் ஜபக்குமார், மை கண்டிஷன் இஸ் சோ பேத்தட்டிக், முதல்ல தெரியல, இப்போ எப்படி செய்கிறதுன்னு தெரியல, எப்படி வர்றதுன்னு தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்த பின்னர் உன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போகிறது தெரியாமலே போகிற மாதிரி தான் சாத்தான் பண்ணுவான். ஆனால் உண்மையில் அன்பு கொண்டு வரோம், உன்னை திரும்பி வா, திரும்பி வா. பிரதர் வெஸ்லி தன்னுடைய கடைசி வாலிமில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, திரும்பி வா. அதுக்கு தான் பஞ்சத்தை அனுப்புனான், இவன் எகிப்துக்கே போயிட்டான். ஆவிக்குரியவன், ஆண்டவரின் தரிசனத்தை பெற்றவன், விக்கிரக ஆராதனை காரணமாக இருந்து ஜீவன் உள்ள தேவனை, மகிமையின் தேவனை தரிசித்தவன். ஆனால் இப்போ சறுக்கி கொண்டு போய் எகிப்து போனான், அங்கே போன உடனே போய் காரணாயிட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, எகிப்தில் போன உடனே நீ உண்மை சொல்லணும்னு நினச்சாலும் வராது, ஏன்னா பயம் வந்துட்டு, கொன்று விடுவானுங்களோ கொன்று விடுவானுங்களோ கொன்று விடுவானுங்களோ கொன்று விடா, ஏன்னா இது ஏன் தேசம் இல்லையே, ஏன் தேசம், ஆண்டவர் சொன்ன தேசம் காணா நல்லவா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத போது என்ன வரும் சொல்லுங்க? நீ இல்லாத, நீங்கள் சொல்லு, பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற ஆள் தான், வேறு வழி இல்லை. நீங்கள் கையில் இருக்க, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உங்கள் ஸ்தானத்தை விட்டுட்டா உங்களுக்கு முதல்ல வர்றது பயம். பயம் வந்த உடனே பெஞ்சாதியும் அடகு வச்சிருவடா. நல்ல ஆபிரகாம், நல்லா கவனிங்க, பெஞ்சாதியை கூட்டு போய் அதுக்கு பதிலாக ஆடு மாடெல்லாம் கொடுத்தா ஹாப்பி. ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று வந்தது. முந்தா நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருந்தேன், அந்த சிறு பிள்ளையாக இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் சீக்கிரமாக எடுத்துட்டீர், நான் வாலிபன் ஆனேன், வாலிபத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வாலிபத்தை எடுத்துட்டீர், ஆனால் பெஞ்சாதியை மட்டும் எடுக்க மாட்டீர், இவ்வளோ கூட வாழ்நாளாக. அதனால் ஆபிரகாம் யோசித்தா, இவா தான் நமக்கு பெரிய கண்ணி வைக்கிறா, அதனால் எடுத்துகிட்டு போனால் போகிறான். அதுக்கு போல் ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் கிடைக்குதுன்னு நினச்சிட்டானோ என்னமோ தெரியல. சரி, ஆவிக்குரியவன் தான், பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, பயங்கிறது வந்து என்னையை கொன்று போடுவானோன்னு சொல்லி பயம் வந்த உடனே என்ன வேணாலும் செய்கிறான், எகிப்துக்கு போயிட்டான். கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், எகிப்து போகிறவன் அவன் குணம்லாம் எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? போய் சொல்கிறதுக்கு வேல்யூ சிஸ்டம் மாறிடுச்சு. முதல்ல போய் சொன்னால் கேட்டதுக்கு நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவள் சகோதரி தான், ஆனாலும் மனைவி, சகோதரி ஆகிய மனைவி, மனைவி ஆகிய சகோதரி இல்லை, சகோதரி ஆகிய மனைவி, சிலர் அப்படிதான் கூட இருப்பாங்க. ஸ்கூட்டரில் ஒன்றா போறீங்களா, என்னமா சகோதரி மாதிரி போறீங்களா சார், நாங்கள் சகோதர சகோதரி தான், ஆனால் ராத்திரி வந்து நான் மனைவி ஆயிருப்பா. கொஞ்ச பேர் இருக்கீங்க, தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், அக்கா தனியாக வேலைக்கு போகிறாங்கன்னு நான் போகும்போது லிஃப்ட் கொடுக்குறேன். ஏன்னா நெய்வேலி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்குது, அவங்க வீடு அவங்க வேலை பார்க்குற இடம்லாம் ரொம்ப தூரம், அதனால் நான் தனியாக தானே போகிறேன், அக்கா பஸ்ஸுக்கு நின்று எத்தனை கஷ்டப்படுவாங்க, அதனால் பின்னால் கூட்டு போனேன். ஒரு நாள் பிரேக் போடும்போது என் மேலே விழுந்தாங்க, அதோடு விழுந்துட்டாங்க ஒன்றா ரெண்டு பேரும் கீழே விழலை. ஏய் நாங்கள் உனக்கு தான் சொல்கிறேன் அப்பா, உனக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஓப்பனாக தான் சொல்கிறேன், சொல்ல வேண்டிய என்ன வெப்பன் மேயர் மீட்டிங் தானே போட்டிருக்கீங்க. லிசன்,
2: எஸ் ஆமென்.
0: நீ எகிப்து போன உடனே பொய் வந்துச்சு, மாய்மாலம் வந்துருச்சு, புரட்டு வந்துச்சு, உள்ளே போன உடனே எகிப்தில் போய் இருக்கக்கூடாத இடத்துல போன உடனே உனக்கு பொருள் மேலே தான் இப்போ பற்றுதல் வந்துட்டு, ஆள் மேலே உனக்கு பற்றுதல் போயிடுச்சு. அநேக ஊழியக்காரங்களும் அப்படித்தான், முதல்ல ஆத்மா ஆத்மா ஆத்மா, அதுக்கு பிறகு அரிசிமா அரிசிமாவுன்ட்டான், அதுக்கு பிறகு ஆடி ஆடின்ட்டான், ஆடி ஓடி காடி, முதல்ல ஆத்மா ஆத்மானா, அதுக்கு பிறகு ஒரு ஆத்மா கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே பரலோகத்தில் என்ன சந்தோஷமா இருந்தது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா சந்தோஷம்னு முதல்ல குதிச்ச ஆளு இப்ப ஆடி கார் கொடுத்துருக்காரு. ஊழியத்துக்கு வந்தாரா ஆண்டவர் ஆடி கார் கொடுத்தா, அவனா ஆடிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியல. Listen, sir!
2: Oh, God.
0: என்னை கேட்கிற அருமையானவர்களே, எகிப்து தேசத்துக்கு போனவுடனே சுபாவமே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் அன்பு தேவனை கொஞ்சம் பாருங்கய்யா, தேவனை பாருங்கய்யா. 12வது அதிகாரத்தில் வாசிங்க, 17வது வசனம்,
2: ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம்,
0: ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம்
2: கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாபாதைகளால் பாதித்தார்.
0: அவரம் ஜெபமெல்லாம் பண்ணல, எனக்கு தரிசனமான ஆண்டவரே வந்து உதவி செய்யணும் கேட்கல, உபவாசம் பண்ணல, நடக்கிறது நடந்துட்டு போடும் சொன்னா, ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் கிருபை மிகுந்தவரும் என்னுடைய பலவீனங்களை பார்த்து ஒதுங்கி போகாதவருமாய் ஆண்டவர் இறங்கி வந்து I will protect him. உன்னை கரையத்துக்கு கொண்டுட்டப்பா, உனக்காக ரத்த சிந்தி உன்னை மீட்டுட்டப்பா, நீ என்னுடைய நீ என்னுடைய இடம் மாறின உன்னை உன் கூட எல்லாம் மாறினாலும் நான் மாறல, நான் மாறவில்லை, என் கிருபை மாறவில்லை, என்னுடைய அழைப்பு மாறவில்லை, அதனால நீ எந்த சாக்கடையில் உண்டால் மறுபடியும் தூக்கி அடிச்சு தொலைச்சிருவேண்டாம். ஆண்டவர் இறங்கி வந்து யார் மேலெல்லாம் கை வச்சிட்டாரு, டாப் மோஸ்ட் மேன் ஹூ எவர் இட் மேபி, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, நீ கர்த்தருடையவன்கிறது நீ மறந்து போனாலும் உன்னை விலை கொடுத்து வாங்கினவர் மறக்க மாட்டாதனால மேலே இருக்கிறவனும் அவனுக்கு மூலம் வந்து தான் சாவான். பார்வோனுக்கும் மூலம், சீட்டில் உட்கார முடியல, சீட்ல சிங்காசனத்துல உட்கார முடியல, குத்துது முள்ளு. பக்கத்துல வந்து சொல்லுங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் கை வைக்கிறார் பாருங்க, அங்க இருந்து கீழே வரைக்கும் கை வைக்கிறாரியா. ஒரு மனுஷனுக்கு, நீ ஒரு மனுஷன் தான் அந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல சேனைகளின் கர்த்தர், நான் பலவீனத்தினால தெக்க தெக்க தெக்க தெக்க போய் எகிப்துக்கு போய் அங்கே என்னுடைய வேல்யூ சிஸ்டம்லாம் மறந்து போச்சு, பெஞ்சாதியை காட்டிலும் பொருள் தான் பெருசாக போச்சு, எல்லாம் போன நேரத்தில் ஆண்டவர் இறங்கினதுனால. என் வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க, ஆதியாகமம் 13வது அதிகாரம், அல்லேலூயா. வாஸ்தெல்லாம் எப்படி எப்படி ஆண்டவர் செய்கிறான்னு பார்க்கலாம், 18வது வசனத்திலிருந்து வாசிங்க, அதுக்கு பிறகு 13வது.
2: அப்பொழுது பார்வோன்,
0: அப்பொழுது பார்வோன்
2: ஆபிராமை அழைத்து,
0: ஆபிராமை அழைத்து,
2: நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்,
0: எனக்கு ஏன் இப்படி செய்தாய்,
2: இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன,
0: அழைத்து கொண்டு போ, நான் கொடுத்த ஆடு மாடெல்லாம் திருப்பி கொடுத்துருன்னு கேட்கல, வாசிங்க வாசிங்க வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க.
2: பார்வோன் அவனை குறித்து
0: மனுஷருக்கு
2: கட்டளை கொடுத்தான்,
0: கட்டளை கொடுத்தான், டேய் ஒண்ணு ஒண்ணும் தொடாத, நம்ம கொடுத்ததெல்லாம் கிஃப்ட் போயிட்டே போயிட்டுட்டான். அவர்கள் அவனை
2: அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்.
0: எவ்வளவு பெரிய ஆண்டவர், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணா நீங்க கேட்காம வந்ததை கூட தொட விட மாட்டேங்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர், இந்த ஆண்டவர் விட்டுட்டு கர் வாபசியா, இந்த ஆண்டவர் விட்டுட்டு கர் வாபசி கூப்பிடுறியாப்பா, எப்பா எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற அந்த ஆண்டவரை விட்டுட்டு வீடுக்கு கூப்பிடுறியாப்பா, திரும்ப சொல்றியாப்பா, திரும்ப சொல்றியா, திரும்ப சொல்றியா. இப்ப புரிஞ்சிட்டு யாபிராமுக்கு எனக்காக இவ்வளவு யுத்தம் பண்ணுற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது என்ன செய்யறான் பாருங்க. 4வது வசனம் 13வது அதிகாரம், தலைக்கு மேல கரங்களை தட்டி பக்கத்தில் சொல்லிருங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வேல்யூ சிஸ்டம்லாம் மாறிட்டு, உங்க சுவாவெல்லாம் மாறிட்டு, பொய் சொல்லாத ஆள் நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், அவங்க வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, தைரியமாக சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டு சொல்கிறதெல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, ஆனாலும் கைவிடாத ஆண்டவரனை திரும்ப கொண்டு வந்துடுது, வந்த இடத்துக்கு திரும்ப வந்துடுது, ரிட்டர்ன் பேக், ரிட்டர்ன் பேக். இதுதான் ஏன் வீடு திரும்புறது, பக்கத்தில் இதுதான் ஏன் வீடு திரும்புறது, போட்ட இடத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தான். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, அதுக்கு பிறகு எகிப்துக்கு போகவே இல்லை. அல்லேலூயா, திரும்பி போக முடியாது, ஏன்னா ஒரு தடவை பட்ட பாடு போதும், ஒரு தடவை பட்ட பாடு போதும், இந்த ஒரு சிட்சை போதும், இன்னொரு நேரம் போ, திரும்பியே பார்க்க மாட்டோம், மறந்த தேசம். சரணோர்ஜி அப்படிதான், திரும்பியே பார்க்க மாட்டோம், மறந்த தேசம். அல்லேலூயா. சரி, அடுத்த சோதனை வருது. நீதிமானாய் ஆபிரகாமுக்கு தேவன் தெரிந்து கொண்டு ஆவிக்குரியவனாய் தேவனோடு கூட நடக்க விரும்பினவனுக்கு அடுத்த சோதனை வருது. என்ன சோதனை வருது? இப்ப பாருங்க, இப்ப வெளியே இருந்து சோதனை வரல, உள்ளேயே சோதனை வருது. 13வது அதிகாரம் 7வது வசனம்,
2: ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும்,
0: ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும்,
2: லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும்,
0: லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும்
2: வாக்குவாதம் உண்டாயிற்று.
0: நம்ம சர்ச்சில் எல்லாம் ரெண்டு பார்ட்டி இருக்கு இல்லையா, வெளியே இருக்கிறவன் சடிக்கலன்னா உள்ள இருக்கிற வச்சு இவன் தூண்டி விடுவான். நல்ல கவனிக்க, வாக்குவாதம் உண்டாயிற்று.
2: அக்காலத்திலே கானானியரும்
0: பெரிசியரும்
2: தேசத்தில் குடியிருந்தார்கள்.
0: அதனால ஆபிராம் பார்த்து சொன்னா, டேய் நம்ம சாட்சி கெடுதுடா. அடுத்த வசனத்தை வாசித்தலாம்.
2: ஆபிராம் லோத்தை நோக்கி,
0: லோத்தை நோக்கி,
2: எனக்கும் உனக்கும்,
0: உனக்கும்
2: என்மை பொறுக்கும் உண்மை பொறுக்கும் வாக்குவாதம் வேண்டாம்,
0: வேண்டாம்,
2: நாம் சகோதரர்.
0: அடுத்த சோதனை எங்க வருது சொல்லுங்க, நல்லா சத்தமா உள்ளு வீட்டுக்குள்ளேயே சொல்லுங்க. ரசிக்கப்பட்டவங்க தான், கல்யாணம் பண்ண போனால நல்லா ஆவியில் நிறைஞ்சிருந்ததுனால உங்க அப்பா ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனா இப்ப எல்லா ஒன்றும் வாங்குறாங்க, எனக்கு மட்டும் உங்க அப்பா என்ன கொடுத்தாருன்னு கேட்கறேன். முதல்ல ஒரு சூட்டில் சொல்லிட்டு உங்க அப்பா ஒன்றும் தரவாண்டாட்டி, ஒன்னே தந்தா போதும், மாமனாரே உம்முடைய மகளை எம்ஏ எம்பி எம்சி எல்லாம் படிக்க வச்சிருக்கு, எம்பிஏ படிக்க வச்சிருக்கு, அதை தந்தா போதுங்கயா, அதான் எனக்கு பொக்கிஷன் சொன்னேன். ஆனால் 2 வருஷம் கழிச்ச அப்புறம் கார் வாங்கி கொடுத்தாரு அடி, நான் என் எம்டெக் படிக்கலையா. இப்போ உள்ள வந்துட்டு உள்ள வாக்குவாதம் வந்துட்டு அவ சொன்னான், அன்னைக்கு மட்டும் நான் போதும்னு சொன்னேன், அப்போ நீ நல்லா இருந்த, இப்போ அழகா இல்லையே, 2 வருஷத்துலேயே போயிடுச்சு எல்லாம் இல்லையா, சுத்திலாம் இருக்கிறாங்கப்பா, காணானி இருக்கான்ப்பா, பெருசு இருக்கான்ப்பா, ஏ மோரி இருக்காப்பா, ஆபிராம பாருங்க, ஆபிராம வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா.
2: ஓ எஸ், ஆமென்.
0: நான் என்ன சொல்லிப்பேன், நீ சின்ன ஆள், எங்கள் அண்ணன் மகன், அதனால் பெரியப்பா எடுத்துகிட்டு போன பிறகு மீதி இருந்துன்னா எடுத்துக்க, அப்படி தானே சொல்லணும். சீனியாரிட்டி சபையில் எத்தனை வருஷமாக வரோம் தெரியுமா, கோபுரம் கட்டினதே நான் தான்டா, ஹெய் எலெக்ஷனுக்கு வந்துட்டானுங்க, எலெக்ஷனுக்கு உங்கள் ஊர் கதையை சொல்கிறேன், யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறதான். சீனியர்டா சீனியர், எனக்கு போக தான் மிச்சம், நான் செத்த பிறகு நீ செக்ரட்டரி ஆகு, அவன் கொலசியலுக்கு ஆள் வைக்கிறான், ஏன்னா செத்த பிறகு தான் ஆக முடியும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆபிரகாம் ஒரு தடவை அடிபட்டதுனால இவனுக்கு தெரியும்,
2: ஆமென்,
1: நான் விட்டு கொடுக்க பழகினா கத்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது நல்லவரா இருக்கிறது. அல்லேலூயா.
0: சோதனை வந்தது ஆனா விழுங்க முடியல. இப்போ பக்கத்தில் வந்து சொல்லுங்க, சோதனை வரும், எல்லாத்தையும் விடுற மாதிரி வரும், செழிப்பெல்லாம் போகிற மாதிரி வரும், பச்சை பசைன்னு இருக்கிறதெல்லாம் வரும், அதெல்லாம் உடனும் அப்படி வரும். உற்று பச்சை கொடி காட்டுறவர் கூட இருந்தப்போ அவர் பச்சை கொடி காட்டினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மயமப்படுத்தலாமா, மயமப்படுத்தலாமா, மயமப்படுத்தலாமா. சோதனை வரும் யார், சோதனை வரும், சோதனை வரும், சோதனை வரும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு சோதனை வராது நியமனா சொன்னானா போய்
2: சொல்றான்.
0: என் மாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு மக்களே,
1: நாம் சகோதரர். சுத்தி இருக்கவங்களுக்கு நிமித்தமாவது நம்மளை சண்டை வேண்டாம்ப்பா, பார்க்க வேண்டாம்ப்பா. நீ வடக்க போகிறா, நான் தெக்க போகிறப்பா, தெக்க போனா நான் கிழக்க போகிறப்பா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மனநிலை என்னைக்கு வரும், வீட்டுக்குள்ளே என்றைக்கு வரும், சபைக்குள்ளே என்றைக்கு வரும். மூணாவது ஒரு சோதனை வருது பாருங்க. இந்த சோதனையும் ரொம்ப பெரிய பயங்கரமான சோதனை தான். 14வது அதிகாரம். ஆண்டவரோடு கூட நடக்கிறவன், ஏனென்றால் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசித்த பிறகு வாசிக்கலாம்.
2: லோத்து
0: ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு
2: கர்த்தர் ஆபிராமை நோக்கி
0: He comes.
2: Amen.
0: வந்து பேசுறாரு, வந்து பேசுறாரு. இப்போ அப்படி நெருங்கி நெருங்கி நடக்கிற அவன் அங்கேயும் 18வது அதிகாரம் பாருங்க, பின்னால கடைசி அங்கே கர்த்தருக்கு
2: ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
0: Yes. His walk with God was steady. எகிப்து போகும்போது அங்கே பலிபீடத்தை கட்ட முடியல, அங்கே பலிபீடத்தை கட்ட முடியல. கானானில் கட்டினா ரெண்டு இடத்துல, மறுபடி வந்தான் அதே இடத்துல மறுபடி கட்டினான், இப்போ இன்னொரு இடத்துல கட்டுறான். He can worship him now. பாபிலோனில் நாங்கள் சியோனின் பாட்டை எப்படியா பாடுறது, எப்படி பாடுறது? இங்கே வந்தவொடனே பாடுறான். ஆண்டவரோடு நடக்கிறவனுக்கு அடுத்த சோதனை வருது. என்ன சோதனை? 14வது அதிகாரம் 21வது வசனத்தை.
2: சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும்,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
2: பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான்.
0: அஞ்சு ராஜாக்கள் தோத்து போனாங்க, 4 ராஜாக்கள் ஜெயிச்சார்கள். இப்போ அந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்தவங்களை சண்டைக்கு கொண்டு போறான். அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் முன்னால இருக்குது, அதை திருப்பி கொண்டு வந்து விட்டான். Now another temptation for a man who walks with God. தேவனோடு கூட நடக்கிறவனுக்கு ஒரு சோதனை. சோதோமின் ராஜாவுடைய ரூபத்தில் வருது. Take all material things. Give me people. எனக்கு ஆளை கொடுத்துரும், பொருள் எல்லாம் நீர் தான், ஏன்னா நீர் தான் எங்களை காப்பாத்தினீர். You need appreciation. You need.
1: ஆபிரகாம் இப்பொழுது பொருளுக்கு விற்று போட்டவன் அல்ல, வேல்யூ சிஸ்டத்தெல்லாம் மாறிடுச்சு. எகிப்தில் இருக்கும் போது தான் மாறிட்டேன் பிரதர், நான் எகிப்தில் இருந்ததுனால தான் என் வேல்யூ சிஸ்டம் மாறிட்டு. பட் நவ் ஐ அம் கேனன். பக்கத்தில் சொல்லுங்க, எகிப்தில் இருக்கிறவனை பொருளாசை எப்படியும் பிடிச்சி ஆட்டும், பெஞ்சாதிக்கு பதிலாக கூட மாட்டை தான் நல்லா பார்ப்பான். ஹரியானாவில் ஒரு மாடு 7.5 கோடி ரூபாய்க்கு தரமாட்டேன்ட்டான், காள மாடு 7.5 கோடி. போன அக்டோபரில் ஒரு மேளா நடந்தது, அந்த காள மாடை விலை பேசுறதுக்கு வந்தாங்க. அது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, அதனால் 1 வருஷத்தில் 50 லட்சம் ரூபா அவன் சம்பாதிக்கிறான். அதனுடைய விந்தை எடுத்து அதை விற்கிறான், அதனால் 50 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். அந்த மாட்டை வாங்குறதுக்கு 7.5 கோடி கொடுத்தாங்க, அந்த ஆள் சொல்லிட்டான் மாட்டேன்ட்டான். நல்லா கவனிங்க, வருமானம் வர்றதை எப்படி கொடுப்பையா, எப்படி கொடுப்பேன்? ஹரியானாவில் நடந்தது, நான் ஒரு பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன். என்ன கேளுங்க, ஆபிரகாமுக்கு சாராய் எடுத்துகிட்டு போய் மாடு கொடுத்தான். ஓகே, சாராய் 75 வயசுல அழகாக இருந்தா, 100 வயசுலேயும் அழகாக இருந்தா, அதனால தான் இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். கிளவியானாலும் அழகு குறையாத ஆள், அதுக்கு போல மாட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது ஏன்னா இருந்த இடம் சரியில்லை பிறகு, அங்கே ஒரே பொருளாசை தான் இருக்கும், அதனால் அங்கே வெறும் பொருள் பொருள் பொருள் பண்ணுற. இப்போ காணானில் இருக்கனால பொருள் வந்தாலும் அதை தொடமாட்டேன்னு சொல்லுவான், கொடுத்தாலும் தொடமாட்டேன்னு சொல்லுவான். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா, மயல்படுத்தலாமா? நீ இருக்கிற இடத்துல அது கொடுப்பார் இது கொடுப்பார்னு கேட்டுக்கிட்டே இருந்தானே, நீனும் அப்படி மாறிடுவேன். ஏசு இடத்துல வா, 1 கோடி கடை ரெண்டு கடைகள் மூணு வாகனங்கள் அப்படின்னு பேசங்க பண்ணுறவங்ககிட்ட இருந்தீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீ எகிப்தில் தான் இருக்கிற, நீ காணானில் இருந்தாதான், கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்கிற மனநிலையில் இருப்பேன். நம்புறவங்க மாத்திரம் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் பேர் கை போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிரசங்கத்தையே கேட்டு கேட்டு ஊறி போயிட்டோம். லிசன், காணானில் இருந்த ஆபிரகாமுக்கு ஊரையே கொடுத்தாலும் போயா,
3: ஆமென்,
1: உன் ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் வாங்க
3: மாட்டேன்.
1: அப்படிதான் சொல்கிறான், ஒரு ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும் ஒன்றும் வாங்க மாட்டேன், ஒரு சரட்டை கூட ஒரு ஷூ லேஸை கூட தொட மாட்டேன். பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க, பாவத்தில் ஆண்டவருடைய
3: பிள்ளை
1: சில நேரம் சறுக்கி விழுந்துட்டாலும் அங்கே நிற்காது, ஓடோடி திரும்ப வந்து அந்த பழைய சுவாவங்கள் அவனுக்குள்ளே வந்து விடும். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இப்போ லோத்து என்கிற சோத்து மாடனை பார்க்கலாம். இவரை பாருங்க என்ன செய்கிறான்னு பாருங்க, முதல்ல என்ன செஞ்சாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். பெரியப்பா சொன்ன உடனே என்ன சொல்றாரு, பத்தாவது வசனம் பதிமூன்றாவது,
2: அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து
1: பார்த்து, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து,
2: யோர்தான் நதிக்கு அருகான,
1: யோர்தான் நதிக்கு அருகான
2: சமபூமி முழுவதும்,
1: சமபூமி முழுவதும்
2: நீர்வளம் பொருந்தினதா இருக்க,
1: நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான்.
2: கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும்,
1: சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே
2: சோவாருக்கு போம் வழி மட்டும்,
1: சோவாருக்கு போம் வழி மட்டும்,
2: அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்,
1: அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்,
2: எகிப்து தேசத்தை போலவும்.
1: ஓஹோ, இதுதான் காரணமா நீரா இந்த பக்கம் போறதுக்கு, இவருக்கு எகிப்துல போயிட்டு வந்தாரு வாசனை மேல அடிக்குது, எகிப்துக்கு போயிட்டு வந்தாரு வாசனை மேல அடிக்குது, எகிப்த போல இருந்தாலே உடனே போயிடுவாரு. அதனால அங்க போனாங்க அந்த ஆட்கள், எப்படிப்பட்ட ஆட்கள், சோதோம் 13வது வசனம்,
2: சோதோமின் ஜனங்கள்,
1: சோதோமின் ஜனங்கள்
2: பொல்லாதவர்களும்,
1: பொல்லாதவர்களும்
2: கர்த்தருக்கு முன்பாக,
1: கர்த்தருக்கு முன்பாக
2: மகா பாவிகளுமாய் இருந்தார்கள்.
1: அப்படி இருந்ததுனால 12வது வசனத்துல சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான். 14வது அதிகாரத்துல 12வது வசனம்,
2: ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய
1: லோத்து, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து
2: சோதோமிலே குடியிருந்தபடியால்,
1: இப்ப எங்க போயிட்டாரு,
2: சோதோம்
1: எங்க போயிட்டாரு சொல்லுங்க, முதல்ல நேர கோடரம் போயிட்டாரு, இப்ப எங்க போயிட்டாரு, சோதோம் உள்ள போயிட்டாரு. ஏன்னா வீட்டுக்காரமா தான் இது காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா ஒரு மினிக்கி, ஹலோ நல்லா கவனிங்க, அந்த அம்மாவுக்கு மினுக்கிறது நான் ரொம்ப, அவ சொல்லியிருப்பா என்னத்தான் பழுபாவி ஊர்ல நம்ம குடி வந்து வந்திருக்கோம், நல்லா இருக்குன்னு வந்தோம், எயித்து மாதிரி இருக்குன்னு வந்தோம், ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கோம் தெரியாதா, எவனாவது ராத்திரியில வந்து எங்களை கடத்திட்டு போயிட்டானா, ஊருக்குள்ள போன ஊருக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க 19வது அதிகாரம் 1வது வசனத்துல சோதோமுல எங்க இருக்கிறாரு, வாசல்ல உட்கார்ந்தான். அந்த நாட்கள்ல வாசல்ல உட்கார்றது அந்த ஊர் மேயர் மூப்பர் அவங்களுக்கு தான். இப்ப எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டாரு, ஏன்னா அந்த அம்மா சொல்லியிருப்பா என்ன தான் ஊருக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு ரோட்டரி கிளப்ல பிரசிடென்ட், லைன்ஸ் கிளப்ல மெம்பர், இந்த மாதிரி ஆனாதானே நம்மளை நாலு பேர் பார்ப்பான், நம்ம பிள்ளைங்களை நாலு பேர் பார்ப்பான், கல்யாணத்துக்கு மாப்பிள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அம்மா தூக்கியே வச்சதுனால என் உள்ளே போயிட்டான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்கிறாங்களோ, வெறும் பாவி பெரும்பாவி ஆகிட்டாய்ப்பான். விளங்குதா, நீ மறுபடி பிறக்காது பிறந்தது சரியா இல்லைன்னா அப்படியே இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அதுக்கு பிறகு மிஸ்ஸஸ் லாட், நீங்கள் உங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைத்திருக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, பூமி அழிஞ்சாலும் உங்களுக்கு நினைவு சின்னம் உண்டாகும். கவனிங்கம்மா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நினைவு சின்னம் வேண்டுமா, கத்தர் நினைக்க வேண்டுமா? கத்தரோ என் மேல நினைவா இருக்கிறா. நான் ஒன்னே ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஐயா, எனக்கு வழங்கிட்டு மறுபடி பிறந்தவனுடைய வாழ்க்கையும் மாமிச கிறிஸ்தவனா இருக்கிற வாழ்க்கையும் வழங்கிட்டையா, அவனும் நாட்டை விட்டு புறப்பட்டது உண்மைதான்யா, ஆனால் மாம்சத்துக்காக வாழ்ந்து விட்டான். நான் ஆவிக்குரியனுடைய வாழ்க்கையில கத்தர் என்ன நினைக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்குரியா இருக்குது ஐயா. நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன்கிற அந்த நினைவு அவனை திரும்ப திரும்ப விழுந்து போன இடத்துலேருந்து மறுபடி கொண்டு வந்து நிறுத்தி என் குணம் மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து பொருட்கள் மேலே பொண்ணு மேலே எனக்கு இழுப்பு வராதுன்னு சொல்கிற ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் போதும், நீங்கள் போதும், பொன் வழியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோன்னு அந்த கிருபை எனக்கு இன்னைக்கு வேணும். நான் மறுபடி பிறந்தாலும் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கும் பொருள் மேல தான் இழுக்கப்படுது. அந்த கவியை நான் பாடுகிறேன், எனக்கு தெரிஞ்ச பாடலாம், ஆனா எல்லாரும் கண்களை மூடலாம், யாரும் இந்த நேரத்தில் இருந்து கூடாது. தேவாவியானவர் அநேகரோடு கூட முகமுகமா பேசியிருக்கிறத பாக்குறேன். எங்க கதையை அப்படியே சொல்லிட்டீங்க பிரதர், நாங்க அதை ஆடிக்கிட்டு இருக்கோம், நான் எங்க மேல கத்தர் நினைவா இருக்கிற அந்த கத்தருக்கு நான் சொந்தம் என்று சொல்லி, ஐயா எனக்கு பலன் இல்லையா, நான் பலவீனமா இருக்கேன், எனக்கு பலன் வேணும், எனக்கு அந்த கிருபையின் பலன் வேணும்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு முன்னால வந்தா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். வாஞ்சிக்கிறேன் ஐயா, நான் முடியல, எனக்கு முடியல, எனக்கு மறுபடி பிறந்த அனுபவத்துல நிலைச்சு நின்று பாவத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, ஆவிக்குரியாம நான் இருக்கிறேன், நீங்க இடத்துல எழுந்து நின்று நீங்க முன்னால வர முடியுமா, நான் முன்னால வந்து எனக்கு புது பலன் வேணும். பின்னால இருக்கிறவர்களையும் பார்த்து தேவன் சொல்லுகிறா, தேவன் உங்களோடு கூட பேசுகிறா. நான் ஒரு நாள் முதல் நாள் ஆல்டர்கள் கொடுக்கிறது இல்லை, ஆனா தேவன் என்னோடு கூட பேசுகிறா. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இழுப்புண்டு போயிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கை ஆடிக்கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கை சோதோமுக்குள்ள ஆழமா போய் கொண்டிருக்கிறது. நீ அவங்களை கூப்பிடுன்னு சொல்ற அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன், எனக்கு எனக்காக மேல இருக்கிறவர்கள் தொடர்றதுக்கு பார்வோனையும் விடாத ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய கை அன்பின் கயிறுகளினால் அணைத்து கட்டுகிறது பார்க்கிறேன். ஹல்லேலூயா, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொண்டு நிற்கிறதை பார்க்கிறேன். நீ உலகம் உன்னை ஏமாத்த முடியாது, உலகம் உன்னை வஞ்சிக்க முடியாது, உலகம் உன்னை விளக்க முடியாது. உன்னோடு கூட தேவன் இருக்கிற பிரசன்னத்தை இந்த நேரத்துல மைதான தொழியும் முன்னால வந்திருக்க அநேகர் காண்கிறீர்கள், உணர்வீர்களாக. அருமை சகோதரர் வெசலி, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன்.
4: Thank you, Holy Spirit of God.
1: Jesus.
4: இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மைதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒருவேளை நீங்கள் முன்பாக ஓடி வரவில்லை என்பது உண், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு உந்துதல், ஆண்டவரே நான் மாம்சத்திற்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை ஆபிரகாமை போல ஆரம்பத்தில் கர்த்தர் வைத்த இடத்தில் நான் நிற்காமல், ஆண்டவரே என் சுய இஷ்டத்திற்கு விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிறப்ப, ஆனால் என் மேல கிருபையுள்ள தேவன், எனக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தர், தாயின் கருவிலே என்னை பார்த்தவர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை முன்குறித்த தெய்வம், என்னை கைவிடாமல் ஆண்டவரே திரும்பவும் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி தீர்க்க தரிசனமாக இந்த கிரவுண்ட்ல நிற்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார் என்பதை நான் ஆவில உணர்கிறேன். ஒருவேளை நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் முன்னால வர்றதுக்கு வெக்கப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டில் போய் கர்த்தர் பேசின வார்த்தைகளை திரும்ப ஞாபகப்படுத்தி தேவனுடைய பாதத்தில் அரைக்கதவை பூட்டி முழங்காற்படுகின்ற ஆண்டவரே, என் நான் தான் இந்த மனிதன், என்னோடு தான் நீர் பேசினீர் ஆண்டவரே, என்னை திரும்ப இழுத்துக் கொள்ளும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபிக்கலாமா? நான் ஜெபத்துக்கு ஜெபித்ததுக்கு அப்புறம் அருமையான பிஷப் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் விடுவார்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாம்சத்துக்குரியவனா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்பா, ஆண்டவரே ஆவிக்குரியவனா இருந்தேன், நீங்க தான் அழைச்சிங்க, ஆண்டவரே மறுபடியும் பிறந்தானா திரும்ப சறுக்கிட்டேன்பா, ஆண்டவரே என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களா, திரும்பி வா, எங்கிட்ட திரும்பி வா, எப்ராயுமே நான் உன்னை எப்படி மறப்பேன், திரும்பி வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். எங்களோடு இந்த ராத்திரி நேரம் பேசுறீங்களேப்பா. உங்களை விட்டு போனால பின்னாலே எங்கிட்ட திரும்பி வந்துடா, கமான் எங்கிட்ட திரும்பி வாடா, எங்க பின்னாலேயே வர்றீங்களேப்பா. இந்த மாலை நேரத்துல திரும்ப உங்க பாதத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா, சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஆண்டவர், ஏதோ பிரசங்கம் கேட்டோம், என்ஜாய் பண்ணோம், ஒரு கூட்டத்துக்கு வந்தா நல்லா பேசுறாரு. இல்ல, என் கூட தான் கர்த்தர் பேசி இருக்கிறார், என் கூட தான், நான் தான் அந்த மனிதன். என்னை திரும்ப உடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம்ப்பா, திரும்ப உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ராத்திரி நாங்க போய் வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தூங்கிடாம நாங்க எங்களோட கர்த்தர் பேசின வார்த்தைகளை நாங்கள் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆபிரகாமை போல திரும்பி வந்து கர்த்தர் வைத்த இடத்திலே மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டி உம்மை தொழுது கொள்ள, உம்மை பின்பற்ற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம்.

தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரே. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ.

வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். வெட்கப்பட்ட தேசத்தில் நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நாம் நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தரமை அழைத்திருக்கிறார். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தலைகுனிந்து நிற்பதற்கு தேவன்

விரும்பவே மாட்டார். நான் உங்களை நிமிர்ந்து நிற்பதற்காகவே அழைத்திருக்கிறேன் சொல்றாரு. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.

ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. யாருக்கு முன்னால யோசேப்பு தலைகுனிந்து நின்றாரோ, யாருக்கு முன்னால அவமானப்பட்டு நின்றாரோ, அதே ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து தாவீது சொல்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நிந்தைகளை அவமானங்களையும் சந்திக்கிறோம், நிந்தைகளையும் பாடுகளையும் கடந்து போகிறோம் என்று நினைக்கிறீர்களா? அது உங்கள் உயர்வுக்கு அது காரணமாய் இருக்கும், அது உங்கள் புகழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கும், அது உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு காரணமாய் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தேவ பிள்ளை அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அதே இடத்துல தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு மொர்தெகை ஆகானால் அவமானப்படுத்தப்படுகிறது, ஒருவேளை அவனை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைக்கு உண்டாயிருக்குமானால் அதே மனிதனுக்கு முன்பாக, அதே ஆமானுக்கு முன்பாக தேவ மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார் என்றால், தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில்

தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல நம்மை அரவணைத்து நம்மை நடத்துகிற கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். எண்ணுவதற்கு மேலான காரியங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக

ஒருவரே என்னை அறிந்தவர், நீர் ஒருவரே என்னை புரிந்தவர், நீர் ஒருவரே என்னை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிற கர்த்தர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீரே, என்னை நீர் அறிந்திருக்கிறீரே. அல்லேலூயா. உனக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்தவர் மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறாலே, உங்கள் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறவர், உன் எழுந்திருக்கிறதலை அறிந்திருக்கிறவர், உன் புலம்பலை அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் எண்ணங்களை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம்.

ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். எனக்காக

தேவ பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம தோல்வியோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஜெயமா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை போத, எத்தனை சோர்வுகள், எத்தனை போராட்டங்கள் வெள்ளம் போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அவைகளை தாண்டி போகக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிப்பார். நாங்கள் தோற்று போக மாட்டோம், நாங்கள் ஒரு நாள் தோற்று போக மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பெரிய ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். செங்கடல் வருங்க, வாழ்க்கையில் எரிகோ வரும், யோர்தான் வரும். அவைகளை தாண்டி போகிறதற்குரிய சக்தியை கர்த்தர் ஒருவரே நமக்கு தருகிறார். அந்த பலத்தை கர்த்தர் ஒருவரே நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாட போகிறோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்துடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.

0: கர்த்தர் கொடுக்கிற வெற்றிக்காக, தேவன் கொடுக்கிற ஜெயத்துக்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.
1: வெற்றி உண்டு, வெற்றி உண்டு
0: ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற வெற்றிக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து பலப்படுத்தும், நன்மையினாலே நிரப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் தன்னுடைய நாட்டை சிறந்த முறையிலே ஆட்சி செய்வதை குறித்து கருத்துள்ளவனாயிருந்தான். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதை குறித்து மக்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் அரசன் மாளிகையின் வாயில் காப்போன் உள்ளே வரும் முக்கியமான நபர்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் கதவை திறப்பான். இதை ராஜாவிடம் சொல்ல எல்லோருக்குமே ஒரு பயம். ஒரு நாள் அந்த மன்னர் அவையில் இருந்த விகடகவி ராஜாவை பார்க்க அவசரமாக வந்தான். அவன் அடிக்கடி அரசனிடத்தில் பணம் பெறுபவன் என்பதை அறிந்து, வாயில் காப்போன், எனக்கு நீ பணம் கொடுத்தால்தான் கதவை திறப்பேன் என்றான். உடனே விகடகவி, சரி, நான் அவசரமாக உள்ளே செல்கிறேன், இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் திரும்பி வரும்பொழுது அரசன் எனக்கு தருவதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி உள்ளே சென்றான். வழக்கத்திற்கு மாறாக அன்று அரசன் மிக கோபமாக இருந்தான். விகடகவியை கண்டவுடன், நீ ஏன் நேற்று என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சேவகர்களை பார்த்து இவனுக்கு 50 சாட்டை அடி கொடுங்கள் என்று கூறினார். அதற்கு விகடகவி, வேண்டாம் வேண்டாம், எனக்கு 100 அடி கொடுங்கள் என்றான். அவையிலிருந்து அனைவரும் சிரித்து விட்டார்கள். ஏன் இப்படி கேட்கிறாய், உனக்கு என்ன பைத்தியமா என்று ராஜா கேட்டான். அதற்கு விகடகவி, நான் அரண்மனைக்குள்ளே வரும்பொழுது வாயில் காப்போன் தனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று கேட்டான், எனவே நான் அரசன் கொடுப்பதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி வந்திருக்கிறேன், எனவே 50 அடிகளை அவனுக்கு கொடுங்கள் என்றான். உண்மையை அறிந்த அரசன் வாயில் காப்போனை அழைத்து 50 சவுக்கடிகளை கொடுத்தான். ஆம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம் வாங்குவது மற்றும் லஞ்சம் கொடுப்பதும் தவறு என்று வேதம் கூறுகிறது. உலகத்திலேயே லஞ்சமில்லாத ஒரு நாடு என்றால் அது டென்மார்க் தான். அங்கே மக்கள் கால்நடை பண்ணைகளை வைத்து பிழைத்து வருகிறார்கள். அங்கே சிறிதளவு கூட லஞ்சம் என்பது கிடையாது. ஆனால் நம்முடைய நாட்டில் எங்கு சென்றாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது இல்லையா? பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களுடைய வார்த்தைகளை புரட்டும் என்றும் வேதம் கூறுகிறதல்லவா? கவனித்து நடப்போமா?

ரோமர் 2 அதிகாரம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்திற்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவன் அவனுடைய கிரியலுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படைந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரோ கோபாக்கினை வரும். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை. இவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியை கூட சாட்சி இடுகிறனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளே இது விளங்கும். நீ ஜூதன் என்று பெயர் பெற்றும் நியாயப்பிரமாணத்தின் மேல் பட்டுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேசனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேசனம் விருத்த சேசனம் இல்லாமையாயிற்றே. மேலும் விருத்த சேசனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேசனம் இல்லாமை விருத்த சேசனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேசனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேசனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக ஜூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேசனம் விருத்த சேசனம் அல்ல.
உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேசனமே விருத்த சேசனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகி இருக்கிறது.

ஹாப்பி ஜூன். திருவார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குழப்பும் குரல்கள், ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 16:11 நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு இவைகளை சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனே ஆகியில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைய மனத வசனம் வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் பிள்ளையே, இயல்பான உன் மனதை கொண்டு நீ கடவுளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவரது மறைபொருள்களை நீ விளங்கிக் கொள்ளும்படி நான் உனது மனதை பிரகாசிப்பிப்பேன். தம்மீது பாசமாய் இருக்கிறவர்களுக்காக கடவுள் ஆயத்தம் செய்திருப்பவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனின் சிந்தனையில் அவை தோன்றியதும் இல்லை. ஆனால் அவர் அவைகளை என் மூலமாகவே உனக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்குள் இருப்பது உனது ஆவிக்கு மட்டும்தானே தெரியும். அப்படியே கடவுளின் காரியங்கள் கடவுளின் ஆவியாகிய எனக்கு மட்டுமே தெரியும். கடவுள் தமது திருவசனத்தில் உனக்காய் வாக்கு பண்ணியிருக்கும் எதையும் நீ இழந்து போக நான் விரும்ப மாட்டேன். எனது உத்தம ஊழியர் அந்த ஆசிகளை தங்கள் அறிவாற்றலினாலேயே உனக்கு விளக்க முயல மாட்டார்கள். மாறாக எனது அபிஷேகத்தை கொண்டே அவர்கள் உன்னோடு பேசுவார்கள். எனது குரலை நீ அடையாளம் காண கற்றுக்கொண்டால் தவறான உபதேசத்தினால் யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது. திருவசன தியானத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதே. இருள் சூழ்ந்த இவ்வுலகில் வழிகாட்டும் ஒரே நட்சத்திரம் வேதமே. அந்நிய குரல்களால் மோசம் போகாதே. நானும் என் சொந்த அதிகாரத்தினால் எதையும் பேச மாட்டேன். தந்தையானவரும் குமாரனானவரும் பேசியவைகளிலிருந்தே நான் எடுப்பேன். எழுதப்பட்டுள்ள திருவசனத்தால் உனது உள்ளத்தையும் மனதையும் நீ நிரப்பிக்கொள்ளாவிட்டால் இக்கட்டான சூழல்களில் நான் எதை உனக்கு நினைவுபடுத்த முடியும் யோசித்துப்பார். நான் புறாவை போல் மென்மை குணம் படைத்தவன். உனக்கு உதவும்படி நீ அடிக்கடி என்னை அழைக்காவிடில் வேதத்தை ஆராய்வதில் நான் உனக்கு துணைவனாயிருக்க முடியாது. நீ மட்டும் எனக்கு முழு சுதந்திரம் அளித்துவிட்டால் தேவ பிள்ளையாகிய உன்னை திருமறையில் நீ சந்திக்கும் தேவகுமாரனை போலவே படிப்படியாய் உருமாற்றுவேன். என் கண்ணே, வாழ்வில் நீ சந்திக்கும் போராட்டங்களிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நாங்கள் விண்ணகத்திலிருந்து லூசிபரை கீழே தள்ளியதிலிருந்து அவன் எங்களுக்கும் படைப்பு அனைத்திற்கும் விரோதமாக கோபத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான்.
இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோரே அவனது முக்கிய இலக்கு. அவனது இருட்டரசும் எங்களது ஒளி அரசும் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டே இருக்கின்றன. முடிவான வெற்றி நமதே. ஆனாலும் சண்டை கடூரமாய்த்தான் இருக்கும். உனக்கு உள்ளேயும் உனக்கு வெளியேயும் நடக்கும் யுத்தத்தில் நீ இறங்கியுள்ளாய். அது உள்ளத்தின் போராட்டமானாலும் சரி, உலகின் தாக்குதலானாலும் சரி, எனது உதவி நிச்சயம் உனக்கு உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். எங்கள் மகாபிரிய தேவனே, மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய மென்மையான குரலுக்காக, அவருடைய திட்டமான சத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் வந்ததால் எங்களுக்கு கிடைத்த இந்த பேராசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய துணைக்காக, அவருடைய உதவிக்காக, அவருடைய ஒத்தாசைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் அதன் மீது தமது வெளிச்சத்தை வீசும்படி ஆவியானவரை அழைக்க நாங்கள் மறக்க வேண்டாம். மட்டுமல்ல, எங்கள் போராட்டங்களில் நாங்கள் தனிமையாக நின்று சமாளிப்போம் என்று நினைக்காதபடி ஆவியானவருடைய பக்க துணையை நாங்கள் எப்பொழுதும் நாடிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். அவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்தாலும் நாங்கள் அவர் எங்களோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள, அதை ஒத்துக்கொள்ள, அதை அறிக்கையிட எங்களுக்கு நீர் நினைப்பூட்டி அருளும். மறுபடியுமாக பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாக நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஒருபோது நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க, ஞானமுள்ளவர்களாக, கவனமுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

Yes, Lord. We raise a hallelujah, Father. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமி உமக்கு நாங்கள் துதியை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் மேலான தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது ராஜா. ஆண்டவரே, நீ செங்கடலை பிளந்த ஆண்டவரே, உம்மோட ஜனங்களை நீங்கள் நடத்தி செஞ்சீங்க ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவரும் சர்வ வல்லமரும்.

ஆண்டவர் நம்மளை ரட்சித்து ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அழகா நடத்தி கொண்டே செல்கிறார். He is an awesome mighty God. அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது. He is the only God who is mighty.

சுவாமி ஆண்டவரே, எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சுவாமி, நீர் பரிசுத்த தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இம்மானுவேலாக ஆண்டவரே எங்களோட கூட இருக்கிறீங்களே ராஜா. அதற்காக உமக்கு துதியும் கனமும் மகிமே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் வேண்டலாம் சுவாமி, ஆனாலும் சுவாமி நீர் உண்மையுள்ள தேவனா இருந்த ராஜா, எங்களோட கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கின்ற தேவனா இருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. யூ ஆர் ஆல்வேஸ் வித் அஸ் லார்ட், யூ ஆர் இம்மானுவேல் who is always with us, Father. We praise your name, Jesus. We praise your name, Father.

நன்றி செலுத்துவோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பரிசுத்த சுவாமி, உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. Lord, all the glory and honor belongs to you, Father. உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் துதியும்.

ஆண்டவரே, நீர் நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. All the magnificent Lord, all the excellence belongs to you, Father. You deserve all the glory and the honor and the praise, Jesus. You are to be exalted, Father. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதி

போல தேவன் ஒருவர் அல்ல சுவாமி. எதனால் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார், நம்மளை அழைத்த தேவனா இருக்கிறார். He not only knows us, He knows our innermost being. நம்மளோட உள்ளான சிந்தை எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவரா இருக்கிறார். உண்மையிலே தேவன் நம்மளை அறிந்தவரும் அழைத்தவருமா இருக்கிறார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. ஒருநாள் பிரபல எழுத்தாளரும் பேச்சாளருமாகிய மால்கம் ஸ்மித் என்பவர் மலைப்பாங்கான பகுதி வழியாய் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மறக்க முடியாத ஒரு காட்சியை அவர் பார்த்தார். பாசி நிறைந்த ஒரு குளத்தில் பாதி மூழ்கிய நிலையில் இருந்த பாறை ஒன்றில் தவளை ஒன்று ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. அவர் பார்த்து கொண்டிருந்த போதே பலூனிலிருந்து காற்று வெளியேறி பலூன் சுருங்கி போவதைப் போல தவளையின் உள்ளே இருந்த சதைப்பகுதி கரைந்து திரவமாய் வெளியேறி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த தவளை செத்து அதன் தோல் மட்டும் பாறையில் கிடந்தது. இப்பொழுதுதானே இந்த தவளை பாறையில் குதித்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது. அதற்குள்ளாக எப்படி இது காற்று போன பலூன் போல சுருங்கி கிடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு பக்கத்திலே போய் பார்த்தார். அப்போதுதான் அவருக்கு நடந்தது விளங்கியது. தண்ணீரில் வாழக்கூடிய பெரிய நாவாய்ப்பூச்சி ஒன்று அந்த தவளையை கடித்து விட்டது. அது கடித்தபோது அதன் உடலிலிருந்து தவளையின் உடலுக்குள் நுழைந்த ஒரு வகை திரவம் தவளையின் சதைப்பகுதியை கரைத்து தண்ணீராய் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அவ்வாறு அது செலுத்திய திரவத்தால் தவளையின் உட்புற சதை கரைந்து வெளியேறும்போது இந்த நாவாய்ப்பூச்சி அதை உறிஞ்சி குடித்துவிட்டு தவளையின் தோலை மட்டும் விட்டு செல்லும். பிரியமானவர்களே, இந்த நாவாய்ப்பூச்சியை போன்றதுதான் பாவமும். பாவத்தை நாம் அனுமதித்தால் அது நம் சரீரத்திலே நுழைந்து நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உறிஞ்சி எடுத்துவிட்டு நம்மை வெறுமையானவர்களாக்கி ஆத்மாவிலும் சாவை ஏற்படுத்திவிட்டு செல்லும். இதை போலவே ஆதாமும் ஏவாளும் தேவன் படைத்த அழகிய தோட்டத்திலே தேவனோடு உலாவிக் கொண்டும் தேவன் படைத்த பழ வகைகளை சாப்பிட்டு கொண்டும் சந்தோஷமாக இருந்தனர். இவ்வாறு சந்தோஷமாய் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் குறுக்கிட்டான். ஏவாள் சாத்தானை அனுமதித்ததால் கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவளுக்குள் நுழைந்தது. தேவன் தந்த அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சாத்தான் பறித்து கொண்டு அவர்களை சபிக்கப்பட்டவர்களாக விட்டு சென்றான். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி பாவத்தின் சம்பளம் மரணம்தான். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயம் சாகும். ஆனால் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வந்தார். ஆகவே பாவம் செய்து செத்துப்போவதை விட இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். God bless you. Have a successful month ahead.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:31-32 வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் இங்கு தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பால மோசேயினுடைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்தில், மக்கள் ஈஸியாக இந்த விவாகரத்து என்று சொல்லக்கூடிய அந்த விவாகரத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். தள்ளுதற் சீட்டு என்று அந்த ஒரு சீட்டை கொடுத்துட்டாக்கா அவ்வளோதான், மனைவியை தள்ளி வச்சுட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அதிக நீதியை குறித்து பேசுகிறார். தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் எந்த காரணத்தினால தள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேற எந்த ஒரு முகாந்திரத்தினாலையும் தள்ளக்கூடாது. வேற எந்த முகாந்திரம் என்றால் காரணம். அவள் வந்து கணவனை விட்டு வேறொருவனிடம் போயிட்டான்னாக்கா அவளை நீ தள்ளி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எந்த காரணத்தை கொண்டு நீ தள்ளக்கூடாது, அவளை விவாகரத்து பண்ணக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் எப்படி நடக்கிறது அன்பானிலே? உண்மையிலே இந்த ஹைகோர்ட் லாயர் ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார். அவர் சொன்னது, பாஸ்டர், இந்த ஹைகோர்ட்டில் இன்றைக்கி விவாகரத்து கேஸு 75% கிறிஸ்துவ விவாகரத்து தான் இருக்குது. கிறிஸ்டின் திருமணங்கள், கிறிஸ்தவர்கள் தான் விவாகரத்து வராங்கன்னு சொல்கிறார். கொஞ்சம் 20-25% தான் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்களாம். இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பானே. ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எல்லா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த மத்தேயு 5:6-7 இந்த மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை நிச்சயமாக அவங்க திரும்பி பார்க்க வேண்டும், இல்லது கவனித்து பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சித்தத்தையும் அல்லது ஆசையும் விருப்பத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வேறு எந்த காரணத்துக்கும் மனைவியை தள்ளாத, ஒரே ஒரு காரணத்துக்கு தள்ளுறதுக்கு உனக்கு வாய்ப்பை தரேன், அது அவ விபச்சாரம் பண்ணா. அப்படி நீ வேற காரணத்தினால நீ அவளை தள்ளனா அவளை நீ பாவத்துக்குள்ளாக தள்ளுறன்றார். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை நீ விவாகம் பண்ணனா அப்பயும் நீ பாவம் செய்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள் அன்பாவில், ரொம்ப மைனூட்டாக சொல்கிறார் பாவங்களை குறித்து. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்தில் அந்த தாய் தகப்பன் எப்படியாக அவங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு பிரிவினையை உண்டு பண்ணுகிறார் என்று நிறைய காரியம் நான் கேள்விப்படுகிறேன். நேற்று கூட ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறார், ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக பிரிந்து இருக்கிறாங்க, கணவன் மனைவி. ஒரு ஈகோ, ஏன் போனாங்க, அவங்களே வரட்டும், நான் போய் கூப்பிட மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, தாய் தகப்பனையும் தனியாக விட்டுட்டு வாங்க, நம்ம தனி கொடுத்துன்னு இருப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, முடியாது, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு பிறகு நீங்கள் தான். இப்படி பல காரியத்தினால பல பேர் இன்றைக்கு தள்ளி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி அழகாக சொல்லுது. மத்தி 19:6 இப்படியாக சொல்லுது, அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்னைக்கு எத்தனை குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, எத்தனை மனுஷர்கள் பிரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், தாயின் தகப்பனும். அவளே ஒரு சமயத்தில் திருமணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆகுது. ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர், அந்த பொண்ணு அந்த கணவனை விட்டுட்டு போகணும்னு நினைக்குது, வேற திருமணம் பண்ணிக்க போகிறது, நீங்கள் ஏதாவது அந்த பையன்கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் பிரிவினை உண்டு பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ நான் கேட்குறேன், பாஸ்டர், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள், நம்ம மனுஷன் நம்ம பிரித்து வைக்கக்கூடாது, அவங்களை எப்படியாவது பேசி சேர்த்து வைத்து வாழ வைக்க வேண்டுமேன்னு சொல்லும்போது, இல்லை பாஸ்டர், சில ஒரு ஊழியக்காரன், இல்லை பாஸ்டர், அவங்க ஒத்து வர மாட்டாங்க, எத்தனையோ காரணம் சொல்கிறாங்க இந்த பொண்ணூட்டில், நம்ம பிரித்து வைக்கிறது தான் கரெக்ட். அன்மால இப்படியாக போய்கொண்டிருக்கிறது வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால ஆண்டர் அதனால் தான் தெளிவாக சொல்கிறார், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும். அதே மத்தேயு 19:5 இப்படியாக சொல்கிறார், ஆதியிலே 4 ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினார், அவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்றும், அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று, இப்படி இருக்கிறபடியால் அவர் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்போ தாயும் தகப்பனையும் விட்டு நாம் பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று. இதெல்லாம் இன்றைக்கி இந்த சத்தியத்தெல்லாம் நாம் அறியாதபடிக்கு இன்றைக்கி அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி எத்தனை வாலிபர்கள் தன் மனைவியை அனுப்புறவங்க இருக்கிறாங்க. அதேல மனைவியினுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவிமார்கள் பெண்கள் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி கணவனை மதிக்காமல் பிரிந்து போய் கிடக்கிறாங்க. அன்பாவிலே இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை எபேசியரில் கணவன் மனைவினா எப்படி இருக்கணும்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:22 நீங்கள் வாசிங்கன்னா கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த ரகசியத்தை அழகாக சொல்கிறார். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்ன்றார். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நீ கீழ்ப்படுவியோ அதே போல் உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போயிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அன்பாவிலே கொஞ்சம் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நீ விவாகரத்து பண்ணலான்றார். மற்ற எந்த காரணத்தினாலையும் தள்ளி வைக்கக்கூடாதுன்றார். அப்படி தள்ளி வச்சா நீ பாவம் செய்கிற, அந்த தள்ளப்பட்டவில் நீ கல்யாணம் பண்ண அதுவும் பாவம்ன்றார். அப்போ புருஷனும் சொல்கிறார், உங்கள் மனைவியிடத்திலே அன்பு கூறுங்கள், கிறிஸ்து மேலே எப்படி அன்பு கூறு அதே போல் உன் மனைவி நேசின்றார். அன்பா இல்லையே, ரெண்டு பேரும் ஒரே ரகசியம், ஒரே சரீரம்ன்றார். அப்போ ஒரு சரீரத்துக்கு ஒருத்தவங்க தீங்கு இழைக்க முடியாது, தான் சரீரத்தை தான் தீங்கு இழைக்க முடியாது, அந்த மாதிரி ரெண்டு பேரையும் நேசிக்கணுன்றார். இந்த ரகசியம் பெரியதுன்றார். அன்பானிலே இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறது, என்ன இந்த கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு சொன்னதைப் போல் நான் வாழ வேண்டும், இயேசு சொன்னதைப் போல் நான் நடக்க வேண்டும், இயேசு என்ன நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரோ அதன்படி நம்ம செல்ல வேண்டும் என்று ஒரு வைராக்கியமான ஒரு பக்தனாக கிறிஸ்தவனாக நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். இதன்படி செய்கிற ஒவ்வொருவரும் ஆசிரியப்படுவார்கள். அன்பானவர்களே ஆண்டவர் சொன்னபடி நாம் செய்ய வேண்டும். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு தன் மனைவியை நேசிக்கவும் தன் கணவனை நேசிக்கவும் சேர்ந்து வாழவும் நாம் ஒப்பு கொடுப்போம். அநேகருக்கு இந்த காரியத்தை சொல்லவும் நாம் செய்வோம். நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனை வந்துச்சு, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கேள்விப்படுறீங்களா, தம்பி பைபிள் இப்படியாக சொல்லுது, ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், இப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்களும் புத்திமதி சொல்லுங்கள். கர்த்தர் அவர்களையும் நம்மளையும் ஆசிரியப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே இந்த 5:6-7 நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த 31:32 மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணுன்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க தகப்பனே. இந்த காரியங்களில் இன்னும் நாங்கள் அதிகமாய் ஆழமாய் தியானித்து அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இப்படியாக ஆண்டவரே வேதம் சொல்வதை விட்டுவிட்டு அவங்க சொந்த வாழ்க்கை சொந்த இஷ்டத்தின்படியாக பிரிந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அவல நிலைமை மாறட்டும் தகப்பனே. நீர் உதவி செய்யுங்க, எங்கள் தேசத்தையும் எங்கள் கிறிஸ்தவ மக்களையும் நீர் காப்பாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். தேங்க்யூ அன்பான்லே, காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுல் தாவீதை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறான். இங்கே வேதம் சொல்லுகிறது அனுதினமும் அவனை தேடுகிறான். யார் இந்த சவுல்? இஸ்ரவேலின் ராஜா. ஜனங்கள் எல்லாம் சவுல் கீழே இருக்கிறாங்க. இராணுவம் சவுல் கீழே இருக்கிறது. சவுல் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். காரணம், அவன் ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். அவனுடைய அதிகாரம் அவ்வளோ வல்லமையுள்ள அதிகாரம். அப்படிப்பட்ட சவுல் தாவீதை அனுதினமும் தேடியும் தாவீதை தொட முடியவில்லை, தாவீதை நெருங்க முடியவில்லை, தாவீதினுடைய நிழலை கூட சத்ருவால தொட முடியவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் தாவீதை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லையா? இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். சவுல் எப்படி தாவீதுக்கு எதிராய் நின்றானோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவானவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சவுல் எப்படி தாவீதை அனுதினமும் தேடினானோ அதே போலதான் எப்படி விழுங்கலாம், எப்பொழுது விழுங்கலாம் என்று நித்தம் பிசாசானவன் சுற்றி திரிந்து தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் இன்னும் நானும் நீங்களும் நிற்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், தேவன் எப்படி அன்று தாவீதை சவுல் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லையோ அதே போல இன்றும் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிரான ஆயுதங்கள், அதெல்லாம் வாய்க்காமல் போக காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் பக்கத்தில் தாவீது நிற்கிறான். அப்படி இருந்தும் சவுலுடைய ஈட்டி எடுத்து தாவீது மேலே சரியாக எரிய முடியாததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த நாளில் எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தியின் வார்த்தை இதுதான், தேவன் ஒப்பு கொடுக்காமல் சத்துருவால் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட தொட முடியாது. உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழ வேண்டுமானால் தேவன் தீர்மானிக்கணும், தேவன் நிர்ணயிக்கணும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். இவ்வளவு விசேஷமாய் தேவன் நம்மை வைத்திருக்க சத்ருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பாரா? எதிராய் திட்டம் போடுறாங்களா? போடட்டும். எதிரான ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதா? உருவாக்கப்படட்டும். சத்துரு உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்டுகிறார்களா? தோண்டட்டும். என்ன செய்யணுமோ அவன் செய்யட்டும். ஆமேன். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து தாவீதை அழைத்து கொண்டு வந்தது சவுலின் கையிலே விழ வைப்பதற்கு அல்ல. ஆமேன். மாறாக தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு. அதே போலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னையும் உங்களையும் கிரயம் கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தது சத்ருவின் திட்டத்திலே, சத்ருவின் சூழ்ச்சியிலே, சத்ருவின் ஆயுதத்திலே அடிபட்டு வீழ்த்துவதற்கு அல்ல, விழப்பண்ணுவதற்கு அல்ல. மாறாக ஆமேன், தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில பூரணப்படுத்துவதற்கு. இந்த நாளில் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய் சகோதரா, சகோதரி? உன்னை அழைத்தவரை பார். இதுவரை

ஒப்பு கொடுக்கல. அதனால இந்த நாளில ஜீவனோடு இருக்கிறோம். இனியும் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாத தேவன். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு சொல்ல விடமாட்டார். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் தாங்கினார், இனிமேலும் தாங்குவார். எதிரான ஆயுதங்கள் எல்லாம் இதுவரை வாய்க்காமல் போனது, இனியும் அது வாய்க்கப்பட கர்த்தர் விடமாட்டார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையும் துணையுமா இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. சத்துரு முனையற்று போவானாக. ஆமேன். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எதிரான ஆயுதங்களை இல்லாமல் போக பண்ணுகிறவரே, வாய்க்காமல் போக பண்ணுகிறவரே, நீர் ஒப்பு கொடுக்கவில்லை, அதனால நாங்க இன்று நிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க. உங்க தயவு எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு வேணும். கர்த்தரே நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆலயமும் உபதேசமும் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களை சந்தித்துக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை லூக்கா 21:37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய போதனைகளாகும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிலைத்திருக்க அவனுக்கு போதனைகள் அவசியம். அநேகர் போதனை மற்றும் உபதேசம் ஆகியவற்றின் முக்கியத்தை உணர்ந்து கொள்ளாமல் பெயர் கிறிஸ்தவர்களாகவே வாழ்கிறார்கள். அஸ்திபார உபதேசங்கள் உண்டு, பிரச்சனைகளிலிருந்து பதில் வரக்கூடிய விடுதலையின் போதனைகளும் உண்டு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லக்கூடிய படிப்பினைகளும் உண்டு. அப்போஸ்தலர் பவுலின் நிருபங்களை வாசிக்கும் போது எத்தனை அருமையான உபதேசங்களை கர்த்தர் அவர் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியலாம். அவை அனைத்துமே நாம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் பிரயோசனமாக இருக்கிறது. பல வேளைகளில் வேதத்தின் கருகலான சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்க. மறைப்பொருளான அநேக தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய தாசர் அப்படிப்பட்ட வேத வசனத்தை எடுத்து அதை விளக்கி போதிக்கும் போது அது உங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலயங்களின் நிலைமை என்ன? ஏராளமான ஆலயங்கள் பேரளவிலேயே ஆலயங்களாக இருக்கிறது, ஆனால் அங்கே உபதேசம் இருப்பதில்லை. அஸ்திபார உபதேசங்கள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாய் கிறிஸ்துவோடு கூட கட்டப்படுவது இல்லை. ஐரோப்பிய தேசத்துல அதிக செலவில் கட்டப்பட்ட பல பெரிய ஆலயங்கள் இன்று பெருமையாய் கிடக்கிறது. ஒரு காலத்தில் நிரம்பி இருந்த அவை இப்போது கேட்பாரிட்டு அனாதியாய் கிடக்கிறது. ஜனங்கள் அங்கே வரப்பிரியப்படுவதில்லை. அது வெறும் கட்டடங்களாக பாலடைந்து நிற்கிறது. உபதேசம் இல்லாமல் போதனைகள் இல்லாமல் பாழாய் போயிற்று. ஆனால் எந்த ஆலயத்தில் கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்படும். பல சபைகள் எளிய சபைகளாக இருந்தாலும் வெறும் கூரைகளின் கீழ் ஆராதிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் உபதேசங்கள் அங்கே நிரம்பி காணப்படும். வேத வசனத்தின் வல்லமைகளை அங்கே காணலாம். ஆதி திருச்சபையை நோக்கி பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த சபையில ஊழியர்களும் இருந்தார்கள். அவர்கள் வேத அறிவினால் நிரம்பி இருந்தாங்க. சபை மக்களுக்கு வேண்டிய உபதேசங்கள் ஏராளமாயும் தாராளமாயும் கொடுக்கப்பட்டது. ஆசாரியனுடைய உதட்டிலே ஜனங்கள் அறிவை எதிர்பார்க்கிறார்கள், வேத அறிவை எதிர்பார்க்கிறார்கள், உபதேசங்களை எதிர்பார்க்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தின் உபதேசத்தில் உறுதிப்படுவீர்களாக. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். மத்தேயு 26:55 இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார் இல்லையா? ஆமன்பாத தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான உபதேச வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே சப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்திருக்க

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு அரசியல் பிரமுகரை ஒரு பள்ளி விழாவுக்கு தலைமை ஏற்க கூப்பிட்டிருந்தாங்க. அவர் எந்த பள்ளின்னு கேட்கல, எந்த விழான்னு கேட்கல, அவசர அவசரமா பள்ளிக்கு வந்தாரு. அவசரத்திலேயே இருந்தாரு. நான் அவசரமா போகணும், விழாவை சீக்கிரமா தொடங்குங்கன்னு சொன்னாரு. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க இருக்கிறோம், அதை வழங்கிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம்னு பள்ளி நிர்வாகி சொன்னாரு. ஆனா அரசியல் பிரமுகருக்கு அவர் சொல்றத கேட்க பொறுமை இல்ல. முடியாது, நான் உடனே போகணும்னு அடம்பிடிச்சாரு பிரமுகர். நிர்வாகி ஏதோ சொல்ல முயற்சி செஞ்சாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்காமலேயே பிடிவாதமா பேச தொடங்கினாரு அரசியல் பிரமுகர். ஏற்ற இறக்கத்தோட, நகைச்சுவை உணர்வு ததும்ப ரொம்ப அழகா பேசினாரு. மாணவர்கள் மத்தியில ஒரு சலனமும் இல்லை, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. பேசி முடிச்சிட்டு கிளம்ப ரெடியான பிரமுகர் பள்ளி நிர்வாகிய பார்த்து, இதுதான் நீங்க மாணவர்களை உருவாக்குற லட்சணமான்னு எரிச்சலோட கேட்டாரு. அதுக்கு பள்ளி நிர்வாகி, ஐயா, இது காது கேளாதவருக்கான பள்ளி, எல்லாருக்கும் காது கேட்கும் கருவிகளை வழங்க இருந்தோம். முதல்ல நீங்க அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க பேச்ச அவங்க ரசிச்சிருந்திருப்பாங்கன்னு சொன்னாரு. அரசியல்வாதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கடவுள் எதுக்கு நமக்கு ரெண்டு காதும் ஒரு வாயும் கொடுத்திருக்காரு தெரியுமா? நாம அதிகமா கேட்கணும், குறைவா பேசணுங்கிறதுக்காகத்தான். அடுத்தவங்க பேச்ச கவனிக்காம நாம சொல்றதையே நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது நமது புத்தியினத்தை தான் காட்டுது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுத்தருது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்புறம், நீடிய சாந்தமுள்ளவன் மகாபுத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னும் பைபிள வாசிக்கிறோம்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs, chapter 2, verses 6 and 7.
1: கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்.
2: For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding.
1: அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார்.
2: He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk uprightly.
1: எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தரனை நடத்தின பகுதி 7:2.
2: By the grace of God, the Lord, the portion, the scripture portion with the Lord led me towards meditation is the second part of verse 7.
1: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார்.
2: He is a shield to those who walk uprightly.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: கர்த்தர் ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு அல்லது ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு என்னவெல்லாம் செய்கிறார் அப்படின்னு ஒரு பட்டியலே இங்க நீங்க வாசிக்கலாம்.
2: You can read a list of things that the Lord does to the one who gives heed to the voice of wisdom.
1: நீங்கள் 6 பார்த்தா,
2: If you read verse 6,
1: கர்த்தர் முதலாவது ஞானத்தை தருகிறார்.
2: First the Lord gives or showers wisdom.
1: இரண்டாவது அவர் 7 நீதிமான்களுக்கென்று அந்த மெய் ஞானத்தை சேர்த்து வைக்கிறார்.
2: Second, he stores up that sound wisdom for the upright.
1: மூன்றாவது கர்த்தர் இந்த ஞானத்தை கேட்டு உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார்.
2: The Lord is a shield to those who walk uprightly listening to the voice of wisdom.
1: ஞானம் கூப்பிடுகிறது, நீ வந்து புத்தியினர்களோடு நீ சேராதே, பரிகாசக்காரர்களோடு சேராதே, நீ வந்து நீதியின் பாதையில் வா என்று அது அழைக்கிறது.
2: This wisdom is calling out, don't join with the people or like scorners and the wicked people, but come and walk in the upright manner.
1: நீ சத்தியத்தை விரும்பு, சத்தியத்தை நேசி, நீ ஜீவனின் பாதைக்கு வா என்று ஞானம் அழைக்கிறது.
2: The wisdom is calling out, you love the truth, you walk in the truth and walk and love that way of wisdom.
1: அந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்டு யார் செவி கொடுத்து அந்த நீ பாதைக்கு திரும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கேடகம் போல இருக்கிறார்.
2: Whoever listens to the voice of wisdom and walks in the upright way, unto them the Lord is a shield.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க, அவர் எப்படியெல்லாம் காக்கிறார்னு சொல்லி நீங்க 7-8 வசனங்களை வாசிக்கும் போது நீங்க கண்டுபிடிக்கலாம்.
2: And if you read verses 7 and 8, you can read how he secures and protects us.
1: நீங்க பாருங்க, அங்க எழுதுறார் பாருங்க, உத்தமமாய் நடக்கிற 7 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது.
2: In verse 7 it says he is a shield to those who walk uprightly.
1: 8 வசனத்துல நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார் என்று பார்க்கிறோம்.
2: And in verse 8 we read he guards the paths of justice.
1: 8 வசனத்துல இரண்டாவது பகுதி பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம்.
2: In verse 8 again it we read he preserves the way of his saints.
1: கேடகமாக இருக்கிறார்,
2: he is a shield,
1: தற்காக்கிறார்,
2: he guards,
1: காப்பாற்றுகிறார்,
2: he preserves.
1: இது எதை காண்பிக்கிறது என்றால் தேவன் நம்முடைய காப்பாற்றுதலில், நம்முடைய பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார்.
2: This shows that the Lord is more concerned about our protection.
1: எந்த தகப்பனும் சரி, தன்னுடைய பிள்ளையை அவன் நேசிக்கிறான் என்றால் அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பின் மேல் அவன் ரொம்ப கரிசனை உள்ளவனாய் இருப்பான்.
2: It might be any father who loves a child, he will be very much concerned about the protection of the child.
1: தன்னுடைய பிள்ளைக்கு எந்த கேடும் தீங்கும் வரக்கூடாது என்று அவன் விரும்புவான்.
2: He always desires that no evil should occur to his child.
1: அதே போலதான் தேவனும் நம்மை நேசித்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறதை அவர் பார்த்து விட்டால் நிச்சயமாய் நம்மை காக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாய் இருக்கிறார்.
2: Similarly, our God, when he sees that we obey him and we love him and we walk uprightly, then he will also be much concerned to protect
1: நீங்கள்
2: us.
1: வேதத்தின் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய அநேக சுபாவ குணநல வெளிப்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடாக அவருடைய காக்கும் தன்மையை நீங்க வாசிக்கலாம்.
2: So when you read in the Bible, one of the earliest revelations of God character ஷெல்டர் இன் தி பைபிள் இஸ் ஹிஸ் ப்ரொடெக்ஷன்.
1: நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்கே வருவீர்களானால்,
2: இஃப் யூ கம் டு தி கார்டன் ஆஃப் ஈடன்,
1: அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு,
2: when Adam and Eve committed sin,
1: யாரும் அங்க வரல, பிசாசு வரல, தேவன் வந்து அவர்களை தோலினால் மூடினார்னு சொல்லி பார்க்கிறோம்.
2: We see that no one came there, even Satan did not come, but we see the Lord came and covered them with his skin.
1: அடுத்ததாக ஏதேன் தோட்டத்திற்கு அல்லது அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற அந்த மரத்திற்கு போகும் பாதையை கர்த்தர் வந்து கேருபீன்களை கொண்டு அடைத்து பாதுகாக்கிறதை பார்க்கலாம்.
2: And we also see that he protected the path to the tree of life with cherubim.
1: மனுஷன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு பாவியாக சாப்பிட்டு அவன் நித்திய காலமாய் பாவியாக இருந்திடக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது.
2: The purpose of the Lord was that the person should not reach the tree of life and reach that and eat the tree, a fruit of the tree of life, and leave as a sinner forever.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவனுடைய பாதுகாப்பை நாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம்.
2: In these verses we can see and read about the protection of God.
1: அவருடைய பாதுகாப்பை விளக்கும் ஒரு உருவகமாக அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
2: And this God's protection is illustrated through a shield here.
1: நமக்கு வந்து இந்த காலத்துல கேடகம்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
2: So in modern times we don't know what is actually a shield.
1: நாம இன்னைக்கெல்லாம் கேடகத்தை நம்ம பிள்ளைங்க எல்லாம் கண்ணால பாத்துるபாங்களா கூட தெரியல.
2: And we don't know whether our children would have seen them with their eyes even.
1: கேடகம் வைத்து சண்டை போடுற மாதிரி காட்சிகளை லைவா எங்கேயும் டிவில காட்றது இல்ல.
2: They don't show live in TVs about this people who wage a war using a shield.
1: ஏனென்றா இன்றைக்குள்ள சுத்தங்கள்ல சண்டைகள்ல வந்து கேடகங்களை யாரும் பயன்படுத்துறது இல்ல.
2: Because in modern days we don't use shield for wars and battles.
1: கேடகத்தை பார்க்கணும்னா நம்ம மியூசியமுக்கு போனா தான் கேடகங்கள்லாம் பார்க்க முடியும்.
2: We can only see those shields only in the museum.
1: ஆனால் ஆதி காலங்கள்ல வந்து கேடகம் என்பது ஒரு யுத்தத்துல மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்தது.
2: But this shield was very important weapon of war in the early days.
1: ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சேனையும் வித்தியாசமான விதங்கள்ல பொருட்களை பயன்படுத்தி அவங்க வந்து வித்தியாசமான அளவுகளில் வந்து கேடகங்களை செய்து வைத்திருந்தாங்க.
2: So each and every army and the host would have made different kinds and different ways, varieties of shield for the protection.
1: ஒரு நாட்டில் எத்தனை கேடகங்கள் ஆயத்தமாக இருக்கோ அவ்வளவுதான் அந்த நாட்டின் சேனை வலிமை உள்ளது என்று கருதப்பட்டது.
2: The strength of the army of a nation is determined only based upon the number of shields that they have.
1: சரியான கேடகம் இல்லைனா எவ்வளவு சிறந்த ஒரு யுத்த வீரனோ நிச்சயம்
2: So for example we have bulletproof jackets and bulletproof glass where these bullets cannot penetrate deep into it.
1: அதே போல இன்னைக்கு armored vehicle, armored tank னு சொல்வாங்க. அதாவது குண்டு துளைக்காத டேங்க், குண்டு துளைக்காத வாகனங்கள், அதெல்லாம் யுத்தத்துல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க.
2: Even and also we have armored vehicles and armored tanks where they use in today's warfare.
1: இன்றைக்கு இருக்கிற இந்த பயங்கரமான வெடிகுண்டுகள் மேல அல்லது கண்ணி வெடிகள் மேல அந்த வாகனங்கள் போனா கூட அந்த வாகனங்கள் சேதமே ஆகாதபடி அவ்வளவு வலிமையான வாகனங்களை உருவாக்குறாங்க. இதுவும் ஒரு விதமான கேடகம்தான்.
2: So they make those vehicles in such a way that even they pass through these mines and other bombs, they will not be affected by it.
1: அமெரிக்கா வந்து iron dome என்று ஒன்று கண்டுபிடித்திருக்கிறது.
2: America has found an iron dome.
1: இதுதான் இஸ்ரவேல்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க.
2: So this is what they use in Israel today.
1: அந்த இஸ்ரவேலுடைய எல்லை முழுவதும் இந்த குண்டுகளை வைத்திருக்காங்க.
2: They have placed these bombs in the territory of Israel.
1: இது வந்து என்ன, இந்த ஏவுகணைகள் என்ன செய்யும்னு சொன்னா, எதிரியினுடைய பாளையத்திலிருந்து ஒரு ஏவுகணை வீசப்பட்ட உடனே யாருமே அதை வந்து கை வைக்காம ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணுனா போய் அந்த ஏவுகணைகள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வராதபடி அந்த எல்லை எங்கும் உடனே நடுவானிலேயே தாக்கி அதை அழிச்சு என்ன பண்ணிரோம்னா இந்த நாட்டை காப்பாற்று.
2: When the enemies of this country launch a missile towards this nation, before it reaches the nation, these missiles will automatically launch a missile and destroy them in the air.
1: இது ஐயன் டோம் என்று சொல்லுகிறாங்க.
2: This they call it as iron dome.
1: நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கேடகம் என்பது வித்தியாசமான விதங்களில் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அதனுடைய நோக்கமும் அதனுடைய செயல்பாடும் மாறல.
2: I think though the shield has evolved to different forms, its purpose and function remains the same. It has never changed.
1: இந்த கேடகம் என்பதை நீங்கள் எல்லா இடங்களிலேயும் எல்லா இடத்திலேயும் நீங்க பார்க்க முடியாது.
2: So this shield is not something that you can see everywhere or by everyone.
1: இந்த கேடகம் என்பது மூன்று காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது.
2: This shield signifies three things.
1: முதலாவது கேடகத்தை வைத்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் யுத்தத்திலே செல்லுகிற வீரர்களாக இருப்பாங்க.
2: So first, a shield is always associated with a soldier.
1: அது ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற விளையாட்டு பொருள் அல்ல.
2: It is not a toy that is given to a child.
1: அது யுத்த வீரனுடைய ஆயுதம்.
2: It is a weapon of a soldier.
1: இரண்டாவது இந்த கேடகம் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் ஒருவனுடைய வலிமை, ஒருவனுடைய பலன் அதற்கு அடையாளமா இருக்கிறது.
2: Second, the shield represents strength of a person.
1: ஒருவன் அந்த கேடகத்தை வைத்து விட்டால் அவனுடைய பலன் பல மடங்கு கூடி விடுகிறது.
2: When a person holds a shield, his strength increases many times.
1: அவனுடைய தற்காப்பின் பலன் பல மடங்கு கூடி விடுகிறது.
2: His defense mechanism increases many times.
1: மூன்றாவது ஒரு கேடகம் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கு.
2: And third, a shield promises safety.
1: ஆகவே ஒரு யுத்த வீரன் இந்த கேடகத்தை வைத்திருக்கும் போது அவன் பலசாலியா இருக்கிறான், அவன் தீங்குக்கு பயப்படாமல் தைரியமா இருக்கிறான்.
2: Therefore, when a soldier holds a shield, he is very strong and he is not afraid of any harm.
1: இங்கே நீதி மொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தரே ஒரு நீதிமானுக்கு கேடகமாக இருக்கிறார்.
2: Here in Proverbs we read, the Lord is a shield to those who walk uprightly.
1: நான் நினைக்கிறேன் கர்த்தரே கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கேடகத்தினுடைய மூன்று குணநலன்களும் நம்முடைய தேவனிலே வெளிப்படுகிறது.
2: So when it says that the Lord is a shield to us, then it means that all these three characters belong to our God.
1: எப்படி வெளிப்படுகிறது?
2: How it is revealed?
1: நான் சொன்னேன் கேடகம் வைத்திருக்கிறவர்கள் யார் என்றால் யுத்த வீரர்கள் தான் வைத்திருப்பாங்க.
2: I told you first, only a soldier will hold the shield.
1: நம்முடைய
2: அவனுடைய
1: சேனைகளையும் சமுத்திரத்திலே
2: தள்ளிவிட்டார்.
1: பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள்.
2: His chosen captains are also drowned in the Red Sea.
1: ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள்.
2: The depths have covered them, they sank to the bottom like a stone.
1: கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு
2: Your right hand, O Lord, has become glorious in power. Your right hand, O Lord, has dashed the enemies in pieces.
1: பாத்தீங்களா இங்க கர்த்தர் யாராவது தென்படுகிறார்னா ஒரு யுத்த வீரனை போல போய் யுத்தம் பண்றாரு.
2: So here the Lord is revealed as a soldier or a warrior and he wages war.
1: 42 ஆம் அதிகாரம் ஏசாயா வாங்க.
2: Come to Isaiah 42.
1: 13 ஆம் வசனம் பாருங்களே.
2: Verse 13.
1: அங்கே நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் யார்னா கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவா.
2: The Lord shall go forth like a mighty man. He shall stir up his zeal like a man of war. He shall cry out, yes, he aloud. He shall prevail against his enemies.
1: அவர் பராக்கிரமசாலி.
2: He is a mighty man.
1: யுத்த வீரன்.
2: He is a man of war.
1: சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவர்.
2: And he prevails against the enemies.
1: சங்கீதம் 24:10 வாங்க.
2: Come to Psalm 24:10.
1: அங்கேயும் நாம் தேவனை ஒரு யுத்த வீரனாக பார்க்கலாம்.
2: Here also we can see a God as a warrior.
1: 24:10.
2: Psalm 24:10.
1: யார் இந்த மகிமையின் ராஜா?
2: Who is this king of glory?
1: அவர் சேனைகளின் கர்த்தரானவர்.
2: The Lord of hosts.
1: அவரே மகிமையின் ராஜா.
2: He is the king of glory.
1: அப்போ கர்த்தர் வந்து எனக்கு கேடகமா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இந்த கேடகம் எப்படி ஒரு யுத்த வீரனுடைய கையில இருக்குமோ அதே போல நம்முடைய தேவனும் யாரா இருக்கிறார்னா ஒரு யுத்த வீரனாக இருக்கிறார்.
2: When you say the Lord is our shield, like how this shield is associated with the soldier, our God is also a warrior.
1: இரண்டாவது நான் சொன்னேன்
2: Second, I told you.
1: இந்த கேடகம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பலத்திற்கு அடையாளமா இருக்கு.
2: I told you this shield represents strength.
1: கைகளால் தடுக்க முடியாத அம்புகளை வந்து தாங்கி நிறுத்தி தடுத்து வந்து அதை வீழ்க செய்யறது வந்து ஒரு கேடகம்.
2: A shield is the one which defends the arrows which cannot be obstructed through our hands.
1: வெறுங்கையை வைத்து ஒருத்த யுத்தம் பண்ண அவன் அம்புகளை வந்து நிறுத்த முடியாது.
2: So if a person wages war using his own hands, he cannot wage war.
1: அவன் ஈட்டியையும் பட்டயத்தையும் நிறுத்தவே முடியாது.
2: He cannot stop this arrows and the spear.
1: அந்த ஈட்டியும் பட்டயமும் கையில படுமானா கை துண்டா போய்டும்.
2: So if this sword and spear come towards him, his hand would be cut down.
1: ஆனால் அதே கையில ஒருத்தன் கேடகத்தை பிடிச்சிட்டான்னு சொன்னா எத்தனை ஈட்டி எத்தனை அம்பு என்ன பட்டயம் வந்தாலும் அது அவனை ஒண்ணு சேதப்படுத்தவே படுத்தாது.
2: But if a person holds a shield in his hands, no matter how many arrows or how many spears come against him, nothing can harm him.
1: அதே கைதான்.
2: It is the same hand.
1: ஆனா கேடகத்தை பிடிச்சிருச்சுனா அந்த கையினுடைய வலிமை பலன் பல மடங்கு கூடிடும்.
2: But if it holds a shield, the strength of this hand increases many times.
1: நம்முடைய தேவனும் பலத்திற்கு அடையாளமா இருக்கிறார்.
2: Even our God is also a representation of the strength.
1: எரேமியா 32 அதிகாரம் வாங்க.
2: Come to Jeremiah chapter 32.
1: எரேமியா 32:17 பாருங்கள்.
2: Jeremiah 32:17.
1: ஆ கர்த்தாவே ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினீர்.
2: Our Lord God, behold, you have made the heavens and the earth by your great power and outstretched arm.
1: உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறோம்.
2: There is nothing too hard for you.
1: இங்க பாத்தீங்களா, தேவன் ஒரு பலமுள்ளவராக நீங்க பார்க்கலாம்.
2: Here you can see our God as a strong God.
1: நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படினா அர்த்தம் என்ன? இந்த கேடகமாகிய தேவன் பலமுள்ளவராக இருக்கிறார்.
2: When he says I am the shield, it means that our God is strong.
1: சங்கீதம் 65:6 வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 65:6,
1: வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையை வந்து இடை கட்டி கொண்டு அவருடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம்.
2: Here we read who established the mountains by his strength, being clothed with power.
1: நீங்கள் 27 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 27:1,
1: கர்த்தர் வந்து எனக்கு வெளிச்சமும் எனக்கு இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன்?
2: The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the strength of my life, of whom shall I be afraid?
1: கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க.
2: How good is our God?
1: அப்போ இந்த கேடகமா இருப்பேன் சொன்ன அர்த்தம் என்னன்னா அவர் யுத்தவீரனா இருக்கிறாரு.
2: When he says that he is a shield, he is a warrior.
1: இரண்டாவது, அவர் பலமுள்ளவரா இருக்கிறார்.
2: Second, our God is strong.
1: மூன்றாவது, இந்த கேடகம் எதற்கு அடையாளம்னா அது பாதுகாக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு.
2: And third, I told you this shield promises safety.
1: 2 Thessalonians 3:3 வசனம் பாருங்க.
2: 2 Thessalonians 3:3.
1: இந்த பாதுகாக்கிற இந்த குணநலன் நம்முடைய தேவனிடத்திலே உண்டு.
2: Even our God also possesses this characteristics of safety.
1: கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று வாசிக்கிறோம்.
2: Here we read, but the Lord is faithful, who will establish you and guard you from the evil one.
1: கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவார்.
2: The Lord will guard you.
1: அப்போ இந்த கேடகம் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்குமோ அதே போல கர்த்தரும் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறார்.
2: Like how this shield promises safety, our God also keeps us safe.
1: நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களா, தேவனுடைய காக்கிற தன்மையை நீங்க எல்லா இடத்திலையும் வாசிக்கலாம்.
2: So if you read the entire Bible, you can read how the Lord saves and protects us.
1: யோபுவை சுற்றி தேவன் ஒரு வேலி அமைத்திருந்தார் என்று சொல்லி பிசாசானவன் கர்த்தர்ட்ட போய் சொன்னான்.
2: We read in the Bible where Satan told about Job that the Lord has put a fence around Job.
1: நீ வேலி எடுக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் அவனை கை வைக்க முடியாது.
2: Unless you remove that hedge or fence, I cannot place my hand on him.
1: தானியேலை சிங்கக்கெபியிலே போடும்போது எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை அங்க பார்த்தாங்க.
2: When Daniel was cast into lions den, everyone saw the power of God.
1: தானியேல் சொல்லுகிறான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டாருன்னு சொல்றான்.
2: Daniel says the Lord sent his angels and shut the lion's mouth.
1: நேபுகாத்நேச்சார் எழுப்பின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிமிர்ந்து நின்றபோது,
2: When Shadrach, Meshach, Abednego stood erect that they will not worship that image erected by the king.
1: 7 times சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ளே அவர்கள் போடப்பட்டபோது,
2: When they were cast into a fiery furnace that were heated 7 times.
1: 4th நபராக அந்த அக்கினியின் சூளைக்குள்ளே நடந்து வந்து ஆண்டவர் அந்த 3 பேரும் அக்கினியினுடைய வாசனை கூட படாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார்.
2: So but the Lord came as a fourth person among them and walked with them that even the smoke of the fire could not be found in them.
1: அதனால தான் நாம சங்கீதங்களை வாசிக்கிறோம்.
2: That's why we read in Psalm.
1: அவர் இஸ்ரவேலை காக்கிறவராக இரவும் தூங்குறது இல்லையா பகலும் தூங்குறது இல்லையா.
2: So he will never sleep nor slumber who keeps his Israel.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் இரவும் பகலும் தூங்காமல் காக்குறார்.
2: The Lord keeps Israel who will never sleep nor slumber.
1: நீங்க இத எப்படி பார்க்கலாம்னு சொன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி.
2: You can look him like a watchman.
1: எந்த வாட்ச்மேன் ஆனால் ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும்.
2: So there will be two shifts for any watchman.
1: காலைக்கு ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, நைட் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு.
2: There will be a watchman for day shift and a watchman for the night.
1: ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, தம்மை காக்குற நம்முடைய தம்முடைய பிள்ளைகளை காக்குற தேவனோ எப்படிப்பட்ட காவல்காரனா இருக்கிறார்னா காலையும் தூங்க மாட்டாரு மாலையும் தூங்க மாட்டாரு.
2: But the psalmist says the Lord who protects and guards his people, he will never sleep nor slumber day or night.
1: எந்த நேரமும் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன்.
2: He will always be watchful and protect us.
1: அதனால தான் நாம் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்.
2: That's why we read no weapon formed against you shall prosper.
1: இப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார்.
2: God gives us such kind of protection to us.
1: நீதிமானுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் அப்படினா அந்த மூன்று காரியங்கள்.
2: So when you say the Lord is a shield to those walk uprightly, there are three things here.
1: முதலாவது சொன்னேன்,
2: first I told you,
1: கேடகம் வந்து ஒரு யுத்த வீரன் இடத்துல தான் இருக்கும்.
2: Only a soldier or a warrior will hold the shield.
1: நம்முடைய தேவனும் யுத்த வீரனாய் இருக்கிறார்.
2: Likewise our God is a warrior.
1: ஒரு கேடகம் யார் இடத்துல இருக்கோ அவங்க பலசாலிகளாக மாறுறாங்க.
2: The shield represents strength of the person who holds it.
1: அதே போல நம்முடைய தேவனும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவராய் இருக்கிறார்.
2: Similarly our God is strong and powerful.
1: ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் மீட்கிறார்.
2: He will redeem and save us by his great power and outstretched arm.
1: மூன்றாவது, இந்த கேடகம் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள்.
2: And third, whoever holds his shield, they will be protected.
1: நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Even our God also keeps us safe and protects us.
1: ஒரு கேடகம் இருக்கிறது அல்லது கேடகம் அவர்கள் கையில இருக்கிறது, கேடகம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க வைத்திருக்கிறாங்க அப்படினா அர்த்தம் என்ன?
2: So what does it mean that a person holds a shield or if a shield is given to a person?
1: நான் இந்த கண்ணோட்டத்துல உங்களோடு இன்றைக்கு நான் சுருக்கமாக பேச விரும்பறேன்.
2: I want to speak in short in this perspective to you today.
1: ஒரு தேவ ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் வந்து கேடகமா நிக்கிறாராம்.
2: The Lord is a shield to the person who receives the wisdom of God.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இதற்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கிறது.
2: There are three meanings for
1: முதலாவது,
2: first,
1: கேடகமாய் தேவன் நம்மோடு இருப்பதனால முதலாவது வெளிப்படுகிற சத்தியம் என்னவென்றால் நாம் ஒரு யுத்தத்திலே இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம்.
2: So first when we have the Lord as our shield, it conveys that a shield tells us that we are in a war.
1: யுத்தம் இல்லாத மனுஷன் கையில கேடகம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல.
2: A person who is not in a warfare does not need not to hold this shield.
1: நமக்கு தெரியும் எப்பெல்லாம் யுத்தம் வருது அப்படினு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா யுத்த வாகனங்கள் தளவாடங்கள் எல்லாத்தையும் எல்லை கொண்டு போவாங்க.
2: So whenever we know whether there is a warfare, whether there is a war of battle, immediately they will take all the weapons and everything that is related to the war.
1: உள்ள மறைச்சு வச்ச சேர்த்து வச்ச ஆயுதங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க.
2: They will bring all the things that they have kept protected in their things.
1: யுத்தம் முடிஞ்சு போச்சு அப்படினா அர்த்தம் என்னன்னா அந்த தளவாடங்கள் அந்த யுத்த ஆயுதங்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு போய்டுவாங்க.
2: So once when the battle has ended, it means that they bring back all the troops and vehicles of arms.
1: கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார் அப்படினா உடனே நம்ம விளங்கி கொள்ளணும், நாம ஒரு யுத்த களத்துல நாம இருக்கிறோம் என்பது நாம அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம்.
2: So the first truth that we have to understand when God is our shield, it means that we are in a warfare.
1: சங்கீதக்காரன் இதை பற்றி எழுதுவாரு.
2: Psalmist writes about this.
1: 35ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை பாருங்க.
2: Psalm 35 first 3 verses.
1: கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும்.
2: O Lord, with those who strive with me, fight against those who fight against me.
1: நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும்.
2: Take hold of shield and buckler and stand up for my help.
1: என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும்.
2: I also draw out the spear and stop those who pursue me. Say to my soul, I am your salvation.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு ஒரு ஞானிக்கு ஆண்டவர் வந்து கேடகமா இருக்கிறார் அப்படின்னா ஒரு நீதிமான் ஒரு தேவனுடைய ஞானத்தை பெற்றவன் ஒரு யுத்த களத்துல இருக்கிறான் என்பதுல சந்தேகமே இல்ல.
2: When it says that the Lord is a shield to the righteous and the upright who holds or receive the wisdom of God, it means that there is no doubt he is in a warfare.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஒருவன் எப்பொழுது ஞானத்திலே வளருகிறானோ,
2: when a person grows up in wisdom,
1: அதோடு சேர்த்து அவனுக்கும் சத்துருக்கள் பெருகுகிறார்கள் என்பது உண்மை.
2: And it is true that also his enemies will increase accordingly.
1: ஞானம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்.
2: Wisdom is a great treasure.
1: அந்த பொக்கிஷம் ஒருவனுக்குள்ள இருந்துட்டாலே அதற்கு விரோதமாக யார் வருவானா, சத்துருக்கள் இருப்பாங்க.
2: When a person holds a treasure, then surely there are enemies that come against it.
1: ஞானம் இல்லாத மனுஷன் எதை பத்தி பயப்பட வேணாம்.
2: A person without wisdom need not worry about anything.
1: ஆனா ஒருவன் ஏதாவது ஒரு பகுதியிலே ஞானம் உள்ளவனாக புத்தி உள்ளவனாக அவன் வந்து பெருகுகிறான் அப்படின்னா, அதை விரும்பாத நேசிக்காத விரோதிக்கிற சத்துருக்கள் எழும்புவாங்க.
2: But if a person is very wise and very intelligent in something, then they have enemies who don't desire and like it.
1: நல்ல பழுத்து தொங்காத ஒரு வெறும் மரத்துக்கு யாரு வந்து கல் அடிச்சு அதை வந்து காயப்படுத்த மாட்டாங்க.
2: No one will throw stones at the tree which does not have a ripe fruit.
1: ஆனா ஒரு மரம் நல்ல பழுத்து கனி கொடுத்து ருசியுள்ள பழங்கள் இருக்கும்னா போறவன் வரவெல்லாம் கல்ல தூக்கி அடிப்பான்.
2: But if a tree holds very ripened fruits which are very tasty, then all the people, all the passerbys will throw stones at it.
1: அந்த பழத்தை வந்து கண்ணி வைத்து திருடுறதுக்கு நிறைய மிருகங்கள் இருக்கும்.
2: And there will be many animals who would try to steal or rob fruits from it.
1: அதே போல தான் ஞானத்துல வளருகிற மனுஷனுக்கு ஒரு யுத்தம் இருக்கு.
2: And similarly, a person who grows up in wisdom will have a war.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவனுடைய ஞானத்தை பொறுத்து கொள்ளாத ஒரு கூட்டம் ஒன்னு எழும்பும்.
2: There will rise up people who cannot bear or tolerate his wisdom.
1: அவங்க அந்த ஞானியை பார்த்தா தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும், தங்க வேலைக்கு வேட்டு வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்த்து வருவாங்க.
2: It's because they grow up in a fear that if this man rise up, there will be a problem for their work and job.
1: அவங்க தங்க வேலை இழந்துருவாங்கன்னு பயப்படுவாங்க.
2: They are very afraid that they will lose their job.
1: அதனால ஒரு எரிச்சல் எழும்புவாங்க.
2: Therefore they will rise up in jealousy.
1: பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ரொம்ப ஞானமா நடக்கிறீங்க அப்படின்னாலே உங்களை பற்றி ஒரு பயம் சுற்றி இருக்கும்னு வந்துடும்.
2: Generally, when you walk wisely in a place, there will be a fear about you around you.
1: நீங்க அவங்களை எந்த விதத்திலும் பயமுறுத்த வேண்டியதில்லை.
2: You need not scare them in any way.
1: நீங்க அவங்ககிட்ட விரோதிக்க வேண்டியதில்லை.
2: You need not show enmity to them.
1: நீங்க அவங்ககிட்ட சண்டை போட வேண்டியதில்லை.
2: You need not strive with them.
1: நீங்க கொஞ்சம் ஞானத்துல வளர்றீங்கனாலே நிறைய பேர் கண்ணு வந்து சந்தோஷமா இருக்காது.
2: If you grow up lightly in wisdom, then many people will not be happy about it.
1: அநேகருடைய எரிச்சல், அநேகருடைய பொறாமை, அநேகருடைய கண் வந்து வன் கண்ணா மாறும்.
2: So many people will be jealous, many people will be envious against it.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: இவனுக்குள்ள ஒரு விசேஷ தாவி இருக்கு.
2: It's because there's a special spirit in him.
1: தானியேல் வந்து அவன் வந்து மற்ற எல்லாரை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தனா இருந்தானா.
2: So Daniel was found to be 10 times excellent than other people.
1: அவன் யாருக்கும் தொந்தரவு பண்ணல.
2: He never bothered anybody.
1: ராஜாவின் போஜனம் கூட வேணாம்ப்பா, எனக்கு கீரையும் வெறும் பருப்பையும் கொடு.

0: இது உங்களுக்கு ரொம்ப வேதனையாவே இருக்கும்.
1: This might be really painful for you.
0: ஆண்டவரிடம் ஞானத்தை பெறுவது ரொம்ப நல்லதுதான்.
1: It is always good to receive wisdom from God.
0: நீங்க ஞானத்தோட நீங்க தேவனுடைய நீதியில நடக்கிறது ரொம்ப நல்லதுதான்.
1: It is also good when you walk along in righteousness along with the wisdom of God.
0: ஆனா நீங்க ஞானியாக தேவனுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்க சத்தியத்தின் பாதையில் நடந்தீங்கனா உங்களுக்கு வந்து நண்பர்கள் சேருவதை பார்க்கிலும் உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் அதிகரிப்பாங்க என்பது உண்மை.
1: But it is true that if you receive the wisdom of God and walk wisely in an upright and righteous manner, then it is true that there will be a great enemies for you.
0: உங்களுக்கு வந்து பொறாமையும் எரிச்சலும் எழும்பறது உண்மை.
1: It is true that jealousy and envy will rise against you.
0: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்.
1: Even our Lord and Jesus Savior, he also walked around doing good to everyone.
0: அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வந்தது.
1: Only words of grace came out of his mouth.
0: ஜனங்கள் அவருடைய வாயின் வார்த்தையினால் அப்படியே பிரமித்து போய் அவருடைய வார்த்தைகளை மகிழ்ந்தார்கள்.
1: People were astonished at his words and they rejoiced in his words.
0: அதே வேளையில ஒரு கூட்டம் எழும்பிருச்சு.
1: But at the same time they rose up another group.
0: அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு குற்றம் கிடைக்காதா, அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் எழும்பிச்சு.
1: And there was a crowd who was finding fault, trying to find fault from his words.
0: இந்த நாசரேத் ஊர்ல பிறந்த எத்தனையோ பேர் இருக்காங்கங்க, ஒருத்தர பார்த்து இப்படி யாரும் எழும்பல.
1: There were many people who were born in Nazareth but no one rose up against such kind of people.
0: ஒருவன் ஞானத்துல வளருகிறான் என்றாலே ஆபத்தும் பெருகுதுன்னு அர்த்தம்.
1: But if a person grows of wisdom, it means that there is also danger growing up along with
0: that. அப்போஸ்தலர் நடபடிகள் 8 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
1: if you come to Acts chapter 8,
0: 9 முதல் 11 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது,
1: if you read verses 9 to 11,
0: அங்கே சீமோன் என்கிற மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
1: Here you can read about a man named Simon who was practicing sorcery in the city.
0: இவன் யார் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான்.
1: The verse says that he astonished the people of Samaria claiming that he was someone great.
0: அவன வந்து அடுத்த வசனம் படுத்தீங்கன்னா, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் அப்படின்னு சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள்னு பார்க்கிறோம்.
1: The next verse is to whom they all gave heed from the least to the greatest saying this man is a great power of God.
0: 11 வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்ததுனால அவனை மதித்து வந்தாங்கன்னு பார்க்கிறோம்.
1: And verse 11 says and they heeded him because he had astonished them with his sorceries for a long time.
0: எத்தனையோ பேருடைய மரியாதை கிடைக்குது.
1: He received respect of many people.
0: எத்தனையோ பேர் இவனை ரொம்ப பெரியவனா பாக்குறாங்க.
1: Many people considered him to be great.
0: கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதா பாக்குறாங்க.
1: They also saw that he had great power of God.
0: அவருக்கு சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
1: And he had many fans right from small till great.
0: அவரை ரொம்ப மதிச்சு வர்றாங்க அவரை.
1: Many people respect and come to him.
0: நல்ல பணம் கொடுத்து நல்ல ஆள் வருமானம் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கிற.
1: And he got good income from all the people.
0: ஆனா செய்யற வேலை என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா மாய வித்தைன்னு போட்டிருக்கு.
1: But the work that he did was sorcery.
0: புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது?
1: Can you understand what I say?
0: அவர் வாயிலிருந்து ஞானம் எல்லாம் வரல.
1: So it is not wisdom that came out of his mouth.
0: அவர் சொல்றது ஒண்ணுமே உண்மை கிடையாது.
1: Whatever he said is not true.
0: எல்லாம் மாயம், எல்லாம் வித்தை.
1: Everything is sorcery, everything is a magic.
0: இவர் பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருந்து பாருங்க.
1: It was a very good business going on.
0: இந்த வழியா பவுல் வர்றாரு.
1: So Paul came that way.
0: இப்ப பிரச்சனை என்னன்னா,
1: Now the problem is,
0: இவ்வளவு நாள் இவரை பார்த்துட்டு பிரமி படிச்சிட்டு இருந்த மக்கள் வந்து இவனை விட்டு விலகுறாங்க.
1: Now people who were astonished at him began to move from him.
0: ஏன் ஒரு ஞானிய பார்த்து நிறைய பேருக்கு எரிச்சல் வரும்னு கேட்டா, அட நம்ம சொல்றது கேட்க ஒருத்தன் இல்லையே, எல்லாரும் இவன் பின்னாலேயே போறாங்களேன்னு தான்
1: எரிச்சல். Why people will be jealous against wise man? It's because there is no one who can listen to me, but everyone is going behind that wise man.
0: யூதர்கள் கூட என்ன இயேசுவோட பிரச்சனைனா, நாடே இவன் பின்னாடி போயிரும் போல இருக்கே.
1: Jews also experienced the same problem with Jesus because the entire nation was going behind.
0: நம்ம மார்க்கெட் என்ன ஆகிறது?
1: What will happen to our market?
0: இனிமே நம்மள யார் கவனிப்பா?
1: Who will take care of us?
0: இனி நம்மள யார் மதிப்பா?
1: Who will respect us anymore?
0: ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை, ஒரு நிலை, ஒரு யோசனை உள்ள வந்துருச்சுனாலே எரிச்சல் வந்துடும்.
1: When there comes a sense of insecurity in them, there comes jealousy.
0: ஒரு யுத்தம் அங்க கிளம்பிரும்.
1: There will start a war.
0: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
1: If you come to Acts chapter 16,
0: அங்கே ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பெண்ணை குறித்து நம்ம படிக்கிறோம்.
1: Here we can read about a girl possessed with a spirit.
0: நீங்கள் அப்போஸ்தலர் 16 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
1: If you read Acts 16 and verse 16,
0: அங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தாள்னு பார்க்கிறோம்.
1: Here we read about a girl possessed with a spirit of divination whom brought her masters much profit by fortune telling.
0: அவள் ஒவ்வொரு நாளும் பவுல் இங்கும் அங்கும் திரியும் போது, போகும் போதும் வரும் போதும் இவங்க தேவனுடைய ஊழியர் ஊழியர்கள் ஊழியர்கள் அவனை

0: ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தேன்.
1: So each and every day when Paul was moving out here and there, she used to cry out saying, these are the servants of the most high God, and she was troubling him.
0: ஒரு நாள் பவுல் வந்து கடும் கோபம் அடைந்து திரும்பி அந்த அசுத்த ஆவியை அவளிடத்துல அதட்டினார்.
1: So one day Paul was greatly annoyed and commanded that spirit to come out of her.
0: அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு பிரிந்து போனது.
1: The spirit left her.
0: இப்ப பாருங்க, அவள் விடுதலை ஆயிட்டா.
1: Now she is delivered.
0: ஆனா பிரச்சனை என்னன்னா, இவளை வச்சுட்டு சம்பாரிச்சிருந்தாங்க பாருங்க, அவ்வளவு பேருக்கு சந்தோஷம் இல்ல அது.
1: But the thing is that the masters who earned income through her were not happy with that.
0: வேதம் சொல்லுகிறது, அந்த முழு கூட்டமும் எழும்பி இந்த பவுலை என்ன பண்றாங்கன்னா, அவங்க பவுலையும் சீலாவையும் அவங்க வந்து நேரா தேசாதிபதிகள்ட்ட கொண்டு போயிட்டாங்க.
1: So the Bible says the entire masters they took seized Paul and Silas and dragged them into the authorities.
0: முழு ஜனத்தையும் குரோதமா எழுப்புனாங்க.
1: So they rose up the entire crowd and mob against them.
0: அவர்களை வாரினால் அடித்தாங்க.
1: So they also beat them.
0: அது மட்டுமல்ல, அவர்களை சிறைச்சாலல போட்டு காலை தொழுவத்துல மாட்டி விட்டாங்க.
1: And they also put them in charge or cast into the prison faster than needed to stop.
0: பண்ண தப்பு என்ன?
1: What was the mistake they committed?
0: என்ன பண்ண தப்பு?
1: What did they do?
0: அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு பொண்ணை இவர் அதட்டி அசுத்தா வெளியே கொண்டு வந்துட்டாரு.
1: So he commanded and brought out the spirit that was possessed in a girl.
0: இப்போ இது நன்மையா தீமையா?
1: Is this good or bad?
0: சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா?
1: Is this good or bad?
0: நிச்சயமா நல்லதுதான் நாம சொல்லுவோம்.
1: Certainly it is good we will say.
0: அந்த பெண்ணிடத்துல போய் கேட்டீங்கன்னா அவ நல்லதுதான் சொல்வா.
1: If you ask that girl she will also say it is good.
0: அப்பா அசுத்தாவில இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன் அவ நிம்மதி பெருமூச்சுடுவா.
1: So she will give a sigh of relief saying that I am being relieved from this.
0: ஆனா பிரச்சனை யாருக்குன்னு சொன்னா, இவளை வச்சு ஊரே ஏமாத்திட்டு இருந்தாங்க பாருங்க, பண சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அவனுக்கு இது நல்ல செய்தி கிடையாது.
1: But only the masters who were earning through her, it was not a good news for them.
0: பாருங்க, ஒரு ஆபீஸ்ல நீங்க வந்து ஒருத்தர் வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காருன்னு வெச்சிடுங்க.
1: So if you have a person who is deceiving and cheating everyone in your office.
0: கர்றவங்க எல்லாரத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு.
1: So whomsoever comes he'll get a bribe from.
0: எல்லாரையும் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காரு.
1: He is looting from everyone.
0: ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு அதிகாரி மாறி வர்றாரு.
1: But one day suddenly the officer changes.
0: அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் ஒரு பிடி பிடிக்கிறாரு.
1: So he will take hold of everyone.
0: அவர் யாரு இப்படி அப்படி கை மாற முடியாதபடி ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு.
1: So he is very strict that no one can take bribes.
0: இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா,
1: if you ask whether it is good or bad,
0: வந்து போற ஜனங்க எல்லாருக்குமே நல்லது.
1: It is good for all the people who come there.
0: ஊரே அவரை பாராட்டும்.
1: The entire place or city will.
0: இவர் வந்ததில இருந்து நமக்கு வேலை ரொம்ப நல்ல ஈஸியா முடியுது.
1: Right from the time he came to the power our work is being done very easily.
0: நம்ம பணம் நஷ்டமாக மாட்டேங்குது.
1: Our money is not lost.
0: நிச்சயமா ஜனங்கள் அவரை புகழ்வாங்க.
1: Surely the people will praise him.
0: ஆனா இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தான் பாருங்க.
1: But the one who was receiving bribes
0: அவனுக்கு அது நல்ல செய்தியா?
1: Is it a good news to him?
0: நிச்சயமா கிடையாது.
1: Certainly not.
0: அன்னையில இருந்து அவன் கை கண்ணு வச்சிட்டே இருப்பான்.
1: From that day he will be jealous about him.
0: இவனை எப்படிடா கண்ணில மாட்ட வைக்கலாம்?
1: How to get entangled?
0: இவனை எப்படிடா அழிக்கலாம்?
1: How to destroy him?
0: கர்த்தர் வந்து ஒரு ஞானிக்கு கேடகமா இருக்கிறாருன்னு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஞானி வந்து தேசத்துல எழும்புறான்னா அந்த தேச சுத்திட்டு இருக்க அத்தனை பைத்தியத்துக்கும் பயம் வந்துடும்.
1: So when you say the Lord is a shield to the wise man and when there's a wise man in the city then all of the people will be afraid of him.
0: அநேகருடைய எரிச்சல் பொறாமை கோபம் அவனுக்கு மேல எழும்பிரும்.
1: So he will receive the jealousy and envy of many people.
0: அவர்களால் அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
1: They will not be able to accept that wisdom.
0: அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது அவங்களால சகித்துக்கொள்ளவே முடியாது.
1: They cannot bear or tolerate that light shining from them.
0: அந்த வெளிச்சம் பிரகாசிக்குமானால் அவர்களுடைய இருண்ட கிரியைகள் எல்லாம் வெளிப்பட்டுரும்னு அவங்க பயப்படுவாங்க.
1: They will be afraid if the light shines then all their darkened things will be brought out to light.
0: இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தோமே.
1: We were deceiving all the people so far.
0: எல்லாரையும் நம்ம வசப்படுத்தி
1: we have enticed all the people so far.
0: இவங்கெல்லாம் நம்மள விட்டு போயிட்டா நாம என்ன பண்றது?
1: What will happen if all the people leave us?
0: ஒரு எரிச்சல் எழும்பும்.
1: There will rise up a jealousy.
0: ஆனா கர்த்தர் யாரா இருக்கிறார் தெரியுமா?
1: But who is our God?
0: கேடகமா இருந்த அவனை பாதுகாக்கிறார்.
1: Our God will be a shield and protector.
0: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
1: How good is our God?
0: அப்போ கர்த்தர் ஒரு ஞானிக்கு கேடகமா இருக்கிறார் அப்படினு சொன்னா, முதலாவது சத்தியம் என்னன்னு சொன்னா, ஒரு ஞானி யுத்தத்திலே இருக்கிறான்.
1: So when you say that the Lord is a shield to the wise man, it means a wise is always in a war.
0: இரண்டாவது, கர்த்தர் வந்து ஒரு நீதிமானுக்கு கேடகமா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன?
1: Second, what does it mean when the Lord is a shield to the upright?
0: ஏன் கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு கேடகமா இருக்க வேண்டும்?
1: Why should the Lord be a shield to a wise man?
0: யாருக்கு கேடகம் தேவை என்றால், யார் பலவீனமா இருக்கிறானோ அவனுக்கு தான் கேடகம் தேவை.
1: A shield is for those who are weak.
0: யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கேடகம்
1: தேவை. A shield is for those who are weak.
0: ஏன்னா தங்களுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு, தங்களோட பலவீனத்தை பலனாய் நிறுத்துறதுக்கு தான் ஒரு கேடகம் முன்னால் வந்து நிக்குது.
1: So they need a shield to place before them to stop or to hinder or to obstruct their weakness.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒரு நீதிமான் வந்து இந்த பூமியில வந்து அவனுடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருந்தாலும்
1: So though a righteous have his righteousness as a valuable thing in this world before God.
0: அந்த நீதியை அந்த ஞானத்தை அவன் எதுல வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பலவீனமான சரீரத்துல தான் வச்சிருக்கான்.
1: But where is he kept this great righteousness? Only in a weaker vessel.
0: அவன் ஒரு பலவீனமான பாண்டத்துல தான் இதை வச்சிருக்கான்.
1: He has kept this only in a weaker vessel.
0: உள்ள இருக்குறது பெரிய பொக்கிஷமா இருக்கலாம்.
1: It might be a great treasure that is inside.
0: ஆனா அது சுமக்கிற வாழ்க்கையும் சரீரமும் பலவீனமானது.
1: But the life and the body that it carries is very weak.
0: கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு கேடகமா இருக்கிறார்னா அர்த்தம் என்னன்னா
1: What does it mean when the Lord is a shield to a righteous?
0: அவன் நீதிமானா இருந்தாலும் அவனுக்கு பலவீனத்தோட தான் அப்படி இருக்கான்.
1: Though he is a righteous, he always lives with a weakness.
0: அவனுடைய பாண்டம் பலவீனம் உள்ளது.
1: His vessel is very weak.
0: அதை தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது
1: That's why when you read 2 Corinthians chapter 4 verses 7 to 9
0: அவர் சொல்வார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
1: Here he says we have this treasure in earthen vessels that the excellence of the power may be of God and not for us.
0: பாருங்க ஒரு மனுஷன் நீதியின் பாதையில நடக்கிற எந்த மனுஷனை நீங்க பார்ப்பீங்களானா
1: when you see any person who is walking in the path of righteousness
0: அவருக்குள்ள நீதி பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்தா கூட
1: though the righteousness that is in them is a great treasure
0: அந்த நீதியோடு தங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு தங்களை பலப்படுத்துறதுக்கு தங்களோடு நடந்து வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க
1: there will not be many people to accompany him to encourage him to motivate him in that righteousness
0: நீங்க நேர்மையா உங்க ஆபீஸ் நடந்து பாருங்க
1: if you walk honestly in your office and see
0: நீங்க சுற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவீங்க
1: you will be left to be lonely
0: உங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க
1: you will feel there is no one to speak for you
0: வேதம் முழுவதும் இதை நீங்க வாசிக்கலாம்
1: you can read about this in the bible
0: நேர்மையாய் நடக்கிறவர்கள் உத்தமமாய் நடக்கிறவங்க நீதியாய் நடக்கிறவங்க அதிக துன்பப்படுவாங்க
1: a person who walks righteously a person who is upright a person who is honest will be persecuted much
0: அவர்களோடு கூட நின்று பலப்படுத்தி சத்துவம் கொடுத்து உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க
1: there will not be many people who will stand by them who will encourage them and strengthen them
0: ஜீவனுக்கு போகிற பாதையில பாருங்க ஒரு சிலர் மாத்திரம் தான் கண்டுபிடித்து அதுல போவாங்க
1: so only few will find out and go through the path of to life
0: ஆனா கேட்டுக்கு போகிற பாதையை பாத்தீங்கன்னா பெருந்திரள் கூட்டம் அதுல போயிட்டு இருக்கு
1: but when you see the gate to destruction there will be many people who are walking through
0: ஆகவே நீதியா நடக்க விரும்பறவன் ஞானமா நடக்க விரும்பறவன் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில தான் இருப்பான்
1: therefore a person who wants to walk righteously uprightly and wisely will be in a solitude
0: இந்த சாமுவேல் sorry இந்த தாவீத பாருங்க
1: look at this david
0: அவன் தன்னுடைய சேவகர்களோட ரொம்ப ஞானமா நடந்துட்டான் பார்த்த உடனே அது சவுலுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல அவன் அவனை கண்டு பயந்தான்னு போட்டிருக்கு
1: so when he behaved or acted wisely with his people or armies this Saul was not able to tolerate it
0: அது மட்டும் இல்ல அவன் உத்தமனாகவும் நேர்மையாகவும் நடக்கிறத பார்த்த உடனே சவுல் வந்து சும்மா இல்ல அவனை ஒரு நாயை விரட்டுறது போல விரட்டினான்
1: and also when Saul found that he was very wise and very righteous and upright Saul did not spare him but chased him like a dog
0: தன்னை போலவே ஒரு துன்மார்க்கனா இருந்திருந்தானா அவனுக்கு பிரச்சனையே கிடையாது
1: if he had been a wicked like him he would have not faced any problem
0: நீங்க வேணா உலகத்துல போய் தீமை எதிர்த்து நின்னு பாருங்களேன்
1: so if you try to prevail or stand against evil and see in this world
0: நீங்க எவ்வளவு தனிமைப்படுத்தப்படுவீங்க என்பது உண்மை
1: and it is true that you will be left alone
0: நீங்க எவ்வளவு மாறி மாறி போராட வேண்டும் என்பது உண்மை
1: and it is true that you may have to struggle and strive with that
0: தாவீது கடைசி வரைக்கும் போராட வேண்டியிருந்தது
1: david had to struggle until the end
0: நான் சொல்றேன் எனக்கு வந்து இருக்கிற சத்துருக்கள் வந்து என் தலை முடியை விட அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாரு
1: he says my enemies are great in number more than the hair of my head
0: அர்த்தம் என்னன்னா எண்ணவே முடியாதுங்க அவ்வளவு சத்துரு எனக்கு இருக்கான்
1: it means that they cannot be numbered i have so many of enemies
0: நான் வந்து உத்தமனா நடக்கணும்னு நினைக்கிறேன்
1: i want to live uprightly
0: நான் வந்து நேர்மையா நடக்க நினைக்கிறேன்
1: i want to live honestly
0: நான் நீதி செய்யணும்னு நினைக்கிறேன்
1: i want to do righteous
0: انا எவ்வளவு அதிகமா நான் நீதி செய்றனோ அவ்வளவு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்
1: but the more i do righteousness the more problem i face
0: அவ்வளவு எதிர்ப்ப நான் வந்து எண்டியூர் பண்ண வேண்டியிருக்கு
1: i have to endure so much of opposition
0: பொறாமை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு
1: i have to oppose so many jealousy
0: அவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்கணும்
1: i have to face so much of problem and struggle
0: அநேக வேளையில அவனுடைய ஒரு நீதிமான் அழும்போது பாத்தீங்கன்னா என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ள தயங்குகிறாய் ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் நீ தேவனை நோக்கி காத்துருன்னு சொல்வார்
1: and many times when he says oh my soul why are you troubled in me why are you so fainting in me you wait unto the Lord.
0: ஆனா அதே நீங்க துன்மார்க்கன பாருங்க.
1: But when you look at the wicked,
0: அவன் துன்மார்க்கத்துல பலத்து நிக்கிறான்.
1: He is flourishing and prosperous in his wickedness.
0: அவன் தீங்கப்பட்டு பயப்பட மாட்டேங்கிறான்.
1: He is not afraid of doing wicked.
0: அவன் யாரை குறித்து அஞ்ச மாட்டேங்கிறான்.
1: And he is not afraid of anybody.
0: அவன் வந்து கண்கள்லாம் கொழுத்து இருக்குது.
1: His eyes are really fatness.
0: அவன் தீங்கை வந்து தைரியமா சந்திக்கிறான்.
1: And he also faces evil very boldly.
0: ஆனா ஒரு நீதிமான் எப்படி தெரிகிறான் பார்த்தா,
1: But how is a righteous?
0: தன்னுடைய கண் தன்னை சுற்றிலும் கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறதாக, வலை விரிக்கப்பட்டதாக, குழிகள் வெட்டப்பட்டதாக பார்க்கிறான்.
1: He will find himself where the snares and all the pits are dug around him.
0: ஒரு பெரிய கூட்டம் அவர்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறத அவங்க பார்க்கறாங்க.
1: He can see a great crowd standing against them.
0: நான் சொல்லுவேன், ஒரு நீதிமானாக நாம் பலவீனப்பட்டு நிக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு கேடகமா இருந்து நம்மை பலப்படுத்துகிறார்.
1: As righteous when we stand weak, I say that the Lord is a shield and strengthens us.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்தியத்தின் பாதைக்கு அவர் அடையாளமா இருந்தார்.
1: Our Lord and Savior Jesus Christ, he was a representative of the path of truth.
0: அவர் எப்பொழுதும் நன்மை செய்தார்.
1: He always did good.
0: தன்னில ஒரு குற்றம் காண முடியாத வாழ்க்கையை வாழ்ந்தார்.
1: He lived a life which was blameless.
0: ஆனால் அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
1: But as a result of it,
0: கெத்செமனே தோட்டத்தில் அவர் பலவீனப்பட்டிருந்தார்.
1: He was very weak in the garden of Gethsemane.
0: பெரிய கூட்டம் அவருக்கு விரோதமாக கூடியிருச்சு.
1: And there was a great crowd that was against him.
0: ஆனால் இவரோ பலவீனப்பட்டிருந்தார்.
1: But he was very weak.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
1: The Bible says,
0: கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை இயேசுவை பலப்படுத்தினார்.
1: The Lord sent his angel and strengthened Jesus.
0: அன்பானவர்களே,
1: My dear ones of God,
0: நாம நீதிமானாய் நடக்கும்போது, நாம ஞானத்தை பெற்று ஞானத்தில் நாம் வளரும்போது,
1: when we live as righteous and walk as righteous, when we receive the wisdom of God,
0: ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ணலாம்.
1: We may feel very weak.
0: தனிமையா ஃபீல் பண்ணலாம்.
1: We may feel very lonely.
0: இந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம மண்பாண்டங்கள்ல வைத்திருக்கிறது போல நம்ம ஃபீல் பண்ணலாம்.
1: We may feel that we have this treasure in earthen vessels.
0: ஆனால் கர்த்தர் நமக்கு கேடகமாயிருந்து நம்மை பலப்படுத்துவார்.
1: But the Lord will be our shield and he will strengthen us.
0: அதனால தான் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்தார்.
1: That's why if we read 2 Corinthians chapter 4 verse 7 and 8.
0: நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை.
1: We are hard pressed on every side yet not crushed.
0: கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை.
1: We are perplexed but not in despair.
0: அவர் சொல்வார், நீங்கள் 9 வசனம் வாசிக்கும்போது,
1: In verse 9 he says,
0: அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் வந்து உபத்திரவப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் நம்ம கைவிடப்படுகிறதில்லை.
1: We are persecuted but not forsaken.
0: தள்ளப்பட்டும் நாம அழிந்து போகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை.
1: Struck down but not destroyed.
0: இது எப்படி வந்து வருகிறது?
1: How does it come?
0: எப்படி இப்படி இவ்வளோ பெரிய துன்பங்கள், நெருக்கங்கள், இடுக்கங்கள் எனக்கு வந்தாலும் இந்த மண்பாண்டம் எப்படிங்க நிக்குது?
1: Though we are pressed, hard pressed on every side, how we encounter persecution, how this earthen vessel is able to stand.
0: நான் சொல்லுவேன், உலகமே நமக்கு துணை நிக்காம போனாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று கேடகமா இருப்பார்.
1: I tell you, even if the world is not with us, do not support us, our Lord will be a shield and support and help us.
0: அத்தனை சத்துருக்களையும் விரோதிகளையும் பொறாமப்படுறவங்களையும் எதிர்த்து நின்று பிடிக்க கர்த்தர் பலன் தருவார்.
1: The Lord will give us strength to stand against all the enemies, all the people who are jealous against us.
0: தனிமையா இருந்தாலும் கர்த்தருடைய துணை மாத்திரம் நமக்கு இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டியதே இல்லை.
1: You know, matter even if you are alone but you have the help of God, then we not be afraid.
0: அந்த மோர்தகாய் பாத்தீங்கன்னா தனியா தான் உட்கார்ந்திருந்தான் அந்த வாசல்ல.
1: When you look at this Mordecai, he was very alone at the gate.
0: வணங்கல, நமஸ்கரிக்கல, ஆமானுடைய என்னென்னமோ சூழ்ச்சியை பார்த்துட்டு பேசாம உட்கார்ந்துருக்கு.
1: He never bowed down, he never worshiped, he never gave homage to him. He was just sitting.
0: அவனுக்கு தெரியும், ஆமான் இடத்துல இருந்து எனக்கு எந்த உதவியும் வராது.
1: He know very well, I will not receive any help from this Haman.
0: எந்த மனுஷனும் என் பக்கத்துல துணை நிக்க போறது இல்ல.
1: No person will stand by my support.
0: எந்த யூதனும் என் பக்கத்துல வந்து நிக்க மாட்டான்.
1: No Jew will come and support me.
0: கர்த்தர் என் பக்கத்துல நிப்பார்.
1: But the Lord will be on my side.
0: நின்றாரா இல்லையா?
1: Did God stand or not?
0: முடிவை பார்த்தால் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார்.
1: When you see the and the Lord make him to make
0: his nanna sulchi senju vechirundanga.
1: How many things did they conspire against him?
0: Raja ke theriyama avanudaiya modratha vaangi avanu avlo alaga avana yemaathi oru vinoda jana elumbirukanga virodhama varaporaanga nu solli mutra pottu ellarku letter anipitan.
1: How he deceived the king by taking his ring from him and sent a letter to all the people saying that a group of people is scattered, dispersed and they have risen against him.
0: என்ன அழகாக அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வீட்டு பக்கத்துல வச்சிருந்திருக்கான்.
1: And how greatly he has made a gallon and he prepared a gallon for him.
0: Gallows. எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர்
1: he is not an ordinary person. He has made everything prepared for him.
0: இவனுடைய சூழ்ச்சியில இருந்து யாருங்க தப்பிக்க முடியும்?
1: Who can escape from his conspiracy?
0: அவ்வளவு துன்மார்க்கத்துக்கு துணிஞ்சவன்.
1: He was so daring to do wickedness.
0: ஆனா வேதம் சொல்லுகிறது.
1: But the Bible says.
0: எவ்வளவு அவன் சூழ்ச்சி பண்ணாலும் கர்த்தர் மொர்தகாயின் பக்கத்துல நின்னு எந்த தூக்கு மரத்தை மொர்தகாய்க்கு பண்ணானோ அதே தூக்கு மரத்துல ஆமான கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார்.
1: No matter how much wickedness he conspired against him, but the Lord took Haman into the same gallows and he was hanged in the same gallows which he prepared for
0: it. இதுதான் நம்முடைய தேவன்.
1: This is a God.
0: ஒரு நீதிமானுக்கு அவர் கேடகமா இருக்கிறார்.
1: The Lord is a shield to the righteous.
0: கேடகம் அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does a shield mean?
0: நாம் ஒரு யுத்தத்துல இருக்கிறோம் அர்த்தம்.
1: It tells us that we are in a war.
0: ஒரு ஞானியாக இங்க ஒரு நீதிமான யுத்தத்துல தான் இருக்கிறீங்க.
1: As a righteous, as a wise man, you are in a war.
0: கர்த்தர் கேடகமா இருக்கிறார்.
1: But the Lord is a shield.
0: இரண்டாவது சொன்னேன்.
1: Second I told you.
0: இந்த கேடகமா இருக்கிறார் அப்படினா அர்த்தம் என்னன்னா,
1: what does it mean when God is a shield?
0: ஒரு பலவீன பட்டவனுக்கு தான் கேடகம்.
1: A shield is for those who are weak.
0: நம்முடைய பலவீன நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார்.
1: Our God is a shield in times of our weakness.
0: கடைசியா
1: at last
0: இந்த கேடகமா இருக்கிறார் அப்படின அர்த்தம் என்ன தெரியுமா?
1: What does it mean a God is a shield?
0: யாருக்கு கேடகத்தை கொடுப்பாங்க அப்படினு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஒருவனுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாக இருந்தாதான் அதற்கு கேடகம், அதுக்கு பாதுகாப்பு.
1: A shield tells us that our life is of worth.
0: ஒருவனுடைய வாழ்க்கை விலை உள்ளதாக, ஒருவனுடைய வாழ்க்கை முக்கியமானதாக மாறும்போது தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க.
1: So one, a shield will be given to a person when they find our life is of worth.
0: நீங்கள் 1 Samuel 17 வாசித்தீங்கன்னா,
1: read 1 Samuel chapter 17
0: நான்காம் வசனம் முதல் பாருங்க.
1: From verse 4 onwards.
0: அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்திய பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நின்றான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணும்.
1: And a champion went out from the camp of the Philistines named Goliath from Gath, whose height was 6 cubits and a span.
0: Even I quote it in English, he was a champion.
1: In English it says he was a champion.
0: Champion. இந்த சாம்பியனுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, அவர் போட்டு வந்த யுத்த தளவாடங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
1: So when you see the garments that he wore, it will be really surprising you.
0: தலையின் மேல் வெள்ளி சீரா,
1: there was a bronze helmet on his head,
0: போர் கவசம்
1: and a coat of mail.
0: அவனுடைய கலசம் வந்து அவ்வளவு பலமுள்ள வெண்கலம்.
1: And he had a bronze armor on his legs.
0: ஆறாம் வசனத்தை படித்தீங்கன்னா, இந்த கோலியாத்துக்கு வந்து கால்களிலே அவன் வந்து கலசம் போட்டிருக்கான்.
1: And he had a bronze armor on his legs.
0: தோளின் மேல் கேடகம்.
1: And there's a javelin between his shoulders.
0: ஈட்டி வைத்திருக்கிறான்.
1: And he had a spear.
0: என்னன்னா பெரிய ஆர்மரோட வராரு.
1: So he comes with a great armor.
0: யாருக்கு இந்த மாதிரி பாதுகாப்புலாம் கேட்டிங்கனா,
1: who will receive such kind of protection?
0: இவன் யாரனா ரொம்ப முக்கியமானவன்.
1: He was a very special person.
0: இந்த பெலிஸ்தியருக்கு இவன் ரொம்ப விலையுள்ளவன்.
1: He was very worthful for this Philistines.
0: பெலிஸ்தியருக்கு இவன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவன்.
1: He was very special to this Philistines.
0: அப்படிப்பட்டவனுக்கு தான் என்ன கொடுக்கறாங்கன்னா, கேடகம், பட்டை, ஈட்டி, தலைச்சீரா, காலுக்கு தனியாக பாதுகாப்பு எல்லாம் யாருக்குன்னா, யாரோ ஒருத்தன் நம்ம முக்கியம்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு.
1: So such kind of protection like a helmet or coat or a bronze armor and javelin will be given to a person who is more special.
0: பாருங்க, நீங்களும் நானும் வீட்ல இருந்து கிளம்பி வந்தோம்.
1: So you and I, we started from our home.
0: சில பேர் ஜாலியா ரோட்ல நடந்து வந்தீங்க.
1: Some people came very happily on the road.
0: சில பேர் ஷேர் ஆட்டோல இறங்கி ஜாலியா வந்தீங்க.
1: Some people came in share auto.
0: பைக்ல கார்ல தனியா நீங்க வந்தீங்க.
1: You came alone in your bikes and cars.
0: உங்களுக்கு முன்னாலயோ பின்னாலயோ எந்த போலீஸ் கார் பைலட் கார் எதுவும் வரல நினைக்கிறேன்.
1: I think you did not have any kind of police cars or pilot cars before.
0: எனக்கு யாரும் வரல.
1: And no one came before me.
0: ஏன் வரலனா, நம்மலாம் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானவங்களன்னு நாடு பாக்குது.
1: It's because we are not so special to this world.
0: ஆனா இதே ஒரு CM கிளம்பறாரு வீட்டை விட்டு.
1: But if a CM starts from his house.
0: அவர் அப்படி விட்டுருவாங்களா?
1: Will they leave him as such?
0: Share auto ஏறி இறங்குவாரா?
1: Will he come in a share auto?
0: ரோட்ல தனியா நடந்து வருவாரா?
1: Will he walk alone on the road?
0: நிச்சயமா கிடையாது.
1: Surely will not.
0: Walking போனா கூட 10 பேர் கூட இருப்பாங்க.
1: Even if he goes walking, there will be 10 people around him.
0: நான் சமீபத்தில் பார்த்தேன், நம்ம நாட்டில் உள்ள ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன், பேர் சொல்ல விரும்புகிற பெரிய கோடீஸ்வரன்.
1: Recently I saw a millionaire of our country.
0: அவருடைய பையனோ அவருடைய மகளோ வந்து காலையில பாம்பேல வாக்கிங் போறாங்க, ஜாகிங் போறாங்க.
1: His son and daughter went for a jogging in Mumbai early morning.
0: அந்த ஜாகிங் போகும்போது சுத்தி வந்து 10 குண்டர்கள் இருக்காங்க.
1: So when they went for that jogging, there were 10 people around them to protect them.
0: அவங்க இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஜாகிங் பண்ணிட்டு போறாங்க.
1: They were a little far from them, but they were jogging along with them.
0: அவங்கள சுற்றி வந்து ஒரு 6 கார் அப்படியே பயணம் பண்ணி கூடவே போகுது.
1: And there were 6 cars surrounding them traveling with them.
0: Yeah.
1: Why?
0: Yeah.
1: Why?
0: ரொம்ப முக்கியமானவங்க.
1: Because they are very special.
0: பெரிய பணக்காரங்க.
1: They are billionaires.
0: ஐயோ, அவங்களுக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்க.
1: They have many enemies.
0: ஆண்டவரே நமக்கு கேடகமா இருக்கிறார்னு அர்த்தம் என்ன தெரியுமாங்க?
1: What does it mean? We are God is our shield.
0: மனுஷன் நம்முடைய விலையை பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களா பார்க்கிறாரு.
1: The man may not see our value, but God looks us as worth.
0: நம்முடைய வாழ்க்கை விலையேற பெற்றது.
1: Our life is precious.
0: எதினால் நான் விசேஷித்தவன்?
1: Lord, how am I precious, Lord?
0: அவர் என்னோடு வருவதினால்.
1: It's because he comes with me.
0: விலையில்லாத நான் எப்படி விலையேற பெற்றவனா மாறிட்டேன்?
1: How did I become a valuable and precious who was of no value?
0: அவருடைய திரு இரத்தத்தினால் என்னை அவர் வாங்கினபடியா.
1: It's because he bought me with his precious blood.
0: அதனால நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, கண்ணின் மணியாக நம்மளை பார்க்கிறார்.
1: Therefore he looks at like the apple of his eye.
0: உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறார்.
1: He has engraved us in his palm.
0: பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காக்கிறார்.
1: He will protect us like a bird.
0: எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன்.
1: How good is our God.
0: இந்த காலை ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர் அப்படினா அர்த்தம் என்னன்னா,
1: This morning when you say Lord you are my shield, what does it mean?
0: உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய நீதியையும் நான் பெற்றதனால எனக்கு ஒரே போராட்டம் தான்.
1: It's because I have your righteousness and your wisdom, I have so much struggles.
0: நான் ஒரு யுத்த களத்துல இறங்கி இருக்கேன்.
1: I'm in a warfare.
0: என்னுடைய சத்துருக்கள் அநேகர்.
1: There are many enemies for me.
0: ஆனால் நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர்.
1: But Lord you are my shield.
0: நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர்னா அர்த்தம் என்ன?
1: What does it mean that God is our shield?
0: தேவனே, என்னுடைய பலவீனத்தை நீர் அறிகிறீர்.
1: Lord you know my weakness.
0: எனக்குள்ள பொக்கிஷம் இருந்தாலும் நான் ஒரு மண்பாண்டம்.
1: Lord though I have treasure in me, I am an earthen vessel.
0: நான் எப்பக்கத்துல நெருக்கப்படுறேன், ஒடுக்கப்படுறேன்.
1: I am being hard pressed on every side, I am being crushed.
0: ஆனா நீர் ஒரு பலமுள்ள கேடகமாக இருந்து எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா அம்புகளையும் ஈட்டிகளையும் தாங்கும்படியாக எனக்கு பலத்தை நீர் கூட்டி தருகிறீர்.
1: But Lord you stand as a strong defense and shield and you give me strength to defend all the arrows that come against me. கர்த்தர்
0: மாத்திரம் எனக்கு துணையாய் இராமல் இருந்தால் என் சத்துருக்கள் என்னை உயிரோடு விழுங்கிருப்பான்.
1: If the Lord is not of my help, my enemies would have swallowed me alive.
0: உண்மையா இல்லையா?
1: It is true or not?
0: கர்த்தரே நம்மை பாதுகாத்தாருங்க.
1: It is God who has protected us.
0: அவருடைய சூழ்ச்சிகள்ல இருந்து கர்த்தர் பாதுகாத்தார்.
1: God has protected us from the conspiracy.
0: பட்டயத்துக்கு பாதுகாத்தார்.
1: God has protected us from the sword.
0: அவருடைய எல்லா தீங்குகளுக்கும்
1: God has protected from all evil.
0: என்னுடைய பலவீனத்திலே அவரே பலனா இருந்தார்.
1: He is my strength in my weakness.
0: கர்த்தரின் கேடகன் அர்த்தம் என்ன?
1: What does it mean? God is our shield.
0: என்னை அவர் விலையுள்ளவனா நினைக்கிறார்.
1: And he considers me to be worth.
0: என்னை முக்கியமானவனா நினைக்கிறார்.
1: He considers to me a special one.
0: அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடியா.
1: Since I am his child.
0: என்னை அவர் பாதுகாக்கிறார்.
1: He protects me.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் எனக்கு கேடகமா இருப்பதனால் நன்றி.
1: Lord, thank you that you are a shield to me, Lord.
0: உம்முடைய ஞானம் என்னில் விளங்கணும்.
1: Lord, your wisdom should be revealed in me.
0: உம்முடைய நீதி என்னில் வெளிப்படணும்.
1: Your righteousness should be manifested.
0: உம்முடைய பாதுகாப்பு என் மேல் இருக்கணும்.
1: Your protection should be upon me.
0: கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us close our eyes and pray.
0: Hallelujah.

0: கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார்.
1: The Lord is our shield.
0: ஏன் கேடகமாய் இருக்கிறார்?
1: Why is our shield?
0: நமக்குள்ளே இருக்கிற ஞானம், நமக்குள்ளே இருக்கிற நீதி, பரிசுத்தம், நேர்மை நம்மை ஒரு யுத்த களத்துல கொண்டு போய் நிறுத்துது.
1: It's because the righteousness, the wisdom, the uprightness in us takes us to a warfare.
0: நம்முடைய நீதியே துன்மார்க்கருக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது.
1: Our righteousness brings jealousy to the enemies.
0: ஆனால் கர்த்தரோ துணையாய் நிற்கிறார்.
1: But the Lord is our helper.
0: நாம் எவ்வளவுதான் நீதியை நாம் காப்பாற்ற வேண்டும் நினைத்தாலும்,
1: No matter how much ever we want to keep up our righteousness,
0: நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கங்கள் அழுத்தங்கள் நடுவுல நம்ம பலவீனமான மண்பாண்டத்தை போல நிக்கிறோம்.
1: Amidst the pressures, amidst the opposition around us, we are like an earthen vessel.
0: ஆனால் கர்த்தரோ பலமுள்ள கேடகமாய் இருந்து அவைகளால் நாம் நொறுங்கி போகாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: But the Lord will stand as a strong shield and protect us that we may not be broken by that.
0: நம்முடைய விலையை நாமோ அறியாமல் இருக்கலாம்.
1: We may not
0: கர்த்தரோ நாம் விலையுள்ளவர்களாக பார்க்கிறார்.
1: We may not know our value and worth, but God sees us as valuable precious.
0: ஆகவே நம்மை கேடகம் போல நின்று பாதுகாக்கிறார்.
1: Therefore he will stand as a shield and protects us.
0: நீர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி.
1: Lord, thank you for your protection.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: உம்முடைய நீதியிலே, உம்முடைய பரிசுத்தத்திலே, ஆண்டவரே உம்முடைய உத்தமத்திலே, உம்முடைய ஞானத்திலே வலுவாமல் கடைசி வரைக்கும் ஓடி நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்க எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we may keep and protect our life, that you remain a shield in our life, that may keep our Lord righteousness, our uprightness and holiness. Lord,
0: உம்முடைய நாம மாத்திரங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும்.
1: Let your name be magnified in our life.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து நீ முறியடிக்க போகிறார். ஓ அமேன், அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்குற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 வாலிபர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய படிப்பிற்கு கட்டணத் தொகையை கூட கட்ட முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. பெடராஸ்கி என்ற பியானோ இசைக்கலைஞரை வைத்து ஒரு இசைக்கச்சேரி நடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தங்கள் படிப்பிற்கு தேவையானதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். பெடராஸ்கியை தொடர்பு கொண்டபோது அவருடைய மேலாளர் $2,000 தர வேண்டும் என்று கேட்டார். மாணவர்கள் இருவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு இசைக்கச்சேரிக்கு ஆயத்த வேலைகளை செய்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல இசைக்கச்சேரியிலிருந்து பெரும் தொகை வசூலாகவில்லை. பெடராஸ்கிக்கு கொடுக்க வேண்டிய $2,000 கூட தேரவில்லை. வெறும் $1,600 பணம் தான் கிடைத்தது. அவர்கள் இருவரும் அந்த பணம் முழுவதையும் இசைக்கலைஞரிடம் வந்து கொடுத்துவிட்டு கூடவே ஒரு பேப்பரில் தாங்கள் மீதி தர வேண்டிய $400 கூடிய விரைவில் தந்து விடுவோம் என்று ஒரு குறிப்பும் எழுதி கொடுத்தனர். பெடராஸ்கி அந்த குறிப்பு எழுதப்பட்ட பேப்பரை கிழித்து தரையில் எறிந்துவிட்டு அவர்கள் கொடுத்த $1,600 பணத்தையும் அவர்கள் கையிலேயே கொடுத்தார். நீங்கள் இந்த பணத்தை வைத்து கச்சேரி நடத்திய செலவினங்களுக்கு கொடுங்கள். பின்பு மீதி இருக்கும் பணத்தில் ஆளுக்கு 10% எடுத்துக் கொள்ளுங்கள். எஞ்சி இருக்கும் பணத்தை மட்டும் என்னிடம் கொடுத்தால் போதும் என்று கூறிவிட்டார். நாட்கள் கடந்தது. மாணவர்கள் இருவரும் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வந்தார்கள். பெடராஸ்கியும் புகழின் உச்சத்துக்கு வந்தார். ஆனால் போலந்து நாடு போரில் சிக்கி ஜனங்கள் பஞ்சத்தால் வாடினர். தன்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் அவர் போலந்து நாட்டு மக்களுக்கு செய்தார். ஆனாலும் போலந்து நாட்டு மக்களின் பசி தீர்ந்தபாடில்லை. அந்த சூழ்நிலையில் போலந்து நாட்டு மக்களுக்கும் பெடராஸ்கிக்கும் உதவி செய்கிற நிலையில் ஒரே ஒரு மனிதன்தான் இந்த உலகிலேயே இருந்தார். அவர் போலந்து நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் 1,000,000,000 டன் கணக்கிலே அனுப்பி வைத்தார். யுத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு பெடராஸ்கி தனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி சொல்லும்படி பாரிஸுக்கு விரைந்தார். அது வேறு யாரும் இல்லை, அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர்தான். அவருக்கு நன்றி சொல்லவே பெடராஸ்கி அங்கே சென்றார். ஹெர்பர்ட் ஹூவர், நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நீங்கள் ஒருவேளை மறந்திருப்பீர்கள். நான் படித்து கொண்டிருந்த போது நீங்கள்தான் எனக்கு உதவி செய்தீர்கள். இப்பொழுது எனக்கு நன்றி கடன் செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆகவேதான் உதவி செய்தேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்று யாருக்காவது உதவி செய்தால் நமக்கு தேவைப்படும் நேரம் நமக்கு உதவி செய்ய தேவன் ஒருவரை எழுப்புவார். ஆகவே உதவி செய்ய தேவன் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் ஏழைகளுக்கு கொடுத்தால் தேவனுக்கு கடன் கொடுக்கிறோம், தேவன் அதை நமக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள்.

ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம் சுவாமி. ஆராதனை உமக்கு பிரியமாயிருப்பதாக என்று

நாங்கள் ஜெபிக்கிறோம், உடைய கரத்திலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவரை நான் கும்பிட வேண்டும்? இவரை ஏன் நான் ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவருடைய படைப்புகளிலே ஒன்று சூரியன். ஆண்டவர் அநேகத்தை படைத்தார், அந்த உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இதெல்லாம் படைத்த தேவன் அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியல, பார்த்த கண்ணு குருடாயிரும். அவ்வளவு பெரிய தேவன். ஆனால் மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டு என்று சொல்லி பெரிய ஒரு உருவத்தை செய்து ஒரு பிரமிப்பு உண்டாக்கி இதை நீ வணங்கு என்று சொன்னான். அதை எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணு கூசாது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் அது நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய படைப்புகளான ஒன்றான சூரியனை பார்த்தாலே கண்ணு தெரியாம போயிடும். அதை படைத்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருப்பாரு, எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார், எத்தனை மகிமை உள்ளவராக இருப்பார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் மறந்து பக்கத்தில் இருக்கவங்களும் மறந்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு முறை கூட நாம் பாடப்போம்.

ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அவரை போல நமக்கு பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே. உமையே நான் ஆராதிப்பேன் சொல்லுவோமா? உமையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எத்தனை பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை அதிசயமானவர். உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். மூச்சு இருக்கிற வரைக்கும் உமை துதிப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் உமை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நன்றி.

நாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டது, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி ராஜா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் என்னை

ஆண்டவரே, செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தின அற்புதமான விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன். மனிதன் எனக்கு உதவி செய்தான் என்று பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். மனிதன் எனக்கு உயர் உதவி செய்வான் என்று பார்த்துக் கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். தலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாது, எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியாது, எந்த வழக்கறிஞரும் உதவி செய்ய முடியாது. என் தேவன் உதவி செய்வார் என்று சொன்னால் அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். வானமும் பூமியும் வார்த்தையினால் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறதே. ஹாலிலூயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

நான்காம் அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பனானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து வந்து திரும்பி வந்த நவோமி விற்கப் போகின்றாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறியப்பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் மீட்டுக் கொள்ளும். அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும் படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகின்றேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகின்ற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்கும் படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாப்பிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காத படிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகின்றதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும் படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கும் மக்லேனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மரித்தனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மெக்லோனின் மனைவியாயிருந்த மோவாப்பிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் சாட்சிகள் என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கின்ற சகல ஜனங்களும் மூப்பனானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிகள். உன் வீட்டிலே வருகின்ற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகின்ற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாத படிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு சோஸ்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கின்றவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கின்றவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கின்ற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கின்ற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ட்ரோனை பெற்றான். எஸ்ட்ரோன் ராமை பெற்றான். ராம் அம்னதாயப்பை பெற்றான்.
அம்னதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற நாள்.

தங்குமே தவிர பயந்து ஒதுங்காது. மேலும் தான் பறப்பதற்கு சிரமமாக பாரமாக தோன்றும் இறகுகளை வலியையும் பொருட்படுத்தாது பிடுங்கி எறிந்துவிட்டு புது இறகுகள் முளைக்கும் வரை காத்திருந்து பெற்றுக்கொண்டு மேலும் 40 வருடங்கள் வாழ தன்னை தயார்படுத்தி கொள்கிறதாகவும், அதற்காக 5 மாதங்கள் வரை பல சூழ்நிலைகளை தாங்கி தன்னை பலப்படுத்தி கொண்டு வாழும் இயல்பை கத்தர் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் கழுகை போல காணப்பட வேண்டும் என்பதனால் கழுகோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி கூறியுள்ளார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை 3 நிலைகளில் பலனை புதுப்பித்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக முன்னேறி செல்கிற பலனை புதுப்பிக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் பார்க்கின்றோம், எலியா தனக்கு எதிராய் வந்த எசபேல் என்கிற தன் பிராணனை வாங்க தேடின சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போய் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கும்படியான பலனை இழந்தவனை கர்த்த தன் தூதன் மூலமாய் பலப்படுத்தும்படிக்கு தண்ணீரையும் அடையையும் கொடுத்து பலனை புதுப்பிக்க பண்ணி 40 நாள் வெகு தூரம் பிரயாணத்தை மேற்கொள்ள செய்வதோடு மாத்திரமல்லாமல் ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக தன் அறையை கட்டி கொண்டு ஓடினான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற கடக்கவே முடியாத எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் சோர்ந்து போய் பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். எலியா தன்னை பலப்படுத்தி கொண்டு முன்னேறி சென்றபோது அங்கே அக்னியாய் பலிபீடத்தில் கர்த்தர் இறங்கினார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்படியாகவே உங்களின் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரான எந்த தீமையாக இருந்தாலும் அவற்றை இன்றைக்கு அக்னியினால் சுட்டெரித்து முன்னேறி செல்கிற பலனை புதுப்பித்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். 2வதாக முறியடிக்கிற பலனை புதுப்பிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவை குறித்து வாசிக்கையில், அங்கே மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழி நடத்துகிற பெரிய பொறுப்பை பெற்றுக்கொள்கிறான். ஆனாலும் யோசுவா தான் எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தை வழிநடத்தப் போகிறோம், எப்படி எதிர்ப்புகளை முறியடிக்கப் போகிறோம் என்று கலங்கி நிற்கையில் கர்த்தர் தன் வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறார். நான் உன்னோடே இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. அப்படியாகவே தங்களுக்கு முன்பாக கடக்கக்கூடாதபடிக்கு காணப்பட்ட எரிகோவை யோசுவாவும் ஜனங்களும் 7 தரம் சுற்றி வந்தார்கள், எக்காலம் ஊதினார்கள். எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. அது மட்டுமல்லாமல் யோர்தானையும் கடந்தார்கள். எமோரியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள் போன்று எதிர்த்து வந்த யாவரையும் முறியடித்து கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்பதை வாசித்தறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் எதிராளியான கர்ஜிக்கிற சிங்கம் யாரை விழுங்கலாம் என வகை தேடி பல வழிகளில் உங்களின் வாழ்க்கையில், வியாதியில், பொருளாதாரத்தில், சமாதானத்தில், ஆசிர்வாதங்களிலெல்லாம் பலவீனத்தையும் வறட்சியையும் தடைகளையும் கொண்டு வந்து உங்களை ஜெயம் கொள்ள விடாமல், கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாமல் எரிகோ மதில்களாக யோர்தான்களாக எழும்புகிறவற்றை நீங்கள் முறியடிக்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் புதுப்பித்து தருகிறார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி ஆசிர்வதிக்கிறார். 3வதாக முயற்சி செய்கிற பலனை புதுப்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால், தன் தகப்பனுடைய துறவுகளை தோண்டும்படியும் கர்த்தர் சொல்லிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்சகாலத்தில் கேராரில் குடியிருந்து பல துன்பங்களையும் அனுபவித்தான். முதலாவது கேராரில் கடும் பஞ்சம் நிலவின போது ஈசாக்கை அனைவரும் கேலி செய்த போதும் தன் நம்பிக்கையை, விசுவாசத்தை தளரவிடாது முயற்சி செய்து விதைவிதைத்தான். அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதேபோல் தன் தகப்பனின் துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு உரிமையாக்கி கொள்ளும்படிக்கு தூற்று போட்டதை வெட்டி தண்ணீர் வரும்படி முயற்சி செய்தான். ஒவ்வொரு முறையும் ஈசாக்கு முயற்சி செய்து துறவுகளை திறக்கும்போது பகைவர்கள் மூடி விடுவார்கள். உன்னை பெருக பண்ணுவேன் என்ற கர்த்தரின் வார்த்தை ஈசாக்கின் முயற்சியை கைவிடாமல் காக்கும்படி செய்து இறுதியில் ரெகபோத் என்ற துறவை திறக்கும்படியும் தேசத்திலே பழுகும்படி இடமுண்டாக்கி கர்த்தர் ஈசாக்கை
ஆசிர்வதித்ததை பார்க்கின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திலெல்லாம் ஆசீர்வாதத்தை காணும்படி முயற்சி செய்கிறீர்களோ அவற்றிலெல்லாம் சத்துரு தடைகளை கொண்டு வந்து காரியங்களை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை மூடி போடுகிறானோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ரெகபோத்தை திறக்கிறார். நீங்கள் பழுகும்படிக்கு உங்களின் முயற்சிக்கு பலனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்

0: நீங்களோ உங்களின் விசுவாசத்தை கர்த்தரின் வார்த்தையின் மீது வையுங்கள். அப்பொழுது அநேகர் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு முயற்சி செய்யும் புதுபலனை புதுப்பித்து கொடுத்து தடைகளை விலக்கி முன்னேறி செல்லும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை, பலவீனத்தை, இழப்புகளை சந்தித்து வருவீர்களானால் எல்லாவற்றையும் புதுப்பித்து தருகிற இயேசுவிடம் வாருங்கள், ஒப்புக்கொடுங்கள். உங்களையும் பலனடைய செய்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 121 சங்கீதம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கால்களை தள்ளாட விட்டாமல் உங்களை காக்கிறவர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். பாருங்கள், இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது 121 சங்கீதத்திலே நம்ம எப்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த அதிகாரத்தினுடைய 5 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். உங்கள் காலை தள்ளாட விடாமல் இந்த மாதம் முழுவதும் சோர்ந்து போகாமல் அற்புதமாய் நடத்துகிற தேவன் உங்களை காத்து உங்கள் வலது பக்கத்திலே ஆண்டவர் நிழலாயிருந்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதினுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம், அவருடைய எல்லா சூழ்நிலைகளும் அசைக்கப்படாமல் கர்த்தரோடு இருந்தது. கர்த்தர் அவரை கரவலாடுகளின் பின்பாக எடுத்தாலும் அவரை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். 2, இதே 121 சங்கீதம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம், பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கப் போகிறார். பகலிலும் ஒரு பாதுகாப்பு, இரவிலும் பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. பகலிலே அந்த வனாந்திரத்திலே உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது மேகஸ்தம்பத்தினாலே அவர்களை மறைத்தார். இரவிலே விஷ ஜந்துக்கள் அந்த வனாந்திரத்தில் இருக்கிற வேளையிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே எந்த விஷ ஜந்துக்களும் அவர்களை தொடாதபடிக்கு வெளிச்சமும் கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். அதே போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். 3, 121 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் இந்த மாதம் விலக்கி காத்து உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்கள் ஜெப வாழ்க்கையை, தேவனோடு உள்ள உறவை இந்த மாதத்தில் காத்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 121 சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறார். நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கலாம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை காலங்கள் உணர்த்துகிறது. நாம் இன்னும் கர்த்தரோடு நெருங்குவோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். தள்ளாடுகிற அளவிற்கு நீங்கள் கடந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கலாம். என்னால் நிற்க முடியாத அளவிற்கு என்னுடைய பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது என்று சொல்லலாம். விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் உங்களை காத்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அவர்கள் கால்கள் தள்ளாட விடாமல் அவர்களை காத்து நடக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ராஜா, அவர்கள் வலது பரிசத்திலே நிழலாயிருந்து தப்பு வைப்பீராக. பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து அவர்கள் ஆத்மாவை, ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முதல் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளின் போக்கையும் வரத்தையும் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

வாசி கேட்டு லேவியராகவும் 19 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். 18 வசனங்களை நாம் வாசி கேட்டோம். இன்றைக்கு நம் கொடுக்கப்பட்ட தலைப்பு பாடின பாடல்களை வைத்தே நீங்கள் அறிந்து கொண்டிருக்க முடியும் நம்புகிறேன். ஹோலினஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான பாடல்கள் அனைத்துமே ஹோலினஸை சார்ந்த பாடல்கள், பரிசுத்தமாக்கலை குறித்தான பாடல்களை நாம் கேட்டோம். லேவியராகவும் மோசே எழுதும்படியான இந்த பகுதியிலே ஒரு பரிசுத்தத்தை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே இந்த பகுதியை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். The holiness of God has been seen from a different perspective altogether. First, I would like to talk about the meaning of holiness. இந்த தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, 2 வசனத்தில் என்ன போட்டிருக்குது என்னவென்றால், உங்கள் தேவனும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும், I am holy, therefore you be holy. The word holiness, holy என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பழைய புதிய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா, ரோமாபுரி கெழுது 1:2 வாசியங்கள், 1 கொரிந்தியர் 1:2 வாசியங்கள், 2 கொரிந்தி 1:1 வாசியங்கள், பிலிப்பியர் 1:1 வாசியங்கள், ஏதாவது ஒன்று வாசிங்க. ரோமாபுரி கெழுது 1:2 வாசியங்கள், ரோமன்ஸ் 1:2. பரிசுத்தமானங்கள் என்ற வார்த்தை, ரைட், தேங்க்ஸ் அம்மா. சோ 4 இடங்களில் என்ன சொன்ன, 4 இடங்களிலும் the word பரிசுத்தமானங்கள் என்ற வார்த்தை repeated ஆக வருது. பார்க்கலாம் ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல the saints of God, saints of God னு போட்டுருக்கு. Very often we think saints are associated normally with a special kind of people. Special people க்கு மட்டுமே இந்த saints என்ற வார்த்தை நாம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் வேதத்திலே விசேஷமாக நியூ டெஸ்டமெண்ட்ல பவுல் நம்ம எல்லாரையும் பார்த்து, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் அத்தனை பேரையும் பார்த்து பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். What does the word actually mean? பரிசுத்தம் என்ற வார்த்தை அல்லது saints என்ற word வந்து it comes from the Greek word hagios. Hagios simply means that which is separated for a particular purpose. ஒரு விசேஷமான காரியத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளோ அல்லது மனிதனோ the word agios என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்னா, பரிசுத்தமான யாருன்னா, ஹோலி என்ற வேர்டினுடைய அர்த்தம் என்னன்னா, பாவமே இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. A man who is holy doesn't mean he is a man without absolutely no sin. That is not what is meant here by the word holiness. Holiness actually mean one who is consecrated, one who is separated for a particular purpose. ஒரு விசேஷித்த காரியத்துக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன் என்ற பதத்தில் தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் the word holiness is used. அதே கான்டெக்ஸ்ட் இந்த பகுதியில் உபயோகப்படுத்துது. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம் மற்ற எல்லா கடவுளை காட்டிலும் விசேஷித்தமான கடவுள். I am a God who is separated from the rest of the gods and goddesses in the context in which you live. நீ வாழ்கிற கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற goddess, goddess எல்லாம் இருக்காங்களே, அவளை காட்டிலும் நான் விசேஷித்தமான கடவுள், ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட கடவுள் என்பதை தன்னை காண்பிக்கும் ஆண்டவர் நான் பரிசுத்தராக இருக்கிறேன். என்ன அர்த்தம்னா, he is also sinless. Oh yes. Apart from this, he means I am a God who is consecrated to the rest of the gods and goddesses you have ever come across in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடவுளை காட்டிலும் நான் விசேஷித்தமான கடவுளை, consecrated God. அப்படிதான் நீ இருக்கணும் என்று சொல்கிறார். That is the meaning of the word holiness. So, பரிசுத்தவான் யாருன்னா, பிரித்து எடுக்கப்பட்டவன், consecrated one. அவன் தான் பரிசுத்தவான பாயத்திலே நியூ டெஸ்டமெண்ட்ல பயன்படுத்தப்பட்டது. நல்லது. Having said this, the meaning of the holiness, secondly, he goes on to talk about the model for holiness. What should be a model for my holy life? நான் பரிசுத்தவான் விரும்புறேங்க, யாரனா ரோல் மாடலா வச்சுக்கிறது அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, God says, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள், நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தர் அப்படின்னா, who is the model? God says, I am the model for you, right? You reject the model, you can't live a holy life in this world at all. God must be the model that you and I have to emulate in your life in order to live a holy life in this world. கடவுள் தன்னை பிரித்தெடுத்தது போலவே, பரிசுத்தமா இருக்கிறது போலவே, நீங்களும் அந்த உலகத்திலே பரிசுத்தராக அழைக்கப்படுகிறோம். It has been seen from two perspectives. ரெண்டு கண்ணோட்டத்திலே இந்த மாடலை நம்ம பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தர் ஆகையினால் நீ பரிசுத்தர்கள். என்ன சொல்றாருன்னா, யூ வாண்ட் டு பி ஹோலி நாட் பிகாஸ் ஐ எம் ஹோலி, யூ மஸ்ட் பி ஹோலி லைக் ஐ எம் ஹோலி. நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீ பரிசுத்தரா இருக்கிறது ஒரு வகையில் ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா, நான் எப்படியெல்லாம் எவைகளெல்லாம் பரிசுத்தரா இருக்கிறோம் அவைகளெல்லாம் நீயும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசா தேவன் பரிசுத்தரா இருக்கிறதுனால பரிசுத்தரா இருக்கணும்
அது வந்து ஒரு வகையான ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா, லைக் ஐ எம் ஹோலி யூ ஷுட் பி ஹோலி. நான் எண்ணங்களிலே பரிசுத்தரா இருக்கிறது போல, என்னுடைய செயல்களிலே நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, என்னுடைய பேச்சிலே நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, எல்லா வகையிலும் நீ பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தட்ஸ் வாட் இட் ஆக்சுவலி மாடல். காட் இஸ் அ மாடல் ஃபார் அவர் ஹோலினஸ் இன் திஸ் வேர்ல்ட். நோ, டோன்ட் டேக் அ மேன் ஃபார் யுவர் மாடல். அவர் பெர்ஃபெக்ட் ஹி மேபி, எந்த எவ்வளவு பர்ஃபெக்டா மனுஷன் இருந்தாலும் சரி, டோன்ட் செட் அ மேன் ஆஸ் யுவர் ரோல் மாடல் ஃபார் ஹோலினஸ். காட் அண்ட் காட் அலோன் can be your model and my model for a holy life in this world. That's what he actually means here. When you reject the model, you run into real struggle. What you see in the world today, the ulayathina paakra nanna nigarchin sonna kadavalai maadalaga manushan veithu thavari vittal samudayam asuthathukulle pogiradhu, thanippatta vaalkai asuthathukulle pogiradhu, kudumbangalum asuthathukulladhaga pogiradhu. I want to just take an illustration for the New Testament and connect that with the New Old Testament. Turn with me to Romans, please. Roma varikedre Paul nedirum 1st adhigarathil 21 22 23 vasanangalai vaasinga, konjam quick ah vaasinga. We had long way to go. Konjam sheekram madaman vaasinga. Avargal devanai arindirundum avar devan endru magami paduthavalum stotthriyamalum irundhu veenaranargal unaruvada avul irudhayam il nadaindha apram avale than nyani endru solliyum பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். In other words, he is saying the model is rejected. God should be the model. What the world did was, மாடலை மாத்திட்டு தங்களுக்கென்று மாடலான கடவுளை உண்டாக்கி கொண்டார்கள். In other words, கடவுள் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் கடவுளை உண்டாக்கி கொள்கிறார். So the model God is rejected, man had his own model. அவனுக்கு ஏத்த மாதிரி பறவைகள் எதவையெல்லாம் பறவைகள் என்ன போட்டிருக்கு, மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்காக அந்த ரூபங்களை மாற்றிக்கொண்டால் வேறு விதமாக சொன்னால், மேன் பிகன் டு சேஞ்ச் த மாடல் மோல்டட் இஸ் ஓன் மாடல்ஸ். அவனுக்கு தேவையான வகையிலே இஷ்டப்பட்ட வகையிலே மாடல்களை மாற்றிக்கொண்டான். விளைவு என்ன தெரியுமாயா, இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற விளைவுகள். 24 வசனம் வாசிங்க. இது நிமித்தம் என்ன, மாடலை மனுஷன் ரிஜெக்ட் பண்ணதுனால விளைவு என்ன தெரியுமா பாசிங்கள், அவர்கள் தங்கள் இருதயத்திலே இச்சைகளோடு ஒருவருக்கொருவர் அவமானப்படுத்தத்தக்கதாக தேவனர்களை அசுத்தத்திற்கு. நல்ல கவனிய, அசுத்தம் இஸ் யூஸ்ட் இந்த அர்த்தம். ஹோலினஸ் கான்ட்ரா. God is a model for man's holiness. Because man rejected the model of God and created, molded his own models, the result was மனுஷன் அசுத்தத்துக்குள்ளதாக போனான். என்ன அசுத்த, 26 வசனம் வாசிங்க, தேவனர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் தொடர்ந்து, அந்தபடி அவர்கள் பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். ஆண்களும் பெண்களை சுவாபத்தின்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரத தாபமாகி பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானது நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான தங்களுக்குள்ளே அடைந்தார். என்ன சொல்றார் தெரியுமா, ஐயா நீ சமுதாயத்தில் ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியனிசம், சோடோமி வரதுக்கு காரணம் சொல்றாரு, மேன் ரிஜெக்டட் தி மாடல். When God ceases to be a model in your holy life in this world, you mold your own models, the result is there will be disastrous situation in your personal life, in your family life, in your societal life. That is what is Paul is talking about here. கடவுள் உங்க வாழ்க்கையில மாடலா இருக்க தவறிவிட்டால், when you mold your own models in your life, the result is your personal life will go into disaster, your family life will go into disaster, your societal life will go into disaster. Be warned, don't change the model, don't mold your own models, have the same model of God. கடவுள் உங்க மாடலா இருக்க தவறிவிட்டால் உங்கள் வாழ்க்கை சீர்குலைந்து போகும் என்று பிரித்து எடுத்துக்காட்டு ரோமாபுரி எழுதின 1st அதிகாரத்தில். இன்னைக்கு உலகத்தில் என்ன பார்க்கிறோம், we are talking about lesbianism, we talk about same sex marriages, all these are result because the model is rejected, therefore man molds his own models, the result was the disaster in the personal life, family life and society life, it's going to the dogs. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, this is exactly சங்கீதம் 14 அதிகாரத்தில் 1st வசனத்தை வாசிங்க. Psalm 14:1, please. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து. பார்த்தீங்களா, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் யாராவது தான் வாசிங்க, மேன் த ஃபூல் செட் இன் இஸ் ஹார்ட் வாட், தேர் இஸ் நோ காட் ரிசல்ட், தே ஆர் கரப்ட், வில் ஸ்டாப் தேர் ரைட். வென் த மாடல் இஸ் ரிஜெக்டட், அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது, மேன் பிகம்ஸ் கரப்டட். When you reject the model, you become corrupted. As simple as that. என்றைக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையில மாடலா இருக்க தவறி போகிறாரோ,
தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கையின் சீர்குலைந்து போவதற்கு காரணம், அசுத்தத்திற்குள்ளதாக அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தமான கடவுள் உங்க வாழ்க்கையின் மாடலா இல்லைன்னா வாழ்க்கை அசுத்தத்துக்கு நேராக போக ஆரம்பிக்கும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இட்ஸ் லாஜிக்கலி கரெக்ட். தட்ஸ் வாட் த பைபிள் டாக்ஸ் அபவுட், ரைட்? சோ செகண்ட், ஃபர்ஸ்ட் ஐ சேட் த மீனிங் ஆஃப் த ஹோலினஸ், செகண்ட்லி த மாடல். ஹூ இஸ் த மாடல்? காட் ஹிம்செல்ஃப். தேவன் பரிசுத்தமா இருந்ததுக்காக நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு ஒண்ணுங்க. தேவன் பரிசுத்தமா இருந்தது போலவே என்றார். அப்படின்னு அர்த்தம், அவ இவைகளில் எல்லாம் ஏசா தேவன் பரிசுத்தமா இருந்தாரோ அவைகளிலெல்லாம் உன் பரிசுத்தத்தை நீ காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். தட் இஸ் another way of looking at it, right? He is a model for us. Don't reject. Let God be your model and you will never ever go astray in your life. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில அசுத்தம் வராத இருக்கணும்னா, have God and God alone be your strong model. Put him always before you. Let him be your model. You will never ever go astray at all. I challenge you on this. This is what the Bible is all about. So Paul, அருமையான பவுல் அழகாக சொல்லுகிறார், என்றைக்கு கடவுள மாடலை எடுத்து தூரம் போட்டுட்டு தங்களுக்கு அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். மூன்று முறை பவுல் அந்த பகுதியிலே பயன்படுத்துகிறார். இந்த 19 அதிகாரம் லேவியராகவும் வீட்டில் போய் வாசி பாருங்க. ரிப்பீட்டடான ஒரு ஃப்ரேஸ் அங்க வந்துகிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? 1 அதிகாரம் என்ன ஃப்ரேஸ் தெரியுமா? வெரி குட். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். இந்த 19 வீட்டில் வாசி 16 டைம்ஸ் ஓவர் இன் ஹீப்ரூ. And also in English, I suppose, 19 chapter, 16 times over, I am the God, your Lord, I am the Lord, your God, I am the Lord, your God. Repeatedly it is used. What does it mean? I am the model and no one else can be your model. Moses can't be your model. No servant of God can be your model. God, me alone can be your model. That's what he says here, this point here. The first I said was the meaning of the word holiness. Secondly, the model for holiness. Thirdly, the mandate for holiness. And the pagadi 2nd vasanathile enna potirukku, naan ungal devanagiye kattaragiye naan parisuthar aagal neengal. Angle translation irukka era vasigireengala? You shall be. You know, you all know grammar, right? You kapra usually grammar teacher will teach us, it's always will, never shall. When shall is used, it means a condition or a command. You shall go, that means you will go now. In the normal course of events, you will go. It doesn't say you will go. It says you shall go. That means it's a command. In other words, it's a mandate. நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் ஊழியருக்கு சொல்ற தரமா 2 வசனம் வாசிங்க. நீங்கள் சிறைவெளியில் புத்திரர் சபையா யாருக்கெல்லாம் அனைத்தோடும் சொல்ல வேண்டியது. ஒரு குரூப்பா மட்டும் ஹோலியா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லலைங்க. இல்ல பாஸ்டர் மட்டும் ஹோலியா இருக்கணும்னு சொல்லல. ஒரு 2 பேர் ஹோலியா இருங்க, மத்தவங்க எல்லாம் பரவாயில்லன்ற. நோ நோ நோ நோ நோ நோ. இட்ஸ் எ மேண்டேட் கிவன் டு எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி இன் தி சர்ச். ஹூவர் இஸ் எ மெம்பர் ஆஃப் எ சர்ச், யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஹோலி. மைண்ட் தட். இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் மேன் ஹஸ் டு பி ஹோலி, தி ரெஸ்ட் கேன் பி சோ வாட், சம் வாட் பரவாயில்ல, இது பரவாயில்ல. நோ நோ நோ நோ நோ. காட் இஸ் சேயிங் அனைத்து மக்களுக்கும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆஸ் தெம் டு பி ஹோலி. இட்ஸ் எ மேண்டேட் given to every single individual sitting under this roof right now at this point of time. It is not a group of people holy, not one particular pastor to be holy. No, no, no. From the pulpit to the pews, every single individual has to be holy, like it or not. It is not a request from God. It is not, God is not pleading with you. He is saying it's a mandate. You got to do it, like it or not. You got to be holy. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தயவு செய்து பா, கொஞ்சம் தயவு செய்து பரிசுத்தமா வாழுங்களேன் அப்படி கேட்கலங்க. இல்லை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஓலியாக இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் சஜஷன். நோ நோ நோ நோ நோ. காட் இஸ் சேயிங் இட்ஸ் அ மேண்டேட், இட்ஸ் அன் ஈப்ரூ, இட்ஸ் அன் இம்பரேட்டிவ் மூட். கிராமரில் வந்து இன்ஸ் இம்பரேட்டிவ் மூட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இட்ஸ் அ மேண்டேட். எவ்ரி சிங்கிள் கிறிஸ்டியன் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் அ கிறிஸ்டியன் ஹாஸ் டு பி ஹோலி, எதர் ஹி லைக்ஸ் இட் ஆர் நாட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். தி மீனிங் ஆஃப் ஹோலினஸ், நம்பர் 2, தி மாடல் ஃபார் ஹோலினஸ், நம்பர் 3, வாட்? The mandate for holiness. And finally, I want to conclude by one more thing. I may spend a little time on that. The manifestations of holiness. Allah gavadinga arumiyana aandavar enna alaga solraru holiness na mani yosikkrona parisuthama vaalrudhu. No, no, no. God is saying, how can I be holy in this world?
இந்த உலகத்தில் நான் எப்படி பரிசுத்தமாக வாழணும், அதாவது பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னார். அப்புறம் அது மேண்டேட் கட்டளைன்னு சொன்னார். அப்புறம் மாடல் யாருப்பா, நான் தான் மாடல்னு சொன்னார். அப்புறம் அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னா, எப்படி நான் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியுன்றது கற்றுக் கொடுக்குறார். Listen to me carefully. If you read this entire chapter, I have no time to go into the chapter verse by verse, but I want to just sum it up. Manifestation of holiness. In the parishuddhathai, ya parishuddhan eppadi theriyum? Na edhi board potuk mudiyuma? Koyilukku varumbodhu parishuddham parishuddhan, that's not the way you're going to, others are going to see the holiness. Your manifestation, your holiness is not something you sing around, right? Alaga paattu paadalam, alaga bible reading vasikkalam, prasangam pannalanga. But holiness has to be manifested in a everyday living. That's what God is going to say. There's something absolutely new concept. பழைய ஏற்பாட்டில் ஒரு புது கான்செப்ட் என்னென்னா, பரிசுத்தமாக இருக்கிறத ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பா மற்றவங்கெல்லாம் பார்க்கணும் பாவம் பரிசுத்தத்தைங்கிறார். எப்படி மற்றவங்க பார்க்க முடியும்? பை யுவர் லைஃப் தட் யூ லிவ் இன் த கம்யூனிட்டி ஆஃப் காட். தட்ஸ் வாட் இஸ் கோயின் சே. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ். இட் இஸ் வைன் சாம்ஸ். It's a great preacher and a great theologian. He used a beautiful illustration. He calls it submarines. Neermuli couple. Submarines, if they decide I'm not going to go under the water, I want to stay on the ground, on the shore, it can never fulfill its purpose. Its mission cannot be accomplished. Neermuli couple vandu naan thannikulle povamaten, நான் கிரவுண்டு மேலே நிற்குவேன்னா அது பர்பஸ் ஆல் ஓவர். இட் கேனாட் அக்காம்ப்ளிஷ் இட்ஸ் மிஷன். த பர்பஸ் ஆஃப் த சப்மரீன் இஸ் கோ அண்டர் த வாட்டர், பட் இட் ஹாஸ் கெனாட் ஸ்டே ஐசோலேட்டட் ஃப்ரம் த வாட்டர், பட் இட் மஸ்ட் ஸ்டே இன்சுலேட்டட் ஃப்ரம் த வாட்டர். லிசன் டூ வேர்ட்ஸ் யூசஸ். நம்பர் ஒன் இஸ் சப்மரீன்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு கெட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த வாட்டர், தே ஹவ் டு ஸ்டே இன் த வாட்டர், பட் தே ஷுட் பி இன்சுலேட்டட் ஃப்ரம் த வாட்டர். இன்சுலேஷன் Not isolation is our problem. நம்ம என்ன யோசிக்கிறோம், பரிசுத்தமா வாழணும்னா இமயமலைக்கு போய் உட்காந்துக்கலாம், அல்லது பெரிய பள்ளத்தாக்குள்ள போய் உட்காந்துட்டோம்னா பரிசுத்தமா வாழ முடியும். இந்த மனுஷங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து டெம்டேஷன் வருது. நோ நோ நோ நோ, தட் இஸ் நாட் த ஹோலினஸ் தி பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட். பர்டிகுலர்லி 19th chapter speaks about not that kind of holiness. Salvation according to the scripture is not by segregation, salvation by association. ஏசாமிக்கும் பரிசேயர்களுக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, பரிசேயர் சொன்னாங்க, நீ யார் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, பாவிங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. நீ வந்து பாவிகளுடைய நண்பன் பேர் எடுக்கிய, கேவலமா இருக்க. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் வாட் யூ ஆர். சொன்ன மாதிரி பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் மோசமானதா, நீ அவன் மோசமானவன் தானே. பட் ஒன் வாட் கிரைஸ்ட் கேம் டு டீச் அஸ், சால்வேஷன் நாட் பை செக்ரிகேஷன், சால்வேஷன் பை அசோசியேஷன். பாவிகளோட உட்கார்ந்து ஆனால் பாவம் செய்யாத ஆண்டவராய் வாழ்ந்தார். நம்ம என்ன யோசிக்கிறோம், இமயமலைக்கு போய் உட்கார்ந்துனா பரிசுத்தம் ஆயிடலாம். நம்ம சாது சுந்தர் சிங் ஒரு சமயம் இமயமலை சாருக்குள்ள சர்றச்ச ஒரு ஆளை பார்க்காரு. அவன் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மேலே கை தூக்கிட்டு இருக்காரு, ஒரு காலை நின்றுட்டு இருக்காரு, 17 வருஷமா. அவர் எப்படி நின்னார் எனக்கு கேட்காது, எனக்கு தெரியாது. ஏன் அப்படி நிற்கன்னு அவரை பார்த்து சாது சுந்தர் சிங் கேட்க அவர் சொன்னாரு, ஐ எம் பனிஷிங் மை பாடி, ஐ எம் நாட் ஹோலி அப்படின்னு. என்ன என்ன பண்ணுறீங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே எங்கள் அம்மாவுக்கு தெரியாதபடி 1 ரூபா நான் திருடிட்டேன், எங்கள் அம்மா சின்ன டப்பால போட்டு வச்சிருந்தாங்க, திருடிட்டேன். இந்த கையில, இந்த கையை பனிஷ் பண்றதுக்கு இப்படியே நிக்கிறாரா 17 வருஷமா. இந்த கை வந்து இப்படி நின்று நின்று அப்படியே நின்றுச்சுக்கலாம், அந்த எலும்பு அப்படியே நின்று நின்று ஃபிக்ஸ் டிரான்ஸ்ஃபிக்ஸ்ட். அதே மாதிரி காலம் என்ன சொல்லணும் ஐயா, அந்த மாதிரி பரிசுத்தம் பைபிள் பேசலைங்க. நீங்கள் சப்மரீன் மாலி, யூ ஆர் ஸ்டே இன் த வாட்டர் பட் டோன்ட் பிகம் ஆஃப் த வாட்டர். லோட்டஸ் லீஃப் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, லோட்டஸ் லீஃப் வந்து தண்ணியில தான் இருக்கும், ஆனா தண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணியில ஒட்டாதுங்க. அந்த மாதிரி பரிசுத்தமீங்கனால, we have to live in the world but don't become of the world. Don't stay isolated from the world but stay insulated from the world. That is the holiness we are talking about here. So என்ன சொல்றாரு இயேசுசாமி manifestationல, நான்கு விதமான வகையில சொல்றாங்க. Just listen to me carefully. Third verse யார வாசிங்க, உங்களில் அவனவன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்திருக்கும். First point என்ன தெரியுமா, ஃபேமிலி உறவை பத்தி பேசுறார். ஐயா பரிசுத்தத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, என்ன சொல்ற தெரியுமா, நான் பிரித்து எடுக்கப்பட்டவன் பத்தி எப்படி மத்தவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், உன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல முதல்ல ஆரம்பிங்கிறார். யுவர் ஃபேமிலி ஷுட் டெல் யூ மை ஃபாதர் இஸ் எ ரியல் ஹோலி மேன். ஹோலி மேன் அகைன் மறுபடியும் சொல்றேன், பாவமே இல்லாத பரிசுத்தத்திலே வர்த்தம் யூஸ் பண்ணப்படவில்லை.
எங்க அப்பா ரொம்ப பிரித்தியக்கப்பட்ட ஆளுங்க, என் கடவுளால் எப்படி தெரியுங்க, குடும்பத்தில் எங்க அப்பா உறவில் இருக்கிறார். எங்க மனைவி அதே மாதிரி, பிள்ளைகள் ஐயா, இட் ஹஸ் டு ஸ்டார்ட் வித் தி ஃபேமிலி. ஐ டோல்ட் யூ செவரல் டைம்ஸ் ஓவர், 80% ஆஃப் ஆல் யுவர் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்களில 80% சந்தோஷங்கள் உறவின் அடிப்படையிலே வரும் சந்தோஷங்கள். உறவு உடைந்தால் சந்தோஷம் உடைந்து போகும். அது குடும்பமானாலும் சரி, திருச்சபையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி. When the relationship breaks, there is no more happiness in that world at all. The community goes disintegrated. So that is exactly what God is saying. Your holiness has to be reflected in your family life first. உன் குடும்ப உறவுகளிலே அந்த ஹோலினஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீ பிரித்து எடுத்துக்கப்பட்டான் வாயில பாடி பிரச்சனை இல்லைங்கய்யா. எங்க குடும்பத்தில் காமிக்கிறோம், மனைவி கிட்ட பிள்ளை கிட்ட காட்ட அன்புகளிலே, அந்த உறவுகளிலே உன்னால் கான்சன்ட்ரேட்டடா வாழ முடியலன்னா, தட் இஸ் நாட் த கிறிஸ்டியானிட்டி தி பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட். யூ ஆர் நாட் அ ஹோலி மேன் தென். தி ஹோலினஸ் நம்பர் 1 இஸ் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் எ ஃபேமிலி லைஃப். நம்பர் 2 தொடர்ந்து வாசிங்க, வி ஹேவ் நோ டைம் டு கோ இன்டு வெர்ஸ் பை வெர்ஸ். அது பகுதி அடுத்த பகுதி வாசிங்க. என் ஓய்வினாலே வாசிக்கவும் கர்த்தர் விக்கிரகங்கள் நடவாம்பலம். 3-8 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபாதர் இன் ஹெவன். ஃபர்ஸ்ட் தி ஃபேமிலி, செகண்ட்லி தி ஃபாதர் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற அப்பாவோடு கூட உறவுல வாழணுங்கிறார். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரித்தெடுக்கப்பட்டவன்னா, நான் வந்து பிரத்யேகமான கடவுள், ஹோலி மேன் எதுல காண்பிக்கணும் தெரியுமா, உன் குடும்ப உறவுல முதல்ல காட்டுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, உனக்கும் பரலோகத்துல ஃபாதர் இருக்கிறாரு, அவருக்குள்ள உறவுல அதை காட்டுங்கிறார். உனக்கு அப்பாவுக்கு உறவு இல்லைன்னா நீ உண்மையிலே பரிசுத்தவான் சொல்வதற்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுகிறார். 3-8, 9-10 வாசிங்க. பொறுக்காமலும் அவைகள் யாருக்கு, எளியவனுக்கும் பரதேசிக்கு விட. ஐயா, பரிசுத்தத்துக்கு இது என்ன சம்பந்தம் யோசிச்சீங்க? அழகாக மோசஸ் சொல்லுகிறார், ஐயா, யுவர் ஹோலினஸ் ஹஸ் பீன் ரிஃப்ளெக்டட் இன் எ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். நம்பர் 2, இன் யுவர் ஃபாதர்ஸ் ரிலேஷன்ஷிப், அப்பாவோடு கூட உறவுல காட்டணும். 3, ஃபர்லோன். ஃபர்லோன் வேர்டு FORLON என்ன அர்த்தம் தெரியுமா? எளியவன், லோன்லி பர்சன், டெஸ்டிடியூட் சொல்றோமே, வறுமை கோட்டு கீழே வாழும் மக்களுக்கு காட்டுக்கிற அன்பிலே, அந்த உறவுகளிலே உன்னுடைய பரிசுத்தம் உள்ளதை காட்டணுங்கிறார். Thirdly, it's a forlorn people. Fourthly and finally, if you read from 11-18, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை பொய்யான டேஷ் சொல்லிக்கிட்டே வந்து பிறனை ஒடுக்காமல் டேஷ் என்ன சொல்றாரு, ஃபெலோ மென் ரிலேஷன்ஷிப். See, what he essentially means is family relationship, father in heaven's relationship, forlorn-ஓட எளிய மக்களோட ரிலேஷன்ஷிப். Finally, he says, காணப்படாவிட்டால், டு நாட் எக்ஸ்போர்ட் தட் கிறிஸ்டியானிட்டி. இட் இஸ் நாட் தி கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி தி பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஹோலினஸ் இஸ் நாட் இன் யுவர் மவுத், இட் இஸ் நாட் தி சாங்ஸ் தட் யூ சிங், இட் இஸ் இன் தி லைஃப் தட் யூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட். டர்ன் வித் மீ டு ஐசாயா சாப்டர் 1:16-17. ஏசாயா 1:16-17 வாசிங்க. ஐசாயா 1:16-17. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஒரு நிமிஷம் கழுவுங்க சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்னது? அதுக்கடுத்து என்ன பத்தி பேசுறாரு? கிரியைகள். கிளென்ஸ் யுவர் செல்ஃப், இட் டசன்ட் ஸ்டாப் அட் தட் பாயிண்ட். நான் கிளென்ஸ் பண்ணேன் எப்படி தெரியும்? வாசிங்க. கிரியைகளை பொல்லாப்ப என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யப்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதையில் வழங்கி விசாரி. என்ன மீன் பண்றாரு தெரியுமா? யுவர் ஸ்பிரிச்சுவல் சாங்டிபிகேஷன் ஹாஸ் டு பி மேனிஃபெஸ்டட் இன் யுவர் சோசியல் லைஃப் ஸ்டைல். யூ சி தி பாயிண்ட்? யூ நோ வாட் ஐசாயா சேயிங்? யுவர் ஸ்பிரிச்சுவல் சாங்டிபிகேஷன் இருக்க, ஆன்மீக வாழ்க்கையில நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்றியே, அது எங்க தினமும் பாட்டணும்? சமுதாயத்தில் வாழ்கிற வாழ்க்கையில அது பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். In other words, your spiritual life and your social life must be correlated. If there is a big gap between these two, God is not pleased with that kind of holiness. That's what holiness is about. One simple illustration, I bring my sermon to a close. There was a great sculptor, the Sirpi, Johann von Donacker is a German sculptor, Sirpi, Armiana Sirpi, பயங்கரமான ஃபேமஸ் ஆனவர். அநேக கிரீக் காடஸ் எல்லாம் அருமையாக சிற்ப சிற்பமாய் செய்து பெரிய புகழ் பெற்றவர்.
அவர் வந்து ரெண்டு தடவை ஜீசஸ் அப்படியே அவர் வந்து சிற்பமாக வடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். பட் என்ட் இன் டிசாஸ்டர், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்ட் டைம் ஹி வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல், அப்சல்யூட்லி சக்சஸ்ஃபுல். அந்த சிற்பத்தை பார்த்தவங்க எல்லாம் அப்படியே தத்ரூபமாக ஏசாமியே நிக்கிற மாதிரி அந்த தத்ரூபத்தை வரைந்து விட்டார், சிற்பம் பண்ணினார். பார்க்கலாம் அசந்து போயிட்டாங்களாம் இவ்வளோ பெரிய. இதை கேள்விப்பட்ட நெப்போலியன் பர்னபாட் அவருக்கு ஒரு தூதுவரை அனுப்பி, நீ இவ்வளோ பெரிய ஃபேமஸான சிற்பின்னு கேள்விப்பட்டேன், நீ வந்து எனக்கு ஒரு அருமையான சிற்பம் வீனஸ் என்ற அந்த காடஸை அருமையாக சிற்பமாக வடித்து தர வேண்டும் என்று சொல்லி, எவ்வளோ நாள் காசு தரேன்னு சொல்லி தூதுவரை அனுப்பினாராம். இந்த டோனோக்கர் சென்ட் எ ரிட்டன் மெசேஜ் டு பர்னபாட், நெப்போலியன் பர்னபாட். த மெசேஜ் இஸ் ஒன்லி இன் 2 sentences. ஹி செட், சார், தி ஆன்ஸ் தட் காவ்ட் தி கிரைஸ்ட் கேன் நெவர் அகெயின் காவ் எ ஹீதன் காடஸ். இந்த கரங்கள் இயேசு கிறிஸ்துவை சிற்பமாய் வரைந்த அந்த கரங்கள் வேற எந்த ஈத்தன் கடவுள் இனி சிற்பமாக வடிக்க முடியாது என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஃப் யுவர் லைஃப் இஸ் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் ஐஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் ஃபீட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், இஃப் யுவர் டங் இஸ் கான்சன்ட்ரேட்டட் டு கிரைஸ்ட், யூ வில் நெவர் எவர் அகெயின் சின் அகெயின்ஸ்ட் காட் அண்ட் யுவர் ஃபெலோ மேன். If that is the case, then we are not really holy people. The holiness has to be reflected in the everyday living. That's what the Bible speaks. Essentially, relationship. Oru koru enda word irukla New Testament la. Adha New Testament la gospels illada 59 mura payanpaduthapattiruka. No other word is used that many times. 59 times the word oru koru enda word. 59 times. 44% of the New Testament talks about how we can get along with one another. Now, oruvaru kuda oruvala eppadi pogonundradukartha 44 vilkaadu New Testament use pannirukka. 4% maatrame talks about the gifts of the spirits. Aya gifts of the spirit mukkiyalenga, living with one another, that's the best reflection we can give to God. Nama parisuthamana endradhu indha uravugalile kaattapadanum. Family relationship, father and heaven oda relationship, forlorn people oda eliya makkalodu kulla uravu, kadaisiyaga enadhu fellow men oda uravu, indha uravugalil dhaan nam parisuthamalai kaattapada vendum endru indha pagudhil solapattirukku. Appadiyaga vaazha kartha kiruvai seivaraga. Aamen. Jom pannalam. Parisuthamulla aanduvare, நாங்கள் பிரித்தி எடுத்துப்பட்ட மக்கள் என்பதை வெறும் வார்த்தையில் அல்ல சாமி, எங்கள் வாழ்க்கையிலே காட்ட கிருபை சாரம். விசேஷமாக உறவுகளிலே சாமி, குடும்ப உறவுகளிலே, சமுதாய உறவுகளிலே, எங்களோட கம்யூனிட்டி உறவுகளிலே நாங்கள் பிரித்தெடுத்த மக்கள் என்பதை மற்ற அறிந்து கொள்ளும்படியான வாழ்க்கை கிருபை செய்யும் சாமி. நாங்கள் உலகத்தை விட்டு ஓடி போகிற பரிசுத்தத்தை நீ எதிர்பார்க்கவில்லை சாமி. உலகத்திலே

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் தன்னுடைய நாட்டை சிறந்த முறையிலே ஆட்சி செய்வதை குறித்து கருத்துள்ளவனாயிருந்தான். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதை குறித்து மக்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் அரசன் மாளிகையின் வாயில் காப்போன் உள்ளே வரும் முக்கியமான நபர்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் கதவை திறப்பான். இதை ராஜாவிடம் சொல்ல எல்லோருக்குமே ஒரு பயம். ஒரு நாள் அந்த மன்னர் அவையில் இருந்த விகடகவி ராஜாவை பார்க்க அவசரமாக வந்தான். அவன் அடிக்கடி அரசனிடத்தில் பணம் பெறுபவன் என்பதை அறிந்து வாயில் காப்போன் எனக்கு நீ பணம் கொடுத்தால்தான் கதவை திறப்பேன் என்றான். உடனே விகடகவி, சரி, நான் அவசரமாக உள்ளே செல்கிறேன், இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் திரும்பி வரும்பொழுது அரசன் எனக்கு தருவதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி உள்ளே சென்றான். வழக்கத்திற்கு மாறாக அந்த அரசன் மிக கோபமாக இருந்தான். விகடகவியை கண்டவுடன், நீ ஏன் நேற்று என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சேவகர்களை பார்த்து இவனுக்கு 50 சாட்டை அடி கொடுங்கள் என்று கூறினார். அதற்கு விகடகவி, வேண்டாம் வேண்டாம், எனக்கு 100 அடி கொடுங்கள் என்றான். அவையிலிருந்து அனைவரும் சிரித்து விட்டார்கள். ஏன் இப்படி கேட்கிறாய், உனக்கு என்ன பைத்தியமா என்று ராஜா கேட்டான். அதற்கு விகடகவி, நான் அரண்மனைக்குள்ளே வரும்பொழுது வாயில் காப்போன் தனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று கேட்டான், எனவே நான் அரசன் கொடுப்பதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி வந்திருக்கிறேன், எனவே 50 அடிகளை அவனுக்கு கொடுங்கள் என்றான். உண்மையை அறிந்த அரசன் வாயில் காப்போனை அழைத்து 50 சவுக்கடிகளை கொடுத்தான். ஆம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம் வாங்குவது மற்றும் லஞ்சம் கொடுப்பதும் தவறு என்று வேதம் கூறுகிறது. உலகத்திலேயே லஞ்சமில்லாத ஒரு நாடு என்றால் அது டென்மார்க் தான். அங்கே மக்கள் கால்நடை பண்ணைகளை வைத்து பிழைத்து வருகிறார்கள். அங்கே சிறிதளவு கூட லஞ்சம் என்பது கிடையாது. ஆனால் நம்முடைய நாட்டில் எங்கு சென்றாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது இல்லையா? பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களுடைய வார்த்தைகளை புரட்டும் என்றும் வேதம் கூறுகிறதல்லவா? கவனித்து நடப்போமா?

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

Thank you, Father. Thank you, Jesus. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நித்திய கண்மலை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். உம்மை நினைக்கும் போது எங்கள் இருதயம் ஆண்டவரே மகிழ்கிறது, ஆண்டவரே நன்றியால் நிரம்புகிறது. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் அளவிட முடியாதது. உங்களுடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மறக்க செய்கிற ஆண்டவரே, எங்கள் கவலைகளை ஆண்டவரே அகற்றுகிற உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். க்ளோரியா தனரமா ஷேலா.

வைத்துக்கொள்ளும் கர்த்தரை நம்புங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். எங்களை சேர்த்து பாடுவீங்களா? எஸ் லார்ட்.

உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. இன்று மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லாமல் முடியாது, அவருடைய இரக்கம் இல்லாமல் முடியாது, அவருடைய தயவு இல்லாமல் முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முது முகத்தை மறைத்து கொண்ட போனதோ, முது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன். உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் ஆண்டவரே. உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன், நான் கலங்கி போனேன் ஆண்டவரே. இந்த பூமியில வாசல்கள் அடைக்கப்படும் போதல்ல ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டியது, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது. ஆண்டவர் சொன்ன, நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று. ஆனா ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், அந்த இமைப்பொழுது கைவிடுதல் கூட ஆண்டவரே என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே.

ஒவ்வொருவர்களும் சேஷித்த கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி மிகுந்த கிருபை அப்பா நிரப்புங்க அப்பா, உள்ளம் சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நிரம்புவதாக. இவர்கள் வீட்டுக்குள்ள தெய்வ பிரசனம் தேவ கிருபை.

ஆடும் போது தடைகள் உடைவதாக எரிகோவை உடைத்தவருடைய வல்லமையின் கரம் இன்று குறுகவில்லை. எல்லா தடைகளை கட்ட உடைக்கிறார். எல்லா தடைகள் உடை

நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் காத்து கொண்டீங்க, உம்முடைய கிருபையால் எங்களை அணைத்துக் கொண்டீர். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது போல தோண்டினாலும் வானம் அடைக்கப்படவில்லை. ஒன்றுமில்லாத நிலையில் தான் யாக்கோபுக்கு அவர் ஒரு காட்சியை காண்பித்துக் கொடுத்தார். என்ன தெரியுமா? வானம் திறக்கப்பட்டிருப்பது, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் உனக்காக இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. ஹல்லேலூயா! எந்த அதிகாரத்தின் வல்லமையும் நமக்காய் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலை அடைக்க முடியாது. எனக்காக இன்றும் அந்த வாசல் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கான கிருபை வந்து இறங்குகிறது. சேஃபா இருக்கிறோமா? பல நேரத்தில் நமக்கே சந்தேகம் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அவர் கிருபை பாராட்ட தவறி இருப்பாரானா? எல்லா கடைகள் அடைத்தது போல அவரும் தம்முடைய வாசலை அடைத்திருப்பாரானால் நாம் இப்படி ஆராதித்திருக்க முடியாது, முடியாது. இன்னும் நமக்கு கிருபை செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்கப்பா, அது போதும். எனக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அது போதும். எனக்கு வேண்டியதை தந்து கொண்டிருக்கிறேன், அது போதும். என் மேல் இன்னும் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறேன், அது போதும் ஆண்டவரே.

எல்லா தோல்விகளுக்கும் உமக்கு நன்றி. யாக்கோபு தேவனை எப்பொழுது அறிந்து கொண்டான் தெரியுமா? எப்பொழுது அவன் வனாந்திரத்தில் தள்ளப்பட்டான். இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர,

ஐயா வாழ்வி ஆராதனைக்கு பார்த்திட நீரே பார்த்திட நீர் ஒருவரே பார்த்திட தகப்பன். ஜீசஸ்.

ரோமர் 2 அதிகாரம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்திற்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவன் அவனுடைய கிரியலுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படைந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரோ கோபாக்கினை வரும். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியை கூட சாட்சி இடுகிறனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளே இது விளங்கும். நீ ஜூதன் என்று பெயர் பெற்றும் நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேசனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேசனம் விருத்த சேசனம் இல்லாமையாயிற்றே. மேலும் விருத்த சேசனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேசனம் இல்லாமை விருத்த சேசனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேசனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேசனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக ஜூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேசனம் விருத்த சேசனம் அல்ல.
உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும். விருத்த சேசனமே விருத்த சேசனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகி இருக்கிறது.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. ஒரு நாள் பிரபல எழுத்தாளரும் பேச்சாளருமாகிய மால்கம் ஸ்மித் என்பவர் மலைப்பாங்கான பகுதி வழியாய் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மறக்க முடியாத ஒரு காட்சியை அவர் பார்த்தார். பாசி நிறைந்த ஒரு குளத்தில் பாதி மூழ்கிய நிலையில் இருந்த பாறை ஒன்றில் தவளை ஒன்று ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. அவர் பார்த்து கொண்டிருந்த போதே பலூனிலிருந்து காற்று வெளியேறி பலூன் சுருங்கி போவதைப் போல தவளையின் உள்ளே இருந்த சதைப்பகுதி கரைந்து திரவமாய் வெளியேறி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த தவளை செத்து அதன் தோல் மட்டும் பாறையில் கிடந்தது. இப்பொழுதுதானே இந்த தவளை பாறையில் குதித்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது. அதற்குள்ளாக எப்படி இது காற்று போன பலூன் போல சுருங்கி கிடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு பக்கத்திலே போய் பார்த்தார். அப்போதுதான் அவருக்கு நடந்தது விளங்கியது. தண்ணீரில் வாழக்கூடிய பெரிய நாவாய்ப்பூச்சி ஒன்று அந்த தவளையை கடித்து விட்டது. அது கடித்தபோது அதன் உடலிலிருந்து தவளையின் உடலுக்குள் நுழைந்த ஒரு வகை திரவம் தவளையின் சதைப்பகுதியை கரைத்து தண்ணீராய் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அவ்வாறு அது செலுத்திய திரவத்தால் தவளையின் உட்புற சதை கரைந்து வெளியேறும்போது இந்த நாவாய்ப்பூச்சி அதை உறிஞ்சி குடித்துவிட்டு தவளையின் தோலை மட்டும் விட்டு செல்லும். பிரியமானவர்களே, இந்த நாவாய்ப்பூச்சியை போன்றதுதான் பாவமும். பாவத்தை நாம் அனுமதித்தால் அது நம் சரீரத்திலே நுழைந்து நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உறிஞ்சி எடுத்துவிட்டு நம்மை வெறுமையானவர்களாக்கி ஆத்மாவிலும் சாவை ஏற்படுத்திவிட்டு செல்லும். இதை போலவே ஆதாமும் ஏவாளும் தேவன் படைத்த அழகிய தோட்டத்திலே தேவனோடு உலாவிக் கொண்டும் தேவன் படைத்த பழ வகைகளை சாப்பிட்டு கொண்டும் சந்தோஷமாக இருந்தனர். இவ்வாறு சந்தோஷமாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் குறுக்கிட்டான். ஏவாள் சாத்தானை அனுமதித்ததால் கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவளுக்குள் நுழைந்தது. தேவன் தந்த அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சாத்தான் பறித்து கொண்டு அவர்களை சபிக்கப்பட்டவர்களாக விட்டு சென்றான். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி பாவத்தின் சம்பளம் மரணம்தான். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயம் சாகும். ஆனால் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வந்தார். ஆகவே பாவம் செய்து செத்துப்போவதை விட இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். God bless you. Have a successful month ahead.

ஹாப்பி ஜூன். திருவார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குழப்பும் குரல்கள், ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 16:11 நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு இவைகளை சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனே ஆகியல் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைய மனத வசனம் வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. என் பிள்ளையே, இயல்பான உன் மனதை கொண்டு நீ கடவுளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவரது மறைபொருள்களை நீ விளங்கிக் கொள்ளும்படி நான் உனது மனதை பிரகாசிப்பிப்பேன். தம்மீது பாச

இருப்பது உனது ஆவிக்கு மட்டும்தானே தெரியும். அப்படியே கடவுளின் காரியங்கள் கடவுளின் ஆவியாகிய எனக்கு மட்டுமே தெரியும். கடவுள் தமது திருவசனத்தில் உனக்காய் வாக்கு பண்ணியிருக்கும் எதையும் நீ இழந்து போக நான் விரும்ப மாட்டேன். எனது உத்தம ஊழியர் அந்த ஆசிகளை தங்கள் அறிவாற்றலினாலேயே உனக்கு விளக்க முயல மாட்டார்கள். மாறாக எனது அபிஷேகத்தை கொண்டே அவர்கள் உன்னோடு பேசுவார்கள். எனது குரலை நீ அடையாளம் காண கற்றுக்கொண்டால் தவறான உபதேசத்தினால் யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது. திருவசன தியானத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதே. இருள் சூழ்ந்த இவ்வுலகில் வழிகாட்டும் ஒரே நட்சத்திரம் வேதமே. அந்நிய குரல்களால் மோசம் போகாதே. நானும் என் சொந்த அதிகாரத்தினால் எதையும் பேச மாட்டேன். தந்தையானவரும் குமாரனானவரும் பேசியவைகளிலிருந்தே நான் எடுப்பேன். எழுதப்பட்டுள்ள திருவசனத்தால் உனது உள்ளத்தையும் மனதையும் நீ நிரப்பிக்கொள்ளாவிட்டால் இக்கட்டான சூழல்களில் நான் எதை உனக்கு நினைவுபடுத்த முடியும் யோசித்துப்பார். நான் புறாவை போல் மென்மை குணம் படைத்தவன். உனக்கு உதவும்படி நீ அடிக்கடி என்னை அழைக்காவிடில் வேதத்தை ஆராய்வதில் நான் உனக்கு துணைவனாயிருக்க முடியாது. நீ மட்டும் எனக்கு முழு சுதந்திரம் அளித்துவிட்டால் தேவ பிள்ளையாகிய உன்னை திருமறையில் நீ சந்திக்கும் தேவகுமாரனை போலவே படிப்படியாய் உருமாற்றுவேன். என் கண்ணே, வாழ்வில் நீ சந்திக்கும் போராட்டங்களிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நாங்கள் விண்ணகத்திலிருந்து லூசிபரை கீழே தள்ளியதிலிருந்து அவன் எங்களுக்கும் படைப்பு அனைத்திற்கும் விரோதமாக கோபத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோரே அவனது முக்கிய இலக்கு. அவனது இருட்டரசும் எங்களது ஒளி அரசும் எப்பொழுதும் ஒன்றையொன்று மோதிக்கொண்டே இருக்கின்றன. முடிவான வெற்றி நமதே. ஆனாலும் சண்டை கடூரமாய்த்தான் இருக்கும். உனக்கு உள்ளேயும் உனக்கு வெளியேயும் நடக்கும் யுத்தத்தில் நீ இறங்கியுள்ளாய். அது உள்ளத்தின் போராட்டமானாலும் சரி, உலகின் தாக்குதலானாலும் சரி, எனது உதவி நிச்சயம் உனக்கு உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். எங்கள் மகாபிரிய தேவனே, மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய மென்மையான குரலுக்காக, அவருடைய திட்டமான சத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் வந்ததால் எங்களுக்கு கிடைத்த இந்த பேராசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய துணைக்காக, அவருடைய உதவிக்காக, அவருடைய ஒத்தாசைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் அதன் மீது தமது வெளிச்சத்தை வீசும்படி ஆவியானவரை அழைக்க நாங்கள் மறக்க வேண்டாம். மட்டுமல்ல, எங்கள் போராட்டங்களில் நாங்கள் தனிமையாக நின்று சமாளிப்போம் என்று நினைக்காதபடி ஆவியானவருடைய பக்க துணையை நாங்கள் எப்பொழுதும் நாடிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். அவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்தாலும் நாங்கள் அவர் எங்களோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள, அதை ஒத்துக்கொள்ள, அதை அறிக்கையிட எங்களுக்கு நீர் நினைப்பூட்டியருளும். மறுபடியுமாக பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாக நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஒருபோது நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க, ஞானமுள்ளவர்களாக, கவனமுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். பாடுபட்டு பணத்தை

பீலேயாமினுடைய சூழ்ச்சியிலே அவர்கள் வீழ்ந்தார்கள். எண்ணாகமம் 22 அதிகாரத்துல பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு காசை வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது. என்னாகும் புத்தகத்துல இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திலும் எழுந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? சம்பந்தமே இல்லாம நாம எதை விவாதம் பண்ணிட்டு இருப்போம்? பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையா? யாரா இருந்தா என்னப்பா நமக்கு? யாரு வேணாலும் நம்மளை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு இதே மாதிரி கேள்வி கேட்டாரு. அப்ப இவன் சாவானா சாக மாட்டானா? இவனை குறித்து என்ன? பக்கத்துல இருக்கிற அப்போஸ்தலனை பார்த்து இவர் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் இவரோட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு முகத்தில் அடித்தார் போல் ஒரு பதிலை சொல்லி இது உனக்கு தேவையில்லாத ஒண்ணுங்கிறத அவர் தெளிவா புரிய வச்சார். இப்ப நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுல இருந்து நான் என்ன எடுக்கணும்? பீலேயாம் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானாங்கிறது இல்ல. பீலேயாம் தீர்க்கதரிசியா இல்ல சாதாரண மனிதனா என்பதல்ல. அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறானோ சாதாரண மனிதனா இருக்கிறானோ அவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறான்ங்கிறத தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். பீலேயாமினுடைய அந்த போதகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கை கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பீலேயாம் எப்படி வஞ்சித்தான். இதுதான் முக்கியம். பீலேயாமை அந்த இடத்துல ரெண்டு முக்கியமாய் வஞ்சிக்கக்கூடிய ரெண்டு ஒரு வழியை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா என்ன செய்கிறான்? பீலேயாம கூலிக்கு பணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக முதலாவது ஒரு வழியை அவன் சொல்லி தர்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அழகாக அங்க கூடாரத்துல குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மலையின் மேல ஏறி பார்க்கறான். சபிக்கிறதற்கு பல்ல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி விட்டு வந்து விடுகிறான். எத்தனையோ முறை அவன் சபிக்க முயற்சி பண்ணுகிறான், அவனால முடியவில்லை. தேவன் அதை தடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப என்ன தெரிகிறது? உங்க லைஃப யாரும் என்ன செய்து விட முடியாது. அங்க இருக்கிற ஒரு வாயை வச்சுக்கிட்டு நான் உங்களை சபித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றதுனால, அந்த வாயை உச்சரித்து விட்டதுனால நீ உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறிவிடும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லது அந்த சாபமே பலிக்காது. ஊழியர்கள் சாபம் விட்டால் பதிலித்து விடுமா? உண்மையிலே சபிக்கிறவன் யார்? ஊழியனா? இல்லை. சாத்தான் அல்லது சபிக்குதல். ஒரு வாயிலிருந்து துதித்தல் வருகிறது, சபித்தல் வருகிறது. யார் சபிப்பா? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சபிப்பார்கள். அதிலும் முக்கியமா பழைய ஏற்பாட்டு காலத்தை விட்டுருங்க. இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் தான் முக்கியம். ஒருவன் உன்னை அறைய வந்தா என்ன செய்ய? இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லக்கூடியவர் பீலேயாம் சபிக்கிறான். ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் சபித்து விட முடியாது. உங்க போதகரே நினைச்சாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை சபித்து விட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சாபமாய் மாறுவதும் ஆசீர்வாதமாய் மாறுவதும் யார் கரங்களில் இருக்கிறது? நம்ம கரங்கள்ல தான் இருக்கு. தேவனுடைய கரங்கள்ல இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கதான் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் விளைவை நானாய் சந்திக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துல போய் திருட போறேன், மாட்டிக்கிட்டேன், தருமடி கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது. தேவன் என்னை சபித்து விட்டார். அப்படியா? ஏப்பா நீ திருட போனா அந்த திருட்டுக்கு ஒரு விளைவு இருக்கிறது, அதை நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு தவறான முறையிலே திருமணம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். நீங்கள் அந்த தவறான திருமணத்தினுடைய பின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணு, பையனை திருமணம் பண்ணு. இல்லை, தான் தோன்றித்தனமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் அல்லது பொண்ணை பின்னாடி போயிட்டீங்க, திருமணம் நீங்களா செய்து கொண்டீர்கள், அதனால வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் ஆண்டவரவா காரணம் காட்ட முடியும்? நோ. ஆண்டவர் என் வாழ்க்கையை சபிச்சிட்டாரு. இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நரகமாய் மாற்றி கொண்டதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நான் தான். ஸோ பீலேயாமினுடைய சாபமோ வேற அவன் என்ன செய்து வச்சிருந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கும் நம்மையும் அது பாதிக்காது. இது ஒரு வழி. அந்த ராஜா ட்ரை பண்ணார், சபிச்சு இது பண்ணிடலாம், அதுல ஒன்றும் நடக்காது. நம்பர் டூ, ரெண்டாவது ஒரு வழி. இதுதான் பீலேயாமுக்கு கரெக்டான வழி. சரியான வழியை பீலேயாம் தேர்ந்தெடுத்து விட்டார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி சத்தியத்தில் இருந்து வழிவிலக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தார். அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியான ஒரு கள்ள போதனையை அங்கு பீலேயாம் எல்லார் முன்னாடியும் போட நிலைமை மிக மோசமாய் மாறியது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பாவம் செய்தார்கள்.
கர்த்தருடைய தண்டனைக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். இப்ப கொஞ்சம் நல்லா யோசிங்க, இதுக்கு முன்னாடி பீலேயாம் அவர்களை சபிக்க வந்த பொழுது தேவன் அதை அனுமதிக்கவில்லை, பாதுகாத்தார். ஆனால் இந்த முறை பீலேயாம் தவறான ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது எதற்காக தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை? தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆலோசனையே கொடுக்க விடாமல் பீலேயாமுடைய வாயை பொத்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி பண்ணல? இதுக்கு முன்னாடி அவன் சபிக்க வரும் பொழுது அவனை சபிக்க விடாமல் வாயை அடைத்த தேவன் இந்த முறை ஏன் அப்படி பண்ணல? ஏன் பண்ணல? அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றது வரவிடாமல் தடுப்பார். உங்களை யாரு எங்க சபிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? எஸ் கரெக்ட். ஆனா தேவன் ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஒழுக்க விதிகளை உங்களுக்கு கொடுத்து, இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா. அதற்கு விரோதமா சாத்தானோ, அவனுடைய தூதர்களோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய போதகர்களோ, பீலேயாம் போன்ற தீர்க்கதரிசிகளோ யாரோ இந்த மாதிரி கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம், தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறாரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்ய வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பத்தி கவலைப்படாத, நீ திருமணம் பண்ணிக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த போதனைய ஆண்டவர் தடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்படி நடக்கணும்னு கொடுத்துட்டாரு. அப்ப அதற்கு விரோதமாய் நடக்கக்கூடிய போதனைகள் வந்தால் அதை யார் எதிர்கொள்ளணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எதிர்கொண்டு தாங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளை எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கு ஏபிசிடியை கற்றுத்தருகிறோம். 1, 2, 3, 10 வரைக்கும் அல்லது 50 வரைக்கும் கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு போகும்போது பேகை நாம தூக்கிட்டு போறோம். அங்கே மதியம் போய் ஊட்டி கூட விடுவோம் சாப்பாடை, திரும்ப நாமளே கூட்டிகிட்டு வருவோம். யாரும் ஏதாவது பக்கத்தில் வந்து அவளை எதுவும் செய்து விடாதபடி அப்படியே கரங்களை பிடிச்சிருவோம், தூக்கிக்கிட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவளுக்கு பதிலை டெஸ்ட்டில் ஏபிசிடியை நீங்கள் நானும் போய் எழுத மாட்டோம். கரெக்டா? மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். அவளுக்கு தெரியாமல் எங்கேருந்தெல்லாம் ஆபத்து வருதோ எல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன். ஆனால் அவளுக்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், ஏபிசிடி 26 எழுத்த நீ என்ன செய்யணும், எழுதணும்ப்பா. கற்றுக் கொடுத்தாச்சு, இப்ப அவள் எழுத வேண்டும், அவ தான் எழுதணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய ஒழுக்க விதிகளை, சட்ட விதிகளை, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த நியமங்களுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு எதிர வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் வந்துகிட்டேதான் இருக்கும். இதற்கு நீ கீழ்ப்படியாத, இதை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் அந்த போதனைகளை தடுக்க மாட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, கள்ளப்போதவர்கள் ஏன் இருக்கிறாங்க, ஆண்டவர் அதையெல்லாம் இல்லாமல் செய்திருந்தா, இல்லாமல் செய்திருந்தா என்ன ஆகும், நீங்க எல்லாம் நல்லவங்களா மாறிடுவீங்களா? கள்ளப்போதனை இருந்தாதான் நீங்கள் நல்ல போதனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா, கள்ளப்போதனைக்கு கீழ்ப்படுகிறீங்கிறதே வெளிப்படும். அதுதானே உண்மை. தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு ஆப்ஷன் இருந்தாதான் நான் யாருங்கிறதே தெரியும். ஆப்ஷன் இல்லாவிட்டால் நாம யாருங்கிறதே தெரியாது. ஸோ பீலேயாமினுடைய சூழ்ச்சி பயங்கரமான சூழ்ச்சி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியே கைவிட்டுட்டார் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே சத்தியத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் விழுந்தார்கள். எப்படி ஏவாள் விழுந்தாலோ அதே மாதிரி விழுந்தாங்க. இந்த படத்தை புசித்தால் நீ செத்து விடுவாய் என்பதை தேவன் ஒரு அற்புதமான பாதுகாப்பாய் கொடுத்திருந்தார். அதனாலதான் சாத்தான் ஏவாள் இடத்துல பேசும்பொழுது தேவன் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கார். ஏவாள் என்ன செய்வாள்னு பார்க்கலாம், நம்ம வார்த்தையின்படி நடக்கிறாளான்னு பார்க்கலாம். ஸோ இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய பாவமாக அது இருந்தது. இன்றைக்கும் பீலேயாம் மாதிரி நிறைய கள்ளப்போதகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார், பீலேயாம ஒன்றும் செய்யலை. அவன் சூழ்ச்சி ஆன சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் அமைதியாக தான் இருந்தார். இன்னைக்கும் கள்ளப்போதகர்கள் இருப்பாங்க, அவங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு வசமாக அவங்க மாற்றிக்கொள்ளுவார்கள். அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வசனத்தை கொண்டு தப்பிக்க வேண்டும்.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்காய் ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு அரசியல் பிரமுகரை ஒரு பள்ளி விழாவுக்கு தலைமை ஏற்க கூப்பிட்டிருந்தாங்க. அவர் எந்த பள்ளின்னு கேட்கல, எந்த விழான்னு கேட்கல, அவசர அவசரமா பள்ளிக்கு வந்தாரு. அவசரத்திலேயே இருந்தாரு. நான் அவசரமா போகணும், விழாவை சீக்கிரமா தொடங்குங்கன்னு சொன்னாரு. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க இருக்கிறோம், அதை வழங்கிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம்னு பள்ளி நிர்வாகி சொன்னாரு. ஆனா அரசியல் பிரமுகருக்கு அவர் சொல்றத கேட்க பொறுமை இல்ல. முடியாது, நான் உடனே போகணும்னு அடம்பிடிச்சாரு பிரமுகர். நிர்வாகி ஏதோ சொல்ல முயற்சி செஞ்சாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்காமலேயே பிடிவாதமா பேச தொடங்கினாரு அரசியல் பிரமுகர். ஏற்ற இறக்கத்தோட, நகைச்சுவை உணர்வு ததும்ப ரொம்ப அழகா பேசினாரு. மாணவர்கள் மத்தியில ஒரு சலனமும் இல்லை, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. பேசி முடிச்சிட்டு கிளம்ப ரெடியான பிரமுகர் பள்ளி நிர்வாகிய பார்த்து, இதுதான் நீங்க மாணவர்களை உருவாக்குற லட்சணமான்னு எரிச்சலோட கேட்டாரு. அதுக்கு பள்ளி நிர்வாகி, ஐயா, இது காது கேளாதவருக்கான பள்ளி, எல்லாருக்கும் காது கேட்கும் கருவிகளை வழங்க இருந்தோம். முதல்ல நீங்க அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க பேச்ச அவங்க ரசிச்சிருந்திருப்பாங்கன்னு சொன்னாரு. அரசியல்வாதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கடவுள் எதுக்கு நமக்கு ரெண்டு காதும் ஒரு வாயும் கொடுத்திருக்காரு தெரியுமா? நாம அதிகமா கேட்கணும், குறைவா பேசணுங்கிறதுக்காகத்தான். அடுத்தவங்க பேச்ச கவனிக்காம நாம சொல்றதையே நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது நமது புத்தியினத்தை தான் காட்டுது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுத்தருது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்புறம், நீடிய சாந்தமுள்ளவன் மகாபுத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னும் பைபிள வாசிக்கிறோம்.